தற்காலிக பாதுகாப்பு கிடைப்பதை கட்டுப்படுத்தும் பரிந்துரையை ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் ஆதரித்துள்ளதாக ஸ்வீடன் குடியேற்ற அமைச்சர் ஜோஹன் ஃபார்சல் தெரிவித்துள்ளார். 2022 யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து இடம்பெயர்ந்த மக்களின் பெருமளவிலான வருகையை நிர்வகிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தற்காலிக பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தியது. விளையாட்டு 2026 கட்பந்து ஐரோப்பிய வாகையாளர் ஸ்பெயின் ஈரானுடனான நட்பு முறையாட்டத்தில் ஒரு கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டது. இன்று வட அமெரிக்காவுக்கு புறப்படுவதற்கு முன்னர் சொந்த இடத்தில் ஸ்பெயினுக்கு இஃது ஏமாற்றமான முடிவாக அமைந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: திரிந்தோடு மானை போல தொலைந்தோடி போவோம் நாம். ரொம்ப அழகான ஒரு பாடலோடு இன்றைய வணக்கம் என்னோட 8 மணி நிகழ்ச்சியை நாங்க உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம்.
1: சரி, இன்றைக்கு June 5 அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அனுசரிக்கப்படுதுங்க. உலக சுற்றுச்சூழல் தினமா வந்து அனுசரிக்கிறாங்க.
0: சரி, உலக சுற்றுச்சூழல் தினம் அதுவும் நம்ம ஒரு சந்திப்பு ஒன்று தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். அது உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இருக்கு. கதிரவன் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட தான் பேச போறோம். 60 வயதை கடந்து இன்னும் இளைஞராக இருக்கிறது மனசுல இருக்கிற தெம்பு தான் அப்படின்றாரு.
1: ஆமா, இப்போ நீங்க அழைத்து பேச போறீங்க. நீங்க அப்படி இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க யாராவது அப்படி இருக்கலாம். இவங்க வந்து ரொம்ப இயற்கையை தேடக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. என்னன்னா, அவனா நீர்வீழ்ச்சிக்கு போவாங்க,
0: அவனா கிளம்பிடுவாங்க. எங்க போற? காட்டுக்குள்ள போற. எங்க போற? நீர்வீழ்ச்சி, கடல், என்ன இது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருப்பாங்க.
1: அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மாதிரியான பயணம் அதிகம் மேற்கொள்ளக்கூடிய நபர் உங்களை சுத்தி இருக்காங்களா, அல்லது நீங்களா அப்படி அழைத்து உங்களை பத்தி பேசுறீங்களா?
0: வாங்க பேசுவோம். 3-2-2-8-2-5-7-3 3-4-7-6-8 வெளியிலிருந்து பார்க்கும் போது இதுல என்ன கிடைக்குது? அதே மலையை போய் ஏறிக்கிட்டு இருக்கீங்க, அதே கடலை போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க.
1: வீட்லயே குளிக்க வேண்டியதானே, அங்க போய் தான் குளிக்கணுமா சொல்லுவாங்க.
0: இப்படி எல்லாம் கூட உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம்ல. வாங்க கொஞ்சம் பேசுவோம், உங்களுக்காக நாங்க காத்துட்டே இருக்கோம். அடுத்தது அனிருத்துடைய குரல்ல பாட்டு வந்துட்டு இருக்கு, ஹையோட் அப்படின்ற பாட்டு கேட்கலாம்.
1: அழைத்து சொல்லுங்க.

0: அனிருத் பிரியா பாடியிருந்த பாடல் உலக சுற்றுச்சூழல் தினம். இன்றைக்கு அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். டிவி ஒன்றில் அழகான ஒரு காட்சி மோகன் நாங்க பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. சூழலை ரொம்ப ஏற்ற மாதிரி இந்த வான்வெளியை ரொம்ப அழகா காட்டக்கூடிய ஒரு காட்சி தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை தேடி பல என்ன சொல்லுவாங்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இயற்கை அழகு இருக்குன்னா அதை பார்க்க போயிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துக்கீங்களா, இந்த அயர்லாந்துக்கு போறது, ஐஸ்லாந்துக்கு போற எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப அதிகம். அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கணும், அங்க இருக்கக்கூடிய அங்க வான்வெளி எவ்வளவு அழகா காட்டப்படுது, இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிதான் போறாங்க இவ்வளவு பேரு.
1: அப்படிப்பட்ட இந்த உலகத்தை, அப்படிப்பட்ட நமக்கான இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது கடமை தான். இப்போ இந்த வருடம் கூட இந்த ஜூன் 5ஆம் தேதி இவ்வருடம் ரொம்ப முக்கியமான ஒரு கருப்பொருள், இந்த வானிலை மாற்றங்கள் அப்படின்ற ரொம்ப அழகான கருப்பொருள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே தோணுது, எல்லாருமே பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, முன்பெல்லாம் வந்து பாத்தோம்னா எப்ப குளிரா இருக்கணுமோ அப்ப குளிரா இருக்கும், மழை பொழிவா இருக்கட்டும் அல்லது வெயிலா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நமக்கு தெரியும். இப்ப இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கும். ஆனா இப்ப சில மாற்றங்கள் ஏற்படுறது நாமே வந்து உணர முடியக்கூடிய சூழல் ஏற்படுது.
0: வெளியில அடை மழை பெய்யுது, உள்ளுக்கு அவ்வளவு சூடா இருக்கு.
1: ஆமா,
0: வெளியில அவ்வளவு சூடா இருக்கும் போது உள்ளுக்கு குளிரும். இதெல்லாம் ஏன் இந்த மாற்றங்கள் வருதுன்னு தெரியல. அதனாலதான் சுற்றுச்சூழலை அதிகம் காதல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. செடி வளருங்க, பயிர்களை நடுங்க, வீட்டுல மரம் நடுங்க, வீட்டுக்கு ஒரு மரமாவது இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வலியுறுத்துறாங்க. ஒரு உண்மை கதை மோகன், சில மாதங்களுக்கு முன்னர் இங்க வானொலி அறிவிப்பாளர் ஒருத்தவங்க தான், இந்த மலாய் பெண்மணி, அவங்களோட மகன் வந்து எஸ்பிஎம் தேர்வு முடிச்சுட்டு நல்ல முடிவு எடுத்தாரு, எல்லா ஏக்கள் எடுத்தாரு. அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு தெரியுமா இந்த முடிவுக்காக நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நான் நினைச்சேன், ஒருவேளை இந்த முடிவுகள் வர்றதுக்காக தானே. ஏன்னா பையனுடைய எஸ்பிஎம் முடிவு வந்த பிறகு பட்டண வாழ்க்கையிலிருந்து அவங்க கிராமப்புற வாழ்க்கைக்கு மாறி போறாங்க. மூன்று பிள்ளைகள், இந்த மூத்த பையனுடைய எஸ்பிஎம் முடிகிற வரைக்கும் தான் இங்க இருக்கணும், இவ்வளவு காலம் நான் வந்துட்டு இதை பண்ணிட்டேன். ஆனா அவங்களுக்கும் வேலை இடத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் தான். அவங்க என்ன சொல்றாங்க, என்னோட பிள்ளைங்களுக்கு நல்ல காத்து, மரத்தை தொட்டு வாழ்றதுக்கான வாய்ப்பு, செடி கொடிகளோட பேசுறதுக்கான சூழல், இதெல்லாம் அமையவே இல்லை. எப்பெல்லாம் நாங்க பலி கம்பிங் பண்றோமோ அப்பதான் நிகழுது. அதனால நானும் கணவரும் முடிவெடுத்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கிருந்து நகர்ப்புற பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி மோகன் அங்க வந்து வீடு வாங்கிட்டோம், பந்திங் பக்கம் நிலம் வாங்கி வீடு கட்டிட்டோம், இப்போ நாங்க அங்க குடியேற போறோம் அப்படின்னு சொன்னேன். நெரிசல்ல மாட்டி வரணுமே அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையில ஏதாவது ஒன்னு விட்டு கொடுத்து ஆகணும்ல, இவ்வளவு நாள் 10 நிமிஷத்துல வேலைக்கு வந்துருவோம், ஆனா வாழ்க்கை அப்படின்றத தேடி ஓடிக்கிட்டு இருந்தோம். இனிமேல் பரவாயில்ல, நான் 1.5 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு வேலைக்கு வந்து சேர, இருந்தாலும் நல்ல வாழ்க்கையை வாழ போறேன்ற ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க

0: நிறைய யோசிக்க வச்சுச்சு. அது படத்தை அனுப்பினாங்க மோகன், வீட்டை சுத்தி மரங்கள், என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் நட்டு வச்சிட்டு இருக்கேன், நல்ல காத்து சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க.
1: நம்மள சுத்தி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம காசை கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா இப்ப காலகட்டம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி எது எப்படியோங்க, நான் இயற்கை தேடுறதை விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்கலாம். நீர்வீழ்ச்சிக்கு போவாங்க, மலைக்கு போவாங்க, எல்லாத்துக்குமே போவாங்க.
0: ஆனா இன்னொரு பக்கம் இவங்க யோசிப்பாங்க, என்ன இது எப்ப பார்த்தாலும் இங்கே போய்கிட்டு இருக்காங்களே. இந்த கதைகளை தான் நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்ல, கதிரவன் அப்படின்றவர் வந்து எத்தனையோ நாட்டை போய் சுத்திட்டு வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா சுற்றுச்சூழல் மேல இருக்கிற காதல் அப்படின்றாரு.
1: அழைத்து சொல்லுங்க 3-2-2-8-2-5-7 3-3 அல்லது 4-7-6-8.
0: ஷோக்காலி பாட்டு வருது, வாங்க கேட்கலாம்.

0: கடலுக்கு போடாம, ஏன்னா நம்மளோட அந்த சூழல் வந்து சில நேரங்கள் வந்து இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்களை மறந்து நமக்கான அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: இருக்கிற இடத்துல உங்களுக்கு அதான் கிடைக்கல,
2: வீட்டுல அமைதி கிடைக்காது தான் கிடைக்க போது.
0: அப்படி இல்ல, வீட்டுல அமைதியா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு வீட்டுல நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போது நமக்கான கமிட்மெண்ட், அம்மா பாக்கணும், அப்பா பாக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், நாளைக்கு வேலைக்கு போகணும், நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதே நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகும்போது, ஏதாவது ஒரு இடத்து எந்த இடமா இருந்தாலும் அங்க போய் நிற்கும் போதே கொஞ்சம் நேரம் நிம்மதியா இருக்குப்பா. எதையும் பத்தி யோசிக்க வேணாம், ஒரு பாட்டை தட்டி விட்டுட்டு இல்ல நமக்கு பிடிச்ச ஒரு சாயாவை கையில வச்சுக்கிட்டு அப்படி சிறப்பா இருக்கும்.
1: கடல் முன்னுக்கு போய் உட்காருறீங்க, எல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிருவோம், மறந்து போயிருமா சிவா?
0: அந்த அந்த ஒரு சில நொடிகள் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மனசு வந்து ஒரு மாதிரி லேக்கா, அது சொல்ல தெரியல, ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அந்த கொஞ்ச நேரம் தான், அந்த ஒரு கொஞ்ச நேரம், அந்த ஒரு கொஞ்சம்
1: உங்களுக்கு அதுதான் அமைதியை கொடுக்குது, நிம்மதியை கொடுக்குதுன்னா அது செய்யுங்க, தப்பே இல்ல நண்பரே. நன்றி நன்றி.
2: சரி அண்ணா, நீங்க மட்டும் தான் போறீங்க, வேற யாரும் கூட்டு போக மாட்டீங்க?
1: ஏன் மோக,
0: யாரையும் கூட்டு போக மாட்டேன்.
2: ஓ, தனியா போறீங்களா?
1: நிம்மதியை தேடி போறாரு. யானா
2: இப்ப நடக்கிறது பாக்கும் போது தனியா போறப்ப பாதுகாப்பா இருக்கணும்.
0: ஆமா
1: சார், தனியா போறாரு, விடுங்கல. ஏன் மோகன்,
2: ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னேன்,
1: அப்படி ஒண்ணும் தெரியல, நீங்க மட்டும் தனியா போலாமா அப்படின்னு.
2: தனியா நீர்வீழ்ச்சிக்கு போறாரு, பாதுகாப்பா போங்க, தப்பா தேவிக
1: நிம்மதி தேடி போற. உங்களை எல்லாம் கூட்டிட்டு போனா அவருக்கு தெரியும் மோகன் என்ன பிரச்சனை வரும்னு.
2: என்ன பிரச்சனை வரும்?
1: புல்வெளி அப்படின்ற ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டுங்க. பிரதீப் குமாரும் அவருடைய மனைவி கல்யாணியும் சேர்ந்து பாடி இருக்காங்க.
2: கேக்கலாம்.
1: என்ன
2: பிரதீப் குமாரும் மனைவி பாடுறது கேக்கலாம்?

0: வணக்கம். இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: நம்ம அறியாமலே ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் நம்ம செய்யறோம். நம்மளோட சிந்தனைகளை வந்து ஒரு மாதிரி நிர்ணயிக்கிறது, அதாவது நல்லதா கெட்டதா, இது சரியா இல்லையான்ட்டு ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கிறது. நான் வந்து ரொம்ப சிந்திக்கிறேனா, இல்லை நான் எதிர்மறையாக மறுபடியும் இருக்கிறேனா, நான் இப்படி இருக்கப்படாது, இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். ஒரு விஞ்ஞானி வந்து எப்படி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து எதுவுமே சொல்லாம அந்த விஷயங்களை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் எந்த முடிவும் பண்ண வர்றாரு, முழுசா நடந்த பிறப்பாடு இது தேவையா இல்லையான்னு நிர்ணயிக்கிற மாதிரி. ஒரு நாடகத்தை பார்க்கற விமர்சிக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா அவர் வந்து நாடகத்தை பார்க்கல, விமர்சனம் பண்றதுக்கு என்ன தேடுது தான் படிக்கிட்டு இருக்கிறார் ஒழிய நாடகத்தை புரியுது. எதிர்மறையா யோசிக்கும் போது ஒரு பதற்ற நிலை உண்டாக்கும். ஓ, நான் வந்து இன்னும் முழுமையடையில, நான் இன்னும் வந்து தெளிவான ஒரு ஆள், நான் வந்து இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன்னு ஒரு சிந்தனைக்கு உருவாக்கும். ஆனா நீங்க வந்து எந்த ஒரு நிர்ணயம் இல்லாம உங்களோட சிந்தனைகளை வந்து கவனம் செஞ்சாலே போதும், இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நீங்க வந்து அந்த சிந்தனையா இருக்க மாட்டீங்க, நீங்க வந்து அந்த சிந்தனையை கவனிப்பவரா மாறுவீங்க. அந்த சிந்தனையை கவனிப்பவரா இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப சக்தி வலிமை உள்ளது. அதாவது இந்த கவனிப்பவர் வந்து தேர்வு செய்யலாம், இது எனக்கு தேவையா இல்லையான்ட்டு. இந்த தேர்வு செய்யறது வந்து அந்த பதற்ற நிலையில வந்து ஒரு மென்டல் டிலீட் பண்ற மாதிரி, அதாவது நான் இது வந்து அழிக்கலாம், என்னோட சிந்தனை என்ன அழிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். இது வந்து எதுவுமே அடக்க வேணாம், சும்மா கவனிக்க தான் வேணும். அதை என்னன்ட்டு பாருங்க, அதுக்கு ஒரு பேரு கொடுங்க. வாழ்க்கை ரொம்ப சுலபமானது. நீங்க வந்து உங்க சிந்தனை இல்ல, நீங்க வந்து அதை கவனிப்பவர். ஒவ்வொரு நாளும் அடுத்த வாட்டி நீங்க பதற்றப்படும் போது நீங்க என்ன செய்யணும்னா உட்கார்ந்து கவனிங்க. நான் இந்த சூழ்நிலைக்கு இது என்ன நடக்குது, என்ன என்ன செய்யுது, இது எனக்கு தேவையில்லையான்னு சிந்திச்சு அதை வந்து அகற்றுங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1901719119.
1: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க உலக சுற்றுச்சூழல் தினம். இன்றைக்கு June 5
2: எடுத்திருக்காரு
1: கதிரவன் அவர் பெயரு. 60 வயதை கடந்தும் இன்றைக்கும் நான் இளைஞன் தான் அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த காலத்துல இளைஞன் தான், இன்றைக்கும் இளைஞன் தான், மனசுல தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன சாத்தியம், எப்படி இது வாய்ப்பு அமைஞ்சிச்சு, இதை பற்றி எல்லாம் பேச போறாரு. வாங்க பேசுவோம். வணக்கம் கதிரவன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா சுகமா இருக்கேன் சார், வணக்கம்.
1: 109 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு?
3: உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்குது. கரெக்டான நேரத்துல சாப்பாடு இதெல்லாம் எடுத்துருவேன். பசியார மட்டும் மறக்கவே மாட்டேன். ஒவ்வொரு தினம் காலை
2: எடுத்துருவேன். இது எப்படி சார், முன்னில இருந்து அந்த ஒரு யோசனை இருந்துச்சா, இப்படி ஒரு சாதனை, இல்ல திடீர்னு வந்துட்டு போனதா உங்களுக்கு?
3: அதாவது நான் 60வது வயசுல எலக்ட்ரிக்கல் அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் இருந்து ஓய்வு பெற்றுட்டு, எங்க மூணு பிள்ளைங்க படிப்பு முடிஞ்சு திருமணம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 55வது வயசுலயே வந்துட்டு என்னோட மோட்டார் சைக்கிளுக்கு பேர் வந்து பரமேஸ்வரன் வச்சிருக்கிறேன். அந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு 6 நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதாவது மலேசியா, தாய்லாந்து, மியான்மர், இந்தியா, பூட்டான், நேபாள், பாகிஸ்தான், இந்தியா, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு எல்லாம் சுற்று. அங்க போயிட்டு ஒரு 2 மரம் தான் நட வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப 2 மரம் நடும்போது நிறைய வரவேற்பு கிடைச்சது, இந்தியாவிலயும் நேபாளிலயும். அதே மாதிரி பூத்தான்ல வந்து அளவுக்கு அதிகமான வரவேற்பு கிடைச்சிச்சு. ஏன்னா பூத்தான் நாடு வந்துட்டு மரங்களை வளர்ப்போம் அப்படின்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்போம் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல 2018 போகும்போது ரொம்ப எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க சார், அதுல வந்தது. அப்ப 2வது, எனக்கு சின்ன வயசுலயே இருந்தேங்க சார், நான் தோட்டப்புறத்துல இருந்து வளர்ந்தனால எங்க அப்பா சொல்றாரு, நீ நிறைய காய்கறிகளை பயிர் செஞ்சா உனக்கு அந்த காய்கறிகளை பயிர்ச்சினா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, பச்சை வந்து கண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தோட்டப்புறத்துல இருக்கும் போது புக்கிட் அசகம் தோட்டம் அசகம் லாக்கால இருந்தேன். அப்ப வந்து தோட்டம் வச்சிருந்த போது அப்ப சொன்னாரு. அந்த ஆர்வம் அப்ப வந்து சார், அது அப்பா சொன்னது வந்து பயிர்களை நடு அப்படின்னு. அப்பா தோட்டம் வச்சிருந்தாரு, வெத்தலை தோட்டம், அப்புறம் காய்கறிகள் இதெல்லாம் வச்சிருந்தாரு. அதுல ரொம்ப ஈடுபாடு இருந்தேன் சார். அதுல இருந்தா வந்துட்ட பிறகு நம்ம வந்து இந்த சுற்றுச்சூழல காப்புன்னு ஏதாவது நம்ம ஒண்ணு செய்யணும், அந்த பூமி மாதாவுக்கு ஏதாவது நம்ம ஒண்ணு செய்யணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதுல நான் இறங்கிருந்தேன்.
1: நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. 109 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டீங்க இல்லையா, எவ்வளவு நாள் ஆணுச்சு சார் சுத்திட்டு வர்றதுக்கு?
3: மொத்தம் வந்துட்டு 3 வருஷம் கிட்ட 5 மாசம். அதாவது என்னுடைய பிரயாணம் வந்துட்டு 2ஆம் தேதி January 2023 ஆரம்பிச்சு 9ஆம் தேதி 5வது மாசம் 2026 முடிச்சது. 1223 நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு நல்லபடியா 24 நல்லபடியா வந்து சேர்ந்தாங்க சார்.
1: உங்க குடும்ப உறுப்பினர்கள் இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்களா? அதுக்கு இடையில வர்றதுக்கான, திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சா, எப்படிங்க?
3: இல்லைங்க சார், போனது 109 நாடு சுற்றிட்டு மட்டும்தான் நான் வீட்டுக்கு வந்தேன். இடையில வரவும் இல்ல, பிள்ளைங்க எல்லாம் யாரும் ஏன்னா எல்லாமே அவங்க வேலையில இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் சொன்னேன், என்ன வேற வேற நாட்டுல இருக்கும் போது ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்க, வேண்டாம் யாரும் வர வேண்டாம், வந்துடுறேன் நல்லபடியா. இரவன் ஆசிர்வாதத்தால வந்து நிறைய பேர் எனக்காக பிரார்த்தனை செய்யறாங்க, நல்லபடியா நான் வந்து சேர்ந்துவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சேர்ந்துட்டேன்.
1: எங்க இருந்து சார் வந்தது இந்த தெம்பு?
3: என்ன சார், எனக்கு வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப இருக்குங்க சார். எந்த ஒரு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒன்னாவது விடா முயற்சி, அது எனக்கு ரொம்ப இருக்குது. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு தன்னம்பிக்கைங்க சார், தன்னம்பிக்கை, நிறைய மோட்டிவேஷனு. நான் பிரயாணம் செய்யும் போது நல்ல நல்ல மோட்டிவேஷன் பழைய பாடல்கள் ரொம்ப விரும்பி கேட்பேன். அதாவது MGR பாடல், சிவாஜி பாடல், இதெல்லாம் நிறைய மோட்டிவேஷன் பாடல்கள் இருக்குது. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப கேட்டு போகணும் அப்படின்னு சார். மரம் நடுறதுனால என்ன எனக்கு ஒரு சந்தோஷம்னா சார், நம்ம மரம் நடுறதுனால பூமி தண்ணி வளம் உற்பத்தி வருது, குருவிகள் வந்து கூடு கட்டுறது, நம்மளுக்கு நிழல கொடுக்குது, இரவுல கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்குது. சோ அதே மாதிரி நிறைய மரம் நீங்க பாருங்க, நிறைய மரம் இருக்கிற இடத்துல நீங்க நடந்து போங்களேன், நடந்து போது ஜில்லுன்னு இருக்கும். சோ அதெல்லாம் வந்துட்டு அந்த பூமிய வந்துட்டு நம்ம குளிரா வச்சிருந்தா சார் நம்மளுக்கு வந்து தண்ணி வளம் நிறைய கிடைக்கும். நிறைய இடத்துல இந்த வந்து மரங்கள் எல்லாம் அழிச்சிருந்தனால தண்ணி வளம் இல்லைங்க சார். இந்த உலக வெப்பமயத்தை குறைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்கு தான் நான் போனேன். இன்னொரு இது வந்து எப்படியாச்சும் நம்ம நல்லா நிறைய மரங்கள் நட்டு எல்லா பைக்கர்ஸ் அந்தந்த நாட்டுல போய் அவங்க கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி மரம் நடுங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா ஒரு மரம் நடுங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா ஒரு மரம் நடுங்க, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவோம்ல அப்ப ஒரு மரம் நடுங்க, இல்ல நீங்க கிராஜுவேட் எடுத்துட்டீங்க எல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது ஒரு சொத்துடைமை வாங்குறீங்களா எங்கேயாச்சும் ஒரு மரம் நடுங்க. அந்த மரம் நடும்போது உங்களுடைய பிள்ளைகள் வந்துட்டு மரம் நடும் குழந்தை பிறந்தப்போ ஒரு மரம் நட்டு அவனுக்கு ஒரு 12 வயசு வரும்போது இங்க பாரு உன்னோட வயசுல அந்த மரம் இந்த மரத்தை இன்னைக்கு பாதுகாக்கணும், இந்த மரம் தான் நம்மளுக்கு வந்துட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்குது, தண்ணி வளத்துக்கு இப்படி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு நிறைய பிரச்சாரம் சார்.
2: ஆனா உலக சுற்றுச்சூழல் தினமான இன்றைக்கு உங்களோட இந்த சாதனையை பற்றி மட்டுமின்றி ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்களே அது உலக மக்கள் அதனால பயனடைய போறாங்க அப்படின்னு சொல்லும் போதே அவ்வளவு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி. இத்தனை மரங்களை நட்டிருக்கீங்க, இது ஒரு நிறைவு கேள்வியா, என்ன மரம் சார் நட்டீங்க?
3: நிறைய நாட்டுல இருந்து வேற வேற மரம் நடுங்க சார். உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவுக்கு வரும்போது வேப்ப மரம் நிறைய நட்டோம், அப்ப வேம்பு மரம் ஒண்ணு இருக்குது, அப்புறம் மாங்காய் மரம். இப்ப ரொம்ப அதிக மரம் நட்ட நாடுகள் வந்துட்டு இந்தியா வந்து முதல் இடத்துல 53 மரம், பிரேசில் 22 மரம், யூஎஸ்ஏல 20 மரம், வெனசுவேலால வந்து 10 மரம். இதுதான் அதிகமா நட்ட மரங்கள். அந்த நாட்டுல வந்துட்டு இந்த பைன் ட்ரீன்னு சொல்லுவல பைன் ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி மரம், இன்னும் மத்த மரத்தோட பேரு கொஞ்சம் தக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, இந்த மரம் நட்டது சார். 190 மரம் நம்ம நட்டிருக்கோம் சார்.
1: 190 மரங்களை 109 நாடுகள்ல நட்டு வைத்து திரும்பி இருக்கிறாரு கதிரவன் அப்படின்ற நம்ம ஊர் இளைஞர் அவரு.
2: உலக சுற்றுச்சூழல் தினம் வாழ்த்துக்கள் நிச்சயமா அவருக்கும் போய் சேரட்டும், ஏன்னா நல்ல ஒரு விஷயம் சுற்றுச்சூழலுக்காக செஞ்சிருக்காரு.
1: ஆமா, அதே நேரத்துல நீங்களும் எங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி இருந்தோம். இந்த மாதிரி எதை பார்த்தாலும் இயற்கையை தேடி போறவங்களுடைய கதையை தான் கேட்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
2: அழைத்து சொல்லுங்க.
1: பீசும் காத்தோடுதான்.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலைய வாங்குறதான்னு
0: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 0 7 2 9 1 9.
3: மடானி உங்களுக்காக.
4: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் சிலை மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
5: முதல் வந்து எஜுகேஷன் சம்பந்தமா இந்த வருஷம் வந்து 4000 ப்ரீ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 2000 வெள்ளி 2530 ரிங்கி கொடுக்கிறோம். இது வந்து 10 மில்லியன்.
4: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
3: உங்களுக்காக
6: வியாழக்கிழமையில்
7: விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
6: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
7: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
8: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் FM.

0: சொல்லுவாங்க இல்லையா, கடவுளை வந்து உணர முடியும் அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி இயற்கையை தேடி போகும்போது, சில நேரத்தில் மலையுடைய மேலே போய் நிற்கும் போதோ, இல்லை நீர்வீழ்ச்சியை பார்க்கும் போதோ, கடல் அந்தி சாய்வதோ, இல்லை சூரியன் வரும்போது நின்று பார்க்கறதோ, இதெல்லாம் வந்து அந்த அந்த உணர்வுகளை உணரதான் முடியும். அதெல்லாம் வெளிப்படுத்த முடியாது, அதுதான் உண்மை இல்ல.
1: ஆமா, இன்றைக்கு நம்ம நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், அடிக்கடி ஆவுனா நீர்வீழ்ச்சிக்கு போறேன், கடலுக்கு போறேன், காட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்புற ஒரு ஆளா நீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: ஷாம்லா வந்திருக்காங்க, கேட்கலாம்.
2: ரொம்ப தூரமா போகணும் அப்படின்னு இல்ல, ஆக்சுவலி டெய்லி வேலை முடிஞ்சு போகும்போது. இப்ப நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல, சில நேரத்துல வந்து சூரியன் அஸ்தமம் ஆகிற நேரம் இருக்குல்ல, அது கூட ரொம்ப அழகா இருக்கும். நம்ம தூரமா போய் தான் வந்து இயற்கையை ரசிக்கிறோம் அப்படின்றது கண்டிப்பா கிடையாது.
0: சூரியன் பல வருடங்களாக அஸ்தமனம் செய்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனா என்னன்னு தெரியல, இப்ப சில காலமா எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: அது என்னன்னா, அந்த வானமே வந்து ஒரு ஒரு கலரா மாறுற மாதிரி. முந்தினா நம்மளுக்கு ப்ளூ கலர் அப்படித்தான் தெரியும், இப்ப அஸ்தமம் ஆகிற நேரத்துல பார்த்தா ஒரு நாள் பர்பிளிஷ் கலரா இருக்கும், ஒரு நாள் பார்த்தா ஆரஞ்சு வர்ணமா இருக்கும். சோ அது ரொம்ப அழகா இருக்கும். அது வேலை முடிஞ்சு போறப்ப நம்ம பார்க்கும் போது ரொம்ப அப்படியே மனசுக்கு ஒரு குளிர்ச்சியா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு காலையிலேயே நான் காடியில ஏறினோட அப்படியே லேசான மலை இந்த பக்கத்து சாலாம் பக்கத்து சன்வி நோக்கி போயிட்டு இருந்தேன். லேசான மலை, ரேடியோவை திறந்தோடனே ஒரு நல்ல பாட்டு, அதை கேட்டோன்னே ஓகே இன்னைக்கு மார்னிங் ரொம்ப ஒரு காமா ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. 8 மணிக்கு
0: திறக்காத காட்டுக்குள்ளி,
2: அதே தான் அதே தான். சோ அது அந்த பாட்டுக்கும் அந்த லேசான அந்த மலையும் அப்படியே இது பண்ணும்போது, சோ இயற்கைய ரசிக்கணும்ன்றது வந்து நம்ம தூரமா போய் ஒரு ஹாலிடே போய் தான் ரசிக்கணும் அப்படின்னு இல்ல. இந்த கடந்த 10 வருஷமா நான் எந்த வெளியூருக்கும் போல, ஆனா மலேசியால உள்ள பல இடங்கள் போய் பாத்திருக்கேன். அவங்க ரெண்டு பேத்துக்கும் நிறைய இடங்கள் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரீசனா ரொம்ப பிடிச்ச இடம் வந்து தைப்பிங்.
1: ஆனா இப்ப இந்த ரசனை வந்து இப்பதான் வந்துச்சா, இல்ல முன்பில் இருந்து நீங்க ஒவ்வொன்னே ரசிப்பீங்களா?
2: ஆரம்பத்துல வந்து ரொம்ப அப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிட்டு, ஒரு காலகட்டத்துக்கு மேல லைஃப கொஞ்சம் ரசிக்கணும், கொஞ்சம் அனுபவித்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இயற்கைய போய் இது பண்ணோம். எங்களோட இது என்னன்னா, நானும் என்னோட கணவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் முடிவு பண்ணது, வருஷத்துல வந்து என்னோட பர்த்டே அவரோட பர்த்டேக்கு கண்டிப்பா நம்ம எங்கேயாச்சும் வெளியாகணும். அதே மாதிரி ஒவ்வொரு நியூ இயர் ஈவ்க்கும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு. சோ எங்ககிட்ட ஒரு லைன் அப் இருக்கு, கடந்த 10 வருஷத்துல ஒவ்வொரு நியூ இயர் ஈவ்க்கும் எங்கெங்க போயிருக்கோம் அப்படின்ட்டு.
1: ஆனா போற இடம் எல்லாமே இந்த இயற்கை சார்ந்துதான் இருக்கும்.
2: ஆமா ஆமா, நம்ம சிட்டிய நோக்கி போல, ஏன்னா ஆல்ரெடி சிட்டில தான் இருக்கோம் நாங்க ரெண்டு பேருமே. வந்து இங்க ஸ்லாங் ஊர்லயே பிறந்து, ஐ மீன் ஷாலாம் கிளாங் அந்த மாதிரி ஒரு சிட்டிய இடத்துல பிறந்து வளர்ந்தவங்க. சோ அதனால இரண்டு பேத்துக்குமே வந்து இந்த இயற்கையை நோக்கி போகணும் அப்படின்னு.
0: என்னன்னா எனக்கு தெரியுதுன்னா, நீங்க ஒரு பெரிய ரசனைவாதி, அந்த வானத்தையும் அந்த அந்தி சாயிற நேரத்தையும் எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க பாருங்களேன். ரசிச்சுட்டே இருங்க ரெண்டு பேரும், இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்.
2: என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இன்னும் நிறைய பேர் ரசிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இயற்கையை வந்து நம்ம ரொம்ப பாதுகாக்கணும். நான் வந்து எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரீசைக்கிளிங் அந்த மாதிரி நிறைய விஷயத்த கத்துக்கணும். இந்த இயற்கையை நம்மளுக்கு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி அதை நல்லா பாதுகாக்கணும்ன்றது என்னோட ஆசை. மத்தவங்களும் இதை ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி,
2: எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க ரெண்டு பேத்துக்கும் மிக்க நன்றி.

0: அதிக வேலை வாய்ப்புகள், உயர்தர முதலீடுகளில் கவனம் செலுத்துகிறது மலேசியா. வேளாண் நுட்ப தொழிற்கல்வி வலுப்படுத்தப்படும், துணை பிரதமர் நம்பிக்கை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். மக்களுக்கு உயர்திறன் கொண்ட அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் அரசாங்கம் குறைக்கடத்தி துறையில் உயர்தர முதலீடுகளுக்கு தெளிவான நீடித்த ஆதரவை தொடர்ந்து வழங்கும். ஆஸ்திரியாவை தளமாக கொண்ட ATNS நிறுவனம் கடா கூலிமில் செயல்பாட்டு மையத்தை அமைக்க எடுத்த முடிவு மலேசியாவின் ஆற்றல் மீள்தன்மை ஆகியவை மீது உலகளாவிய முதலீட்டாளர்கள் கொண்டுள்ள தொடர்ச்சியான நம்பிக்கையை பறைசாற்றுவதாக பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்நிறுவனம் இதுவரை சுமார் 1700 உள்ளூர் தொழிலாளர்களை பணியமர்த்தியுள்ளது. மற்றொரு நிலவரத்தில், உலகம் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வேகமாக பின்தொடர்ந்து வரும் இக்காலகட்டத்தில் மேன்மைமிக்க நாட்டை உருவாக்கும் முயற்சிகளில் அறிவு தேர்ச்சியும் நட்பண்புகளை மேம்படுத்துவதுமே உந்துதலாக இருக்க வேண்டுமென்று பிரதமர் வலியுறுத்தினார். ஒரு நாட்டின் வளர்ச்சியை தொழில்நுட்ப அடைவு நிலை, புற வளர்ச்சி ஆகியவற்றின் மூலம் மட்டுமே அளவிட முடியாது. ஆனால் அக வலிமையையும் மனித பண்புகளையும் கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் உணவுத்துறையின் வளர்ச்சிக்கும் நாட்டின் உணவு உத்தரவாதத்திற்கும் ஆதரவளிக்கும் முயற்சியில் வியூகத்திட்டமாக வேளாண் நுட்ப தொழிற்கல்வி டிவேட்டை வலுப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. தேசிய டிவேட் மன்றத்தின் இவ்வாண்டுக்கான 2வது கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட விவகாரங்களுள் இதுவும் அடங்கும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமாட் சைட் அமிடி தெரிவித்தார். அதேவேளை வேளாண் தொழிற்கல்வியில் அடையாளம் காணப்பட்ட சவால்களை தொடர்ந்து வேளாண் உணவுத்துறை திறன் மேம்பாடு குறித்த விவகாரங்களிலும் கவனம் செலுத்தப்பட்டது. பட்டதாரிகளை சந்தைப்படுத்தல் திறன், உயர்திறன் சார்ந்த வேலைகள், திறமையான பட்டதாரிகளிடையே நிலவும் வேலை பொருத்தமின்மை ஆகிய கூறுகளும் அவற்றுள் அடங்கும். எதிரீட்டு வரிகள் மட்டுமின்றி இதர வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பில் மலேசியா அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருகிறது. 1974 வர்த்தக சட்டத்தின் 122 பிரிவின் கீழ் மலேசியா தற்போது 10 விழுக்காடு எதிரீட்டு வரியை மட்டுமே செலுத்துவதாக முதலீட்டு வணிக தொழில் அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கானி தெளிவுபடுத்தினார். பிப்ரவரியில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து 150 வரை விதிக்கப்பட்ட அந்த 10 விழுக்காடு தற்காலிக வரி அடுத்த மாதம் 24 நாள் நிறைவுக்கு வருகிறது. அந்த நாளுக்கு பிறகு எதிரீட்டு வரிகளை தொடர அமெரிக்கா அதே விதிமுறையை பயன்படுத்த முடியாது. இதனிடையே மலேசியா கட்டாய தொழிலாளர் முறையை பின்பற்றுவதில்லை, மாறாக அந்த தரப்பினரை பாதுகாக்கும் சட்டங்களை கொண்டுள்ளதாக டத்துஸ்ரீ ஜோஹாரி வலியுறுத்தினார். இருப்பினும் பிரிவு 301 கீழ் அமெரிக்கா எழுப்பியுள்ள சிக்கல்கள் உள்ளூர் நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்டவை. எவ்வாறாயினும் உலகளாவிய விநியோகத் தொடரில் 3 நாட்டின் விநியோகிப்பாளர்கள் தொடர்பான கவலைகள் குறித்து விளக்கம் பெறும் வகையில் குவாலலம்பூர் வாஷிங்டனுடன் பேச்சு நடத்தி வருகிறது. குளுவாங் அருகே சிம்பாங் ரிங்காமில் நிகழ்ந்த கோர விபத்தில் 4 கொண்ட குடும்பம் உயிரிழந்ததற்கு ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்தியது தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக காவலில் வைக்கப்பட்டிருந்த 19 வயது இளைஞன் கொலை குற்றச்சாட்டு பெயரில் மீண்டும் காவலில் வைக்கப்பட்டுள்ளான். துன்புறுத்தல் சட்டத்தின் 302 பிரிவின் கீழ் நீதிமன்ற காவல் உத்தரவு இன்று குளுவாங் நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்படும் என்று அந்த மாவட்ட காவல்துறை தலைவர் ACP பஹ்ரைன் முகமது நூர் உறுதிப்படுத்தினார். 1987 சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 42 உட்பிரிவு 1 அந்த இளைஞன் ஜூன் 2 நாள் தொடங்கி 2 நாள்களுக்கு தடுப்பு காவலில் இருந்தார். மலேசியர்களுக்கு 350 ரிங்கிட் கட்டணத்தில் 10 ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் கடப்பிதழ் வழங்கப்பட உள்ளது. இதனை செயல்படுத்துவது குறித்து அரசாங்கம் கூடிய விரைவில் அறிவிப்பை வெளியிடும் என்று குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஜபான் தெரிவித்தார். முன்னர் 5 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த இந்த மாற்றம் கடந்த புதன்கிழமை அரசாங்க பதிவேட்டில் இணைக்கப்பட்டுள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 175 ரிங்கிட் மட்டுமே விதிக்கப்படும் வேளை 2008 மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட 18 வயதிற்கு மேற்பட்ட உடற்பேறு குறைந்தவர்கள் மலேசிய கடப்பிதழ் இலவசமாக பெற தகுதியுடையவர்கள். அடுத்த மாதம் 1ஆம் நாள் தொடங்கி சிகமட் மருத்துவமனை மூடப்படும் என்று சமூக ஊடகங்களில் பகிரப்படும் செய்தியை ஜோஹர் சுகாதாரத்துறை மறுத்துள்ளது. அந்த மருத்துவமனை மூடப்படாது என்றும் அது வழக்கம்போல் செயல்படுவதாகவும் மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் முக்தர் பூங்கொட் அகமது வலியுறுத்தினார். சேவை சீரமைப்பு, ஆள்பல மேம்பாடு இருக்குமாயின் செயல்பாடுகளின் தொடர்ச்சி, சமூகத்திற்கான சிகிச்சை சேவைகளின் தொடர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் அவை திட்டமிட்ட முறையில் செயல்படுத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
1: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
0: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி கடந்த மாதம் வரை வியட்நாமின் பழம் காய்கறி ஏற்றுமதி 29.4 விழுக்காடு அல்லது ஏறக்குறைய 3 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு உயர்ந்துள்ளது. புதிய உறைய வைக்கப்பட்ட டுரியான் பழங்களுக்கான வலுவான தேவையும் பதப்படுத்தப்பட்ட பொருள்களின் ஏற்றுமதி அதிகரிப்பும் அதற்கு ஆதரவாக உள்ளன. இவ்வாண்டு முதல் 4 மாதங்களில் 293 மில்லியன் டாலரை கடந்துள்ள ஏற்றுமதி மதிப்புடன் டுரியான் முதன்மையாக உள்ளதாக வியட்நாம் செய்தி நிறுவனம் கூறியது. சீனா முக்கிய சந்தையாக உள்ளது. மேலும் ஆஸ்திரேலியாவுக்கு பம்பளி மாசை ஏற்றுமதி செய்வதோடு சீனாவுடனான புதிய தாவர சுகாதார உடன்படிக்கை மூலம் வியட்நாம் பன்னாட்டு சந்தையில் அதன் அணுகலை விரிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்க கண்டங்களில் இபோலா தொற்று பரவலுக்கான இடர் குறைவாக இருந்த போதிலும் அவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க உதவுவதற்காக பென் அமெரிக்க சுகாதாரக் கழகம் முயற்சிகளை அதிகரித்துள்ளது. நேர்வுகளை விரைவாக கண்டறிந்து நிர்வகிக்க ஏதுவாக கண்காணிப்பையும் பரிசோதனையையும் நோய் கட்டுப்பாட்டையும் வலுப்படுத்த அந்த கழகம் சுகாதார அமைச்சுடன் ஒத்துழைக்கிறது. அத்துடன் அதன் விபத்து மேலாண்மை முறை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மேலும் புண்டிபூக்யோ இபோலா தொற்றின் மூலக்கூறை கண்டறிவதற்கான கருவிகளை கப்பல் வழி அனுப்ப அந்த அமைப்பு தயாராகிறது. யுக்ரைனில் ராணுவத்தில் இணையும் வயதுடைய ஆண்களுக்கு தற்காலிக பாதுகாப்பு கிடைப்பதை கட்டுப்படுத்தும் பரிந்துரையை ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் ஆதரித்துள்ளதாக ஸ்வீடன் குடியேற்ற அமைச்சர் ஜோஹான் ஃபார்சல் தெரிவித்துள்ளார். 2022 யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து இடம்பெயர்ந்த மக்களின் பெருமளவிலான வருகையை நிர்வகிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தற்காலிக பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தியது. இதுவரை 3 முறை நீட்டிக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் அடுத்த ஆண்டு மார்ச்சில் நிறைவுக்கு வருகிறது. இதன் கீழ் அவர்களுக்கு வசிப்பிட அனுமதியும் தொழிலாளர் சந்தைக்கான அணுகலும் சமூக நல உதவிகளும் வழங்கப்படுகின்றன. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்பந்து. ஐரோப்பிய வாகையாளர் ஸ்பெயின் ஈரானுடனான நட்பு முறை ஆட்டத்தில் 1 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டது. இன்று வட அமெரிக்காவுக்கு புறப்படுவதற்கு முன்னர் சொந்த இடத்தில் ஸ்பெயினுக்கு இஃது ஏமாற்றமான முடிவாக அமைந்தது. எச் குழுவில் இடம்பெற்றுள்ள அது தொடக்க ஆட்டங்களில் கெபெட், சவுதி அரேபியா, உருகுவே ஆகியவற்றுடன் களம் காணும். 2வது முறையாக உலக கிண்ணத்திற்கு தகுதி பெற்றுள்ள ஈரான் பிரான்ஸ், செனகல், நோர்வே ஆகியவற்றுடன் ஐக்குழுவில் உள்ளது. பிரெஞ்சு பொது டென்னிஸ் போட்டி. ரஷ்யாவின் இளம் ஆட்டக்காரர் மேரா என்ட்ரேவா முதல் முறையாக கிராண்ட்ஸ்லாம் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் அரையிறுதியில் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் மாட்டா கோடியோக்கோவை வென்றார். 19 என்ட்ரேவா இறுதியாட்டத்தில் போலந்தின் மகா சவுலெங்காவுடன் பொருதுவார். முன்னதாக சவுலெங்கா 7-6, 6-4 என ரஷ்யாவின் மற்றொரு ஆட்டக்காரர் டேனா ஷெயின்டரை தோற்கடித்தார். அதிக வேலை வாய்ப்புகள், உயர்தர முதலீடுகளில் கவனம் செலுத்துகிறது மலேசியா. வேளாண் நுட்ப தொழிற்கல்வி வலுப்படுத்தப்படும், துணை பிரதமர் நம்பிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: வணக்கம் என்ன கேட்டு இருக்கீங்க. இனிய வணக்கம் எல்லாருக்கும். 9:13 ஆயிருச்சு.
1: வார இறுதி நாட்களை வரவேற்கக்கூடிய ஒரு நாளாக இன்று வெள்ளிக்கிழமை இருக்கும். அதனால கூடுதல் மகிழ்ச்சி இன்னும் அதிகமா எல்லோருக்கிட்டையும்
0: சொல்றீங்க. விடுமுறையில இருக்கிறவங்களுக்கு ஐயோ நாளைக்கு திரும்பி வரணுமே அப்படின்னு இருக்கோம். வந்துதான் ஆகணும். நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். திரும்பி வாங்க.
1: அடுத்த வாரம் ஒரு புதிய வாரம் நமக்காக காத்துட்டு இருக்கு. ஜூன் மாதம் வந்ததும் தெரியல, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு.
0: அது பாட்டுக்குதான் போகுது. என்ன பாட்டோட போகுதுன்னு தெரியல. இங்க என்னமோ காட்டு மோட்டு வருது. கருப்பு படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்.
1: இது வணக்கம்.

0: ரூப்குமார் ரத்தூர் வாமனன் படத்துக்காக பாடிய பாடல் ஒரு தேவதை அப்படின்ற பாட்டு தான் கேட்டுட்டு வந்தோம்.
1: சரி, மாணவர்கள் எல்லாம் பள்ளி விடுமுறையில் இருக்காங்க. இந்த வார்த்தையோட நிறைவுக்கு வரப்போது,
0: நாளையோட நிறைவுக்கு வருது.
1: சரியாக இந்த நாள்ல எங்கேயாவது கூட்டிட்டு போன பிள்ளைங்களா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்காகவே பிரத்யேகமாக தீவேட் நாள் கொண்டாட்டம் வந்து புத்ராஜயாவில் நடக்க போகுதுங்க.
0: தேசிய தொழில் திறன் கொண்டாட்டமா இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இன்றையிலிருந்து நடக்கக்கூடிய இந்த கொண்டாட்டத்துல கண்காட்சிகள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எத்தனை விஷயங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. போகக்கூடியவங்களுக்கு இந்த தொழில் திறன் கல்வி மீதான ஆர்வம் வரணும்ன்றதுக்கான ஒரு பெரிய முயற்சி தான் இது.
1: அரசாங்கம் தொடர்ந்து இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து திறன் சார்ந்த கல்வி ரொம்ப அதிகமா கத்துக்கணும். ஏன்னா வரக்கூடிய காலங்களில் வேலை வாய்ப்புகள் அதுதான் அதிகமா கொடுக்க போகுது அப்படின்ற பல முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஹரி தீவேட் நகாரா அப்படின்ற திறன் சார்ந்த இந்த ஒரு கண்காட்சி கொண்டாட்டமானது வந்து இன்று தொடங்கி ஜூன் 7 வரையிலும் காலை 9 தொடங்கி இரவு 10 வரைக்கும் டத்தரன் புத்ராஜயில, அதாவது புத்ராஜய சதுக்கத்தில் வந்து நடக்க போகுதுங்க.
0: சரிங்க, இந்த தொழில் திறன்கள் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 10 முன்னால இந்த சூழல் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது.
1: ஆமா,
0: இன்னைக்கு தொழில் திறன் கல்வி உலகமயமாகக்கூடிய சூழல்ல நம்ம எல்லாரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கான இந்த ஒரு முயற்சி தான் இது. நமக்காக நடத்துறதுனால யாரோ ஒருத்தவங்களுக்கு நடத்துறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வாய்ப்பு இருந்தாலும் போயிட்டு வாங்க. டத்தரன் புத்ராஜயா சதுக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த 3 கொண்டாட்டத்தில் பொதுமக்கள் நிறைய பேர் வரணும், வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு முன் வச்சிருக்காங்க.
1: ஹரி டிவேட் நகர் அப்படின்னு எங்க கூகுள் பக்கம் தேடினீங்க கூட அதை பற்றி விவரங்கள்லாம் இருக்கு, நீங்க அங்கேயே பார்க்கலாம்.
0: வாங்க, அடுத்தது பாட்டு கே கே கண்மணி குரல்ல வந்துட்டே இருக்கு. பொய் சொல்ல போறேன் கேட்கலாம்.

0: களம். இது நம்மூர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்ல கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்ல வேலைக்கு போறீங்கல்ல?
4: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
3: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
4: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
3: ஐயா தம்பி
4: சொல்லுங்க,
3: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
4: சரியா,
3: போயிட்டு வரேன்.
4: சில மாதங்களுக்கு பிறகு.
3: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
4: எல்லாம் என் நேரம் தான்.
3: என்னையா?
4: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
3: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
4: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்

0: மணி பொது 9:36. இன்றைக்கு பத்திரிகைகளை பார்த்திருந்தாலோ இல்ல இணைய பக்கங்களை பார்த்திருந்தாலோ நேற்று இந்த துயரமான செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. நாட்டின் மூத்த வழக்கறிஞர் ஜெயரத்னம் காலமானார் அப்படின்ற செய்தியை தான் நாங்க இப்ப உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகின்றோம்.
1: அவருக்கு வயது 101. ஏழை எளிய மக்கள் பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாரி வழங்கிய ஒரு வள்ளலாக அவர் திகழ்ந்திருக்காரு.
0: நேற்று காலை ஏறக்குறைய 7:34 அளவில் ஈப்போவில் உள்ள தம்முடைய இல்லத்தில் அவர் காலமானதாக அவருடைய மகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவரோடு குடும்ப உறுப்பினர்களும் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் பார்த்தீங்கன்னா மோகன், 101 அவருடைய இறுதி காலம் வரைக்கும் தன்னுடைய வேலையை ஒரு சேவையாகவே செய்து வந்திருக்கிறாரு. முதல்ல சொன்னது போல வசதி குறைந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இவர் வழங்கியதை எத்தனையோ பேருக்கு தெரியும். ஆனா வெளியில அவர் சொல்லவே மாட்டாராம். அமைதியா அவருடைய நல்ல காரியங்களை நல்ல செயல்களை செய்து கொண்டே போகக்கூடியவர் தான் ஜெயரத்னம் அவர்கள்.
1: இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1953 October 21 மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக அவர் சேர்ந்திருக்காரு. 1982 ஏகசான் சுல்தான் இட்ரிஸ் ஷா அப்படின்ற அறவாரியத்தை தொடங்கிய பிறகு மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் ஆகியோரை அரவணைக்கும் இல்லமாகவே அது வழங்கியிருக்கு.
0: சரிங்க, கடைசி காலம் வரைக்கும் வழக்கறிஞர் தொழிலை ஒரு பக்தியாக அதில் ஆர்வம் காட்டி பலருக்கும் வந்து சேவையை வழங்கி வந்த தான் ஸ்ரீ ஜெயரத்னம் அவரை இன்று நினைவு கூர்வதில் நம்ம வந்து ரொம்ப பெருமை கொள்கின்றோம். இப்படி ஒரு மாமனிதரை இழந்தது நிச்சயமாக நமக்கு ரொம்ப துயரமான ஒன்று தான். இருந்தாலும் அவர் இருந்த காலம் வரைக்கும் எத்தனையோ சேவைகளை செய்திருக்கிறாரு. மற்றவங்களுக்கு நல்லது செய்வது கணக்கே போட்டு பார்க்கக்கூடாது எப்போதும் சொல்லுவாரா. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். எப்போதும் எங்களுடைய நினைவில் இருப்பார் தான் ஸ்ரீ ஜெயரத்னம்.

இருக்கேன், நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க தெய்வீகன் மோகன், உங்க கூட பேசிட்டே இருக்கும். விடுமுறை காலம், இதை பற்றி எல்லாம் தொடர்ச்சியா பேசும்போது விடுமுறையும் ஒரு நிறைவுக்கு வரப்போகின்றது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, நாளை மறுநாள். இப்பெல்லாம் 2 மில்லியன் வாகனங்கள் நெடுஞ்சாலைகளில் பயணிக்க கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்கூட்டியே பெட்ரோல் எல்லாம் நிரப்பிடுங்க. அதுக்கப்புறம் காருக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் டயரை சரி பார்த்துக்கோங்க. கருப்பெண்ணெய் இருக்கா, தண்ணி இருக்கா, இதெல்லாம் சரி பார்த்துக் கொள்வது உங்கள் கடமை. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளுங்கள்.
2: எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றுதான். ஏன்னா நிறைய வாகனங்கள் வந்து மீண்டும் தலைநகருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால எத்தனை மணிக்கு போறோம் வரோன்றதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க.
1: என்னன்னா, நம்ம இன்னைக்கு திரும்புற சூழல் எல்லாம் இருக்கும், சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். ஏன்னா வார இறுதி நாள் முகூர்த்தம் வேற இருக்கு, கல்யாணங்கள்லாம் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்க கடைசி நேரம் முடிச்சுட்டு வரலாம்னு நினைப்பீங்க. திட்டம் போட்டுக்கோங்க, முடிஞ்சோடனே கிளம்புற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப நேரம் எடுத்துட்டீங்கன்னா நெரிசல்ல ரொம்ப நேரம் சிக்க வேண்டிய சூழலா இருக்கும்.
2: சரி, நாங்களும் உங்களோட தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்போம்.
1: இப்போ இதற்கிடையில ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த பாஸ்போர்ட் கடப்பிதழ் இருக்கு இல்லையா, இதற்கான புதிய கட்டண முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
2: சரி, முக்கியமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த 10 ஆண்டு செல்லத்தக்க இந்த அனைத்துலக கடப்பிதழ் வந்து 350 ரிங்கெட் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல பெரியவர்களுக்கு வந்து 175 ரிங்கெட் கட்டணம் வந்து வசூலிக்கப்படும்.
1: 60 வயசுக்கு மேற்பட்டுட்டா
2: அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கட்டண விதிமுறை. இதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அடுத்த அறிவிப்புகள் வரும் வரை நம்ம காத்திருப்போம், இது உடனடியாக மாற்றம் அப்படின்லாம் ஒன்றும் இல்ல. அடுத்த அறிவிப்புகள் வரும்போது கட்டம் கட்டமாக நீங்க வந்து இந்த மாற்றம் செய்யலாம் உங்களுடைய கடப்பிதழ அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதாவது இப்ப உங்களுக்கு கடப்பிதழ் வந்து ஆக்டிவா இருக்கு, நீங்க பயன்படுத்தக்கூடிய நிலையில இருக்கலாம், உடனே போய் மாற்றணும். நீங்க மாற்றுறீங்க இல்லையா, அங்கிருந்து தான் அது 10 ஆண்டுகளுக்கான முறை. எப்போ இது அமலுக்கு வருது அப்படின்ற விவரம் இன்னும் வெளியிடப்படவில்லை, கூடிய விரைவில் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து காத்திருப்போம். ஆனா கடப்பிதழுடைய இந்த விலையை குறைச்சிருக்காங்களா மோகன், இது பெரியதொரு வரவேற்பு. நிறைய பேர் இதை வந்து பாராட்டி வாழ்த்தெல்லாம் சொல்லி நன்றி எல்லாம் சொல்லி வந்து பகிர்ந்து இருக்கிறாங்க.
2: வெளிநாட்டு போகக்கூடிய மலேசியர்களும் ரொம்ப அதிகமா இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி தான்.
1: சரி, இன்னும் 2 நாள் விடுமுறை இருக்கிறதுனால இந்த பாடல் உங்களுக்கு விடுமுறைக்காக வருது கேளுங்க.

0: வணக்கம். மின்னல் மணி 9:53. ஒரு நிறைவுக்கு வரக்கூடிய தருணம் தான் இது.
1: ஆமா, இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம நேர்களோட பகிர்ந்துகிட்டோம். இன்றைக்கு June 5 அப்படின்னு சொல்லும்போது உலக சுற்றுச்சூழல் தினம். இயற்கை நமக்காக இருக்கும் போது அதை பாதுகாப்புக்கிற முக்கியமான பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்கு.
0: எந்த அளவுக்கு நம்ம செய்யறோமோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். மரம் நட்டாதான் நம்ம இயற்கையை பாதுகாக்கிறோம் இல்ல. நம்ம வீசுற குப்பை அதை நிறுத்தணும் வெளியில. அதுக்கப்புறம் வந்து செடியெல்லாம் வந்து அழிக்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகள் கூட வேணாம். நல்ல காற்றை கொடுக்கணும்னா நமக்கும் அதுக்கு பொறுப்பு இருக்கு. ஒரு மரம் ஒருத்தரை மட்டும் இல்ல, எத்தனையோ பேரை வாழ வைக்கிற ஆற்றல் கொண்டதுன்னா இந்த இயற்கையோட வாழும் நாமும் அதோடு சேர்ந்து ஒத்து வாழ்றதுதான் ரொம்ப அழகுல.
1: சரி, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. சரி, அடுத்த பாடலோட இன்றைய வணக்கம் மின்னலுக்கு ஒரு நிறைவு கொடுக்கலாமா?
0: அடுத்தது உங்களுக்கு இளமை உல்லாசம் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து மின்னலோட இணைந்திருக்கோம். சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம், ஏ ரஹ்மான் இசையில் பாடிய பாட்டு தான் அடுத்து வந்துட்டே இருக்கு.
1: இப்போதைக்கு நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு வர, நான் உங்கள் மோகன்,
0: தெய்வீகன் தாமரை செல்வன். உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்படி பிறந்தநாளை முன்னிட்டு தேசிய பாலாவான் சதுக்கத்தில் நடைபெறும் அரச மரியாதை அணிவகுப்பில் அவர் கலந்து கொண்டார். இன்று காலை 8:45 வருகை தந்த பேரரசருக்கு 21 பீரங்கி வேட்டுகளுடன் ராணுவ மரியாதை நல்கப்பட்டது. அதன் பின்னர் சுல்தான் இப்ராஹிம் மரியாதை அணிவகுப்பை பார்வையிட்டார். 2026 DAP தேசிய மாநாடு August 30 ஒத்திவைக்கப்படுவதாக தலைமைச் செயலாளர் அந்தோனியோ லோக் தெரிவித்துள்ளார். முன்னதாக July 12 அது அட்டவணையிடப்பட்டிருந்தது. 16வது மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் ஜோஹோர் நெகிரி செம்பிலான் சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு நேற்று நடைபெற்ற கட்சியின் ஒரே உயர்மட்ட செயற்குழு கூட்டத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. இரு மாநில தேர்தலுக்கான DAP வேட்பாளர்களை வேட்பாளர் தேர்வு செயற்குழு முடிவு செய்யும் என்றார் அவர். பன்னாட்டு சட்டத்திற்கு ஏற்ப ஈரானும் ஒமானும் இணைந்தே ஹார்மோஸ் நீரிணையை நிர்வகிக்கும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். வியூக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தடத்தின் எல்லையில் அமைந்துள்ள இரு நாடுகள் என்ற வகையில் ஈரானுக்கும் ஒமானுக்கும் அதன் நிர்வாகம் குறித்து ஒருங்கிணைந்து முடிவெடுப்பதற்கு இயல்பாகவே உரிமை உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். நேற்று எழுதிய வழக்கத்திற்கு மாறான பகிரங்க கடிதத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை நேரில் சந்திக்க எண்ணம் கொண்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை கிரெம்ளின் ஒப்புக்கொண்ட சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. 2026 ஃபிஃபா உலக கிண்ணம். நியூயார்க் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை வரவேற்க முழு தயார் நிலையில் உள்ளதாக நகர மேயர் ஜோஹன் மம்டன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு நடவடிக்கை உட்பட கூடுதல் போக்குவரத்து தடங்களை முடுக்கிவிடுவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் போட்டி முழுவதும் சுற்றுப்பயணிகளுக்கு உதவ பணியாளர்களும் நிறுத்தப்படுவர். வரும் 11வது தொடங்கும் உலக கிண்ண போட்டியை இலவசமாக RTM கிளிக் செயலி வாயிலாக கண்டுகளிக்கலாம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பக்கம் கிஷன் கூட பேசிட்டு இருக்கேங்க. ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திப்போம். இன்றைக்கு ஜூன் மாதத்தின் 5ஆம் நாள். இப்பதான் ஜூன் மாதம் தொடங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 5வது நாளுக்கே வந்துட்டோமா அப்படின்ற ஆச்சரியம்லாம் இருக்கதான் செய்யும். என்னங்க பண்றது, நாட்கள் அதை கடந்ததாக ஆகணும், ஒரு வழியே கிடையாது. இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்கள் நம்ம கேட்க போறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக வினுதா சங்கீதா வராங்க, கேட்போம்.

ஜெசி கிஃப்ட் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மலையாள பாடல்களை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டமாக வந்து மலையாள திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு பாகம் 3 இந்த திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது. இதில் முக்கியமாக வந்து நடிகர் ஜெயசூர்யா அவர் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சைஜு குரூப், விநாயகன், இன்னும் நிறைய திரைக்கலைஞர்கள் இந்த படத்தில் பணியாற்றியிருக்காங்க. யாருடைய இசை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷான் ரஹ்மான் தான் வந்து இசை அமைச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மிதுன் மேனுவல் தாமஸ் இவர் தான் இயக்கியிருக்காரு. கூடிய விரைவில் இந்த திரைப்படம் வெளிவரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்த பாடல் உங்களுக்காக சித் ஸ்ரீராம், ஐஸ்வர்யா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் FM.
1: நாட்டுச்சக்கு தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கயல் தேங்காய் எண்ணெய். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பெக்ஸ், சுழிய 3 3 1 6 7 2 1 7 3.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மினல் FM பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
5: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
4: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
5: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
4: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

வித்து பிரதாப் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இப்போ பரவலா பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம், வழக்கமா வந்து நம்ம ஜிபிஎஸ் பயன்படுத்துவோம் இல்லையா, எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா அது இல்லாம நம்ம போக முடியாதுன்ற அளவுக்கு இப்ப சூழல் ஆயிடுச்சு. முன்பெல்லாம் வந்து பலகையை பார்த்தே நம்ம படிச்சே தெரிஞ்சுப்போம் இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ அப்படி கிடையாது, தொலைபேசி தொழில்நுட்ப காலங்கள் இப்படி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு 70 வயது மூதாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜிபிஎஸ் வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா பயன்படுத்த தெரியாம பயன்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பாதை தெரியாம தண்டவாளத்திலேயே வந்து வாகனத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க. அந்த காணொலியை நீங்க கூட வந்து இன்ஸ்டாகிராம்ல பாத்திருப்பீங்க, ஒரு சிலர் வந்து அதை டிக்டாக்ல கூட எடுத்து பதிவு செஞ்சிருந்தாங்க. எப்படிங்க பாதையை விட்டாலுமே தண்டவாளம் வரைக்கும் எப்படிங்க நீங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி ரயில் போற மாதிரி அவங்களுடைய வாகனம் போய்கிட்டு இருக்கு. அதனால அங்க வந்துட்டு பயணமே தடைபட்டு இருக்கு. அமெரிக்காவில இந்த சம்பவம் வந்து நடந்திருந்தது, இப்போ இது பரவலா பேசப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்களுமே வந்து ஜிபிஎஸ் பயன்படுத்துறீங்கன்னா சில நேரங்கள்ல அது வந்து நான் உங்களுக்கு குறுக்கு பாதையெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும். நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணுங்க, எதற்குமே வந்து சூதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவனமா இருக்கணும். என்னதான் நம்ம கையில வந்து ஜிபிஎஸ் இதெல்லாம் இருந்தாலுமே. அடுத்த பாடல் உங்களுக்காக பிராங்கோ அம்ரிதா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மடானி உங்களுக்காக.
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் சில்லை மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: முத வந்து எஜுகேஷன் சம்பந்தமா இந்த வருஷம் வந்து 4000 ப்ரீஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 2000 வெள்ளி 2530 ரிங்கி கொடுக்கிறோம். இது வந்து 10 மில்லியன்.
1: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: உங்களுக்காக.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

ஜூன் 5 நாள் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. என்ன அப்படின்னா, நன்றி சொல்லும் நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுதுங்க. வாழ்க்கையில பரபரப்பான சூழல்ல பல பேர் பல சமயங்கள்ல நன்றி சொல்ல மறந்துடுறோம் இல்லையா. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு நீங்க யாருக்கு நன்றி சொல்ல போறீங்க அப்படின்றத 11 மணிக்கு பிறகு தாராளமா நீங்க அழைத்து சொல்லலாம். பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் இன்றைக்கு 11 மணிக்கு பிறகு இருக்க போகுது. அழைத்து சொல்லுங்க, அதோடு யாருக்கு நன்றி சொல்ல போறீங்க அதையும் சேர்த்து நீங்க சொல்லலாம். 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இதற்கிடையில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது, என்வாயரன்மெண்ட் டே. இன்றைக்கு சுற்றுச்சூழல் நாள் வந்து அனுசரிக்கப்படுது. அதனால சுற்றுச்சூழலை சுத்தமா பாதுகாப்போம். இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்லைங்க, அதை மறந்துடக்கூடாது. குப்பைகளை வந்து பொது இடங்களில் வீசுறது சட்டப்படி குற்றம். அதை யாராவது செய்யறாங்க அப்படின்னா, நீங்க பாக்குறீங்கன்னா அதை நீங்க காணொலியா எடுத்து புகைப்படமா எடுத்து உங்களுடைய புகார்களையும் தெரிவிக்கலாம். சுத்தமா பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இப்போ அடுத்து பிரதீப் உங்களுக்காக அடுத்த பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

மலேசிய பொது சேவை துறையின் கீழ் வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க தாராளமா விண்ணப்பிக்கலாங்க. இதற்கான இறுதி நாள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்கு. 11:59 நீங்க விண்ணப்பிக்கணும். எங்க அப்படின்னா sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்றைக்கு மண்ணி நட்சத்திரம் நிகழ்ச்சி 12 மணி தொடக்கம். நீங்க கேட்கலாம், உள்ளூர் பாடல்களை மட்டும் நம்ம கேட்டு ரசிக்க போறோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நேரடியா ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம அறிவிப்பறைக்கு வரப்போறாங்க. யார் யார் யார் யார் அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றி.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னுதா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல ஃபேம் கேக்குறீங்க.
1: மணிமகஜனங்களே, நாமத்தின் நன்மைக்கு வேண்டி ഞങ്ങൾ അവതരിപ്പിക്കുന്ന ഗാനം ലെവൻ കശ്മലൻ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். இருதரப்பில் அமைதி உடன்பாட்டினை எட்ட ஈரான் உயர்நிலை தலைவர் முஷ்தபா கமினியுடன் சந்திப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தாம் அவருக்கு விருப்பமான நபர் இல்லை என தெரியும், ஆனால் நாங்கள் இருவரும் நல்ல உறவினை கொண்டுள்ளதாக டிரம்ப் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலந்துரையாடலில் கமினி அதிகளவில் ஈடுபட்டு வருவதனால் அந்த தலைவர் இன்னும் உயிருடன் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ருபியோ குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யன் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை விடுத்து ஈரானுடன் மோதலில் ஈடுபட அமெரிக்கா ஆர்வம் கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சாடியுள்ளார். ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முனைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். மோதலை முடிவுக்கு கொண்டுவர யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடனான புட்டினின் சந்திப்பினை வரவேற்பதாக டிரம்ப் கூறினார். கடந்த மாதம் தைவானுக்கு சென்று வந்த நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சீனாவில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதுகுறித்து அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளதாக வெலிங்டன் கூறியது. பல்வேறு அரசியல் பிரிவுகளைச் சேர்ந்த அந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் குழுவின் ஒரு பகுதியாக அந்த தீவுக்கு பயணம் மேற்கொண்டனர். மேலும் நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல ஆண்டுகளாக தைவானுக்கு சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளை தன்னாட்சி பெற்ற தைவான் தனது வட்டாரத்தின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கோருவதோடு அந்த ஜனநாயக தீவு அனைத்துலக அமைப்புகளிலும் பிற நாடுகளுடனான பரிமாற்றங்களிலும் பங்கேற்பதை எதிர்க்கிறது. அல்ஜீரியா அதன் புதிய டிரான்ஸ் சஹாரா எரிவாயு குழாமின் சீரமைப்பு கட்டுமானங்களை தொடங்கியது. அது நைஜீரியாவிலிருந்து நைஜர் மற்றும் அல்ஜீரியா வழியாக ஐரோப்பாக்கான இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட மாபெரும் எரிசக்தி திட்டமாகும். நைஜீரியா மற்றும் நைஜர் பிரதிநிதிகளுடன் இணைந்து 48 அங்குல விட்டமுள்ள குழாய்க்கான பணியை அல்ஜீரியாவின் எரிசக்தி சுரங்க தொழில் அமைச்சர் முகமது அர்காப் தொடக்கி வைத்தார். அல்ஜீரியாவில் ஏற்படுத்தப்படவிருக்கும் அந்த புதிய வழித்தடம் 1210 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. அது ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வாயிலான ஹசிட் ரால்மி வயலுக்கு செல்லும் எரிவாயு போக்குவரத்து வலையமைப்புடன் இணைக்கப்படும். வங்காளதேசத்தின் பெரும் பகுதிகளில் வெப்ப அலை நீடிக்கும் என அந்நாட்டு வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் வெப்பவாதத்தால் 4வது நபர் உயிரிழந்துள்ளதாக அத்துறை தெரிவித்துள்ளது. டாக்கா உள்ளிட்ட நாட்டின் 8 வட்டாரங்களில் 6 வெப்ப அலையை எதிர்கொண்டுள்ளன. சில பகுதிகளில் வெப்பநிலை 40 °C வரை எட்டும் என்ற கணிப்பினை அத்துறை வெளியிட்டுள்ளது. தற்பொழுது டாக்காவில் வெப்பம் 36.8 °C அதிகரித்துள்ளது. அண்மை ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தில் ஏற்படும் வெள்ளம் உள்ளிட்ட வெப்ப அலைகள் 170 மில்லியன் மக்கள் வசிக்கும் வங்காளதேசத்தில் வழக்கத்தை விட அதிகமான பேரிடர்களை ஏற்படுத்துகிறது. விளையாட்டு 2026 உலக கிண்ண காட்பந்து. உலக நாடுகளிலிருந்து காட்பந்து ரசிகர்களை வரவேற்க நியூயார்க் தயாராகிவிட்டது. அடிப்படை வசதிகள், போக்குவரத்துகள், பாதுகாப்பு கூறுகள், பேருந்துகளுக்கான கூடுதல் சிறப்பு இணைப்பு பாதைகள் மற்றும்

அக்காலகட்டம் முழுவதும் சுற்றுப்பயணிகளுக்கு வழிகாட்டக்கூடிய உதவி பணியாளர்களை நிறுத்துவது போன்ற அம்சங்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்படுவதாக அந்நகர ஆளுநர் ஜம்ரான் மம்டானி கூறினார். நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக். பான்மர்த்தின் முன்னாள் நிர்வாகி அண்டோனி இரோலா ஈராண்டுகளுக்கு லிவர்பூல் நிர்வாகியாக பொறுப்பு வகிப்பார் என பிரீமியர் லீக் கிளப் தெரிவித்துள்ளது. 43 வயது அன்ஸ்லாட்டுக்கு பதிலாக இவரது நியமனம் அமைந்துள்ளது. இப்பருவத்தில் அவர் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்ய தவறியதைத் தொடர்ந்து இப்பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். லிவர்பூல் அதன் விளையாட்டாளர், ரசிகர்கள், வெற்றியாளர் பட்டங்கள் என பலவற்றுக்கு புகழ் பெற்றது. ஆகையால் அவ்வணியில் இணைந்து பணியாற்றவுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக எரோலா குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். அடுத்த இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

இவ்வாண்டு தேசிய கோட்பாடு ருக்கோ நகாரா பிரகடனப்படுத்தப்பட்டதின் 56 ஆண்டு நிறைவை குறிக்கிறது. மலேசியர்களுக்கு நீண்ட காலமாக வழிகாட்டியாகவும் ஒற்றுமை பிணைப்பாகவும் இருந்து வரும் தேசிய சித்தாந்தமாக அது விளங்குகிறது. நாட்டின் வரலாற்றில் கசப்பான 1969 மே 13 கருப்பு நாளுக்கு பின்னர் ருக்கோ நகாரா இயற்றப்பட்டது. அதில் அடங்கியுள்ள 5 கோட்பாடுகள் பதற்றமான சூழலை தணித்தது மட்டுமின்றி மலேசியா முன்னேறி செல்வதற்கான புதிய அடித்தளத்தையும் அமைத்தன. தேசிய கோட்பாடு பல்லின மக்களை ஒன்றிணைக்கும் முக்கிய ஆவணமாக திகழ்கிறது. ஒவ்வொரு தலைமுறையும் இந்த கோட்பாடுகளுடன் வளர்க்கப்பட்டு தேசிய அடையாளத்தின் ஒரு பகுதியாகவும் அது மாறியுள்ளது. இருப்பினும் ருக்கோ நகாரா பிரகடனப்படுத்தப்பட்ட 56 ஆண்டுகள் பதற்றமான சூழலை தணித்தது மட்டுமின்றி மலேசியா முன்னேறி செல்வதற்கான புதிய அடித்தளத்தையும் அமைத்தன. தேசிய கோட்பாடு பல்லின மக்களை ஒன்றிணைக்கும் முக்கிய ஆவணமாக திகழ்கிறது. ஒவ்வொரு தலைமுறையும் இந்த கோட்பாடுகளுடன் வளர்க்கப்பட்டு தேசிய அடையாளத்தின் ஒரு பகுதியாகவும் அது மாறியுள்ளது. இருப்பினும் ருக்கோ நகாரா பிரகடனப்படுத்தப்பட்ட 56 ஆண்டுகளுக்கு பிறகு அதனை உய்த்துணர்வது தற்போது நலிந்து வரும் நிலையில் சவாலுக்குட்பட்டதாக பார்க்கப்படுகிறது. இணைய பயனர்களிடையே இந்த கோட்பாடு சிதைந்து வருவதை பரவலாக காண முடிகிறது. குறிப்பாக சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிடும் போது பண்பற்ற சொற்கள் பயன்பாட்டின் ஆதிக்கம் மேலோங்கியுள்ளது. மக்கள் மீது வெறுப்புணர்வை தூண்டவும் அவதூறுகளை பரப்பவும் சமூக ஊடக சுதந்திரத்தை சில தரப்பினர் தவறாக பயன்படுத்துகின்றனர். இது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்துவதுடன் தேசிய ஒற்றுமையையும் சீர்குலைக்கிறது. எனவேதான் ருக்கோ நகாராவை பின்பற்ற மறுக்கும் எவரும் தங்களை மலேசியர் என கூறிக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அண்மையில் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். மலேசியாவின் நல்லிணக்கம் தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்ய விடுக்கப்படும் மாமன்னரின் தார்மீக அழைப்பாகவும் இது அமைகிறது. 1969 மே 13 கருப்பு தினத்தை அனைவரும் ஒரு படிப்பினையாக எடுத்துக் கொள்ள வேண்டுமென சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தினார். சில தரப்பினர் வரம்பு மீறி செயல்பட்டு மற்றவர்களை அவமதித்து தேசத்தின் மீதும் நாட்டின் இறையாண்மை மீதும் மரியாதை இழந்தபோது இச்சம்பவம் வெடித்தது. இது மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்ததுடன் நாட்டின் நிலைத்தன்மையையும் அழித்துவிட்டதை அவர் நினைவூட்டினார். எனவே அதே தவறு மீண்டும் தொடராமல் இருக்க ருக்கோ நகாராவை உய்த்துணர்ந்து தேசிய நல்லிணக்கத்திற்கு கைகோர்ப்போம் என மாமன்னர் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வாழ்க்கையின் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தேசப்பற்றை தலைத்தோங்கச் செய்யும் கடப்பாட்டை மக்களுக்கு நினைவூட்டும் வகையில் இது பொருத்தமானதாக உள்ளது. ருக்கோ நகாராவை வேண்டுமென்றே புறக்கணிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்களின் குடியுரிமை ரத்து செய்யப்படுவதும் இதில் அடங்கும். தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தும் கூட்டு முயற்சியாக தேசிய கோட்பாட்டின் அர்த்தத்தை உய்த்துணருங்கள். வெறும் காகிதத்தில் உள்ள குறிப்பு அதுவன்று. மலேசியாவின் சித்தாந்தம் மக்களாட்சி, நீதி, வளர்ச்சி கண்டுவரும் சமூகத்தை உருவாக்குவதற்கான கோட்பாடாகவும்

பல்லினங்கள் வாழும் நாட்டில் மலேசியாவை தனித்துவமாக்கும் பலமாகவும் ருக்கு நகாரா திகழ்கிறது. மலேசியர் ஒவ்வொருவரும் சிந்திப்பதிலும் செயலாற்றுவதிலும் ஒருவருக்கொருவர் பழகுவதிலும் ஒரே மாதிரியான வழிகாட்டுதலை பின்பற்றினால் மட்டுமே இந்த வலிமையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ருக்கு நகாரா பள்ளிகளில் மனப்பாடம் செய்யப்படும் அல்லது அதிகாரப்படி விழாவின் போது வாசிக்கப்படும் வெறும் 5 கோட்பாடுகள் மட்டுமல்ல, மாறாக ஒருவரை ஒருவர் மதிப்பதற்கும் சட்டத்தை பின்பற்றுவதற்கும் நல்லிணக்கத்தை பேணுவதற்கும் இடையேயான எழுதப்படாத ஒரு சமூக ஒப்பந்தமாகும். வரலாற்று பாரம்பரியமாக இருப்பதுடன் வரும் காலத்திற்கான செயல்திட்டமாகவும் இருக்கும் ருக்கு நகாரா. வேறுபாடுகளை இணைக்கும் பாலமாகவும் ஒற்றுமையை பாதுகாக்கும் கேடயமாகவும் நாட்டின் பயண திசையை ஒளிரச் செய்யும் ஒளியாகவும் உள்ளதை தெளிவாக எடுத்துரைக்கிறது. தேசிய கோட்பாடுகளை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே மலேசியா வளமான சுதந்திரமான நாடாக தொடர்ந்து வளர்ச்சி காண முடியும் என்ற நினைவுறுத்தலுடன் நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் மணியரசன், ஹரிகிருஷ்ணன்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்டிஎம் கிளிக் செயலி பதிவிறக்கம் செய்தாச்சா? இன்னும் இல்லை அப்படின்னா இப்பவே பதிவிறக்கம் செய்யுங்க. எங்கிருந்தாலும் மின்னல் FM நீங்க மிக சுலபமாக கேட்கலாம். தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரமுங்க. யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 யாருக்காக என்ன பாடல், அந்த நபர் யாரு, அவங்களுக்காக அன்பு பரிசா ஒரு பாடலை வானொலி பக்கமா கேட்கறது, அதுல இருக்கிற சுகத்துக்கு ஈடு இணையே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்பவே நீங்க அழைக்கலாங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

பாபா சேகல் பிரியா ரமேஷ் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, ஹேவோக் மதன் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில வரப்போறாரு. நேரடியா இன்றைக்கு அறிவிப்பறையில வந்து உங்களை சந்திக்க போறாரு. டிக்டாக் நேரலை பக்கமா நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை நீங்க தாராளமா கேட்கலாம். உள்ளூர் பாடல்களோடு இன்றைக்கு அவருடைய நேர்காணல் இடம்பெறும். ஆக தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றி. இதற்கிடையில தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம்ங்க. யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு இப்போ நீங்க அழைத்து சொல்லலாம். சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
5: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
4: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
5: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
4: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
5: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
4: என்னமா நீ வாட்ஸ்அப்
5: மின்னல் FM.

0: உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம் பாருங்க. சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சேகரன் பேசுறேன். சேகரன் சிதாம்பூர்ல இருந்து வேலை செய்யற இடத்துல இருந்து பேசுறேன்
0: சார். பாதுகாப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல?
1: பாதுகாப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அவங்க பேரு தமிழ் செல்வி.
0: தமிழ் செல்வி யாரு? அக்காவுக்காக என்ன பாட்டு?
1: ஜெயலலிதா உள்ள பாட்டு, நல்ல விறுவிறுப்பான பாட்டு போடுங்களேன். தமிழா?
0: தமன்னா பாடுற பாடல். காவாலா பாட்டா? சரி, அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேப்போம் வாங்க. நன்றி,
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
0: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல் கேட்கிற நேரம் உங்களுக்காகவே இருக்கு.

0: மதானி உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் சென்னை மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: முதல் வந்து எஜுகேஷன் சம்பந்தமா இந்த வருஷம் வந்து 4000 ப்ரீ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 2000 வெள்ளி 2530 ரிங்கி கொடுக்கிறோம். இது வந்து 10 மில்லியன்.
1: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my
0: உங்களுக்காக
3: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
4: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
5: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
4: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ.
5: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
3: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
5: நினைத்தாலே இனிக்கும்.
6: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
5: கேளுங்க, ரசிங்க,
3: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம். இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: ஜெயபிரதா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
1: ஊரும் பிளாட்டா.
0: ஊரும் பிளட் பாட்டு யாருக்காக?
1: என்னுடைய நெஃபியூஸ் நீசஸ் எல்லா மாணவர்களுக்காகவும்.
0: நீங்க ஆசிரியரா? ஓ, ஆசிரியர் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி பாட்டு கேக்குறீங்க. ஜெயபிரதா டீச்சர், ஒரு வழியா தமிழ் வந்து ரொம்ப அழகா பேசுறீங்க, நீங்க முயற்சி பண்ணி.
1: ரொம்ப நன்றி,
0: மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நன்றி. பாடல் வந்துட்டு இருக்கு, கேப்போம் வாங்க.
1: ரொம்ப நன்றி, பை.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடஹானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நெகிரி செம்பிலான் சட்டமன்றம் இன்று அதிகாரப்படியாக கலைக்கப்பட்டது. இது மாநில தேர்தல் நடைபெறுவதற்கு வழிவகுத்துள்ளது. மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமினுடின் ஹருண், மாநில ஆட்சியாளர் துவங்கு மூரிஸ் துவங்கு முனாபீரின் ஒப்புதலை பெற்ற பிறகு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 1959 நெகிரி செம்பிலான் அரசியல் அமைப்பின்படி சட்டமன்றம் கலைக்கப்பட்டதாக அவர் கூறினார். 16வது ஜொஹோர் தேர்தலுக்கான நம்பிக்கை கூட்டணி பிஎச்இன் தேர்தல் இயந்திரத்தை பிரதமரும் அக்கட்சியின் தலைவருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை இரவு தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிமுக விழா பத்துபஹாட் சீன உயர்நிலை பள்ளி மண்டபத்தில் இரவு 8 மணிக்கு நடைபெறும் என்று ஜொஹோர் பிகேஆர் உதவித் தலைவர் ஜிம்மி புவா பிசி முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கான மருந்தகர் ஃபஹ்ம்டி பட்டப்படிப்பின் தகுதிகளை அங்கீகரிப்பது தொடர்பான சிக்கலை விரைந்து கையாளுமாறு உயர்கல்வி அமைச்சையும் சுகாதார அமைச்சையும் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்புடைய மாணவர்களின் நலன் எதிர்காலம் கருதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் கூறியது. 2026 தேசிய நுட்ப தொழிற்கல்வி தீவேட் நாள் கொண்டாட்டம் இன்று முதல் புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறுகிறது. நாட்டின் ஆற்றல் திறன் எதிர்காலத்தை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமீடி பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை காலை 10 மணிக்கு உச்சக்கட்ட விழாவை தொடக்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் 7 ஆண்டுகளில் முதல் முறையாக வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். வரும் 8ஆம் நாள் தொடங்கி 9 வரை திட்டமிடப்பட்டுள்ள இந்த பயணம் பியோங்யாங்குடனான பெய்ஜிங்கின் உறவை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் பெய்ஜிங்கில் நடைபெற்ற பேரளவிலான ராணுவ அணிவகுப்பில் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. நாளை கிளிவ்லேண்டில் நடைபெறும் எகிப்துடனான நட்பு முறை ஆட்டத்தில் பிரேசில் புகழ்முகம் நேமார் பங்கேற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. நேமாருக்கு உடல் இயக்க மருத்துவம் வழங்கப்படுவதோடு தீவிர சிகிச்சையில் இருப்பதால் அவர் நியூஜெர்சியிலேயே தங்கியிருப்பார் என்று பிரேசில் கார்பந்து கூட்டமைப்பு சிபிஎஃப் தெரிவித்தது. பிரேசில் தொடக்க ஆட்டத்தில் இம்மாதம் 13ஆம் நாள் மொரோக்கோவுடன் மோதுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
3: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி தொடங்கியாச்சுங்க. இன்றைக்கு நேரடியா நம்ம அறிவிப்பறைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஹேவாக் மதன் நீங்க வந்திருக்காரு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாரு. அவருடைய புதிய பாடல், அடுத்த கட்டமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 12:15 டிக்டாக் நேரலை பக்கமா உங்களுடைய கேள்விகளை தாராளமா நீங்க கேட்கலாங்க. அவர்கிட்ட அந்த கேள்வியை நீங்க கேட்கும் போது அதற்கான பதிலையும் அவர் வழங்க தயாராக காத்துட்டு இருக்காரு. அடுத்த பாடல் அவங்களுடைய ஒரு பாடல் தான், அடியே புள்ள அப்படின்ற பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14. கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
3: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது.
2: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
3: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
3: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
3: இப்படிக்கு முன்னாலப்பா
2: அதே

0: ஹேவாக் பிரதர்ஸ் கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கு நேரடியாக நம்ம அறிவிப்பறைக்கு ஹேவாக் மதன் வந்திருக்காரு. அவரோட தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சுல இந்த அறிவிப்பறைக்கு நீங்கள் வந்து.
1: ஆமாம், இந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன்.
0: 5 வருடத்துக்கும் மேலே ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது நம்ம நேர்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயத்த நான் அவங்க சார்பாக கேட்குறேன். அவங்களுக்காக ஒரே ஒரு பாடல் பாடி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஏன்னா ஹேவாக் மதனுடைய குரலில் ஒரு பாடல்.
1: ஓகே, நான் லேட்டஸ்டாக ஒரு சாங் ரிலீஸ் பண்ணப்போ தான் பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஸோ அதுலேயே அந்த 2 வரி அங்கேருந்து பாடிடுறேன்.
0: கண்டிப்பாக

0: கொண்டாலி போதும் அடி பெண்ணே நான் பிழைப்பேன் அடிகே பெண்ணே எனக்கேற்ற கொண்டாலி போதும் அடி பெண்ணே நான் பிழைப்பேன்.
1: சில குரல்கள் வந்து தனித்துவமா தெரியும், அந்த குரல் வந்து கொஞ்ச நாள் அப்படியே நாட்டுல காணாம போயிருச்சுன்னா ஒரு மாதிரி வருத்தம் ஆயிரும். அந்த மாதிரி எங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துறாதீங்க, தொடர்ந்து பாடல் இந்த மாதிரி பாய்சன் மாதிரி வெளியிட்டுட்டே இருங்க, உங்களை கொண்டாடுறதுக்கு நாங்களுமே காத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த பாய்சன் பாடல் நீங்க சொல்லியிருந்தீங்க, சமீபத்துல வெளியிட்டு இருந்த ஒரு பாடல், அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதற்கு முன்னதா இப்போ நம்ம டிக்டாக் நேரலை போயிட்டு இருக்கோம். நேற்று உங்களுடைய டிக்டாக் லைஃப்ல நீங்க வந்துட்டு பேசியிருந்தீங்க பாய்சன் பாடலை பற்றி. அங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பெயின் கில்லர் அந்த பாட்டு வந்து நீங்க பாகம் இரண்டுலாம் வெளியிட போறீங்களா, அது தொடர்ச்சி எதுவும் இருக்க போகுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நாங்க இங்க மினல் எஃப்எம்ல கேக்குறோம், அந்த மாதிரி எதுவும் தொடர்ச்சி இருக்கா, வெளியிடுறதுக்கு திட்டம் இருக்கா?
2: பிளான்ஸ் இருந்துச்சு, அதாவது பார்ட் 2 அப்படி செய்யணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 9 to 5 ஒரு சாங் இருக்கு, அப்புறம் காதல் கொண்டோமேனு சாங் இருக்கு, இதுக்கெல்லாமே வந்து பார்ட் 2 செய்யலாம்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் என்ன எங்களுக்கு பயமா இருக்கும்னா, இப்ப பெயின் கில்ல வந்து நல்ல ஒரு ரீச் கொடுத்துட்டோம், இப்ப அதே மாதிரி பெயின் கில்ல பார்ட் 2 வந்து மெடிசன் செஞ்சோம் நாங்க. ஸோ மெடிசன் வந்து பட்டு வந்துச்சு, நல்லா ரீச் போனுச்சு. இப்போ இதே மாதிரி இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுற எந்த பாட்டோட பட்டு வழியாகனாலுமே அதே அளவுக்கு ரீச் கொடுக்குமா நம்மளுக்கு தெரியல. அந்த பயத்தினால தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி பட்டுன்ற விஷயமே இதுக்கு மேலே செய்ய வேண்டானே முடிவு பண்ணிட்டோம்.
1: வேண்டாங்க, நம்ம ஒன்று வெளியிட்டாலும் தரமாக வெளியிட்டு முடிச்சிருவோம்.
2: என்கிட்ட எப்பவுமே கண்ணளிக்கு உள்ளது கேட்பாங்க, கண்ணளிக்கு உள்ளது பாட்டு எப்படி எப்போ பட்டு வெளியாக்குவீங்கன்னு. கண்ணளிக்கு உள்ளது நல்ல பயங்கரமான ரீச் போனுச்சு. இப்போ திடீர்னு 2 செய்யும் போது அந்த அளவுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாத ஒரு அளவில் இருந்துச்சுன்னா அந்த பாட்டு, அதுக்கு நம்ம மொத பாட்டே நல்லா இருந்துச்சே எதுக்கு
1: சொல்லிட கூடாதுன்ற மாதிரி.
2: ஆமா, நானே என்னை டேமேஜ் பண்ற மாதிரி இல்ல,
1: அதனால பெயின் கில்லர் வராதுங்க,
2: வராது. இதுக்கு மேல எந்த ஒரு பட்டுன்னு ஒரு விஷயம் வராது. ஆனா எல்லாமே புது புது சாங்கா கண்டிப்பா ரிலீஸ் பண்றதுக்கு பிளான்ஸ் வச்சிருக்கோம்.
1: இந்த எல்சியூன்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்க பாடலையும் பாடலையும் கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்ல ஒரு ஐடியா நான் கொடுத்துட்டு பாருங்க,
2: நல்ல ஒரு ஐடியா தான் உண்மையிலே. மேபி ஃபியூச்சர்ல நல்ல பட்ஜெட் இருக்கும் போது தூப்பதா பண்ணலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மின்னல் எஃப்எம்ல அதிகாரப்பூர்வமா நீங்க சொல்லுங்க. சரி, இப்போ உங்களுடைய புதிய சிங்கிள்ஸ் இந்த பாய்சன் அப்படின்ற பாடல், விஷம்னு ஏன் முதல்ல பேரை வச்சீங்க?
2: ஏன்னா இந்த சாங் வந்து நாங்க ஸ்டுடியோல உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த பாட்டு வந்து முதல் கேட்டோன்னு யாருக்கும் அவ்வளோ லைக் அவ்வளோ பிடிக்கல இந்த சாங்கு. அப்புறம் மொதுவாக கேட்க ஒரு வாரம் ஃபுல்லாக எல்லாமே அதே பாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ஸ்டுடியோவில். ஸோ அதனாலதான் பாய்சன் வந்து உடனே குடிச்சிட்டோனே வந்து எதுவும் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கல. அந்த மாதிரி தான் இந்த சாங்கும் ஸ்லோவாக வந்து உங்களுக்குள்ள நுழைஞ்சி உங்கள் ஹார்ட்டை பிரேக் பண்ணும் மெதுவாக.
1: அப்போ நீங்கள் ஸ்லோ பாய்சன் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன்,
2: வச்சிருக்கோம்.
1: சரி, இந்த பாடல் வந்து காதல் நினைவுகளை பேசுகிற பாடலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இந்த பாடலின் பின்னணி, அதன் கதையை பற்றி எங்களோட பகிர்ந்துக்குங்க. என்ன என்ன சொல்ல போகுது இந்த பாட்டு அப்படின்றது?
2: ஆக்சுவலி இந்த சாங் பேசிக்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் வந்து லவ் சாங் செஞ்சு ப்ராப்பரான ஒரு லவ் சாங் செஞ்சு ஐ திங்க் மோர் தென் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நடுவில் குண்டு அது இது நிறைய டிஃப்ரெண்ட் சாங் செஞ்சோம், பட் லவ் சாங் ஹார்ட் பிரேக் சாங் நாங்கள் செய்யலை. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹார்ட் பிரேக் சாங் கொடுக்கணும், அதே சமயத்தில் ஹீல் பண்ணுற மாதிரியான ஒரு சாங்காக இருக்கணும் சொல்லிட்டு தான் இந்த பாய்சன் பிளான் பண்ணோம். இந்த பாட்டு கேட்கும் போது கண்டிப்பாக 1 நிமிஷம் இல்லை 1 செகண்ட் உங்களோட லவ் மெமரிஸை உங்கள் கண்ணு முன்னு கொண்டு வரோம் கண்டிப்பாக. அது பியூட்டிஃபுல்லான மெமரிஸாக கூட இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரியான விதத்தில் தான் வந்து நான் இந்த பாய்சன் சாங்கை பிளான் பண்ணி இதை ஷூட் பண்ணோம், ப்ளஸ் பாட்டும் ரெடி பண்ணோம்.
1: ஆனால் இது காதல் பாடலா இருக்க போதா, காதல் தோல்விக்கான பாடலா இருக்க போதா, காதல் தோல்விக்கான மருந்துக்கான மருந்தா இருக்க போதா அந்த பாடல்? இவ்வளவு விஷயங்களை குழப்பறீங்களே அப்படின்ற மாதிரி
2: கல்லில் 4-5 மாதம் போட்டு கேக்குறீங்க. ஓகே, இது வந்து உங்களை ஹார்ட் பிரேக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஹீல் பண்ணியும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் யார் யாரெல்லாம் இப்போ ஒரு ஒன் சைட்ல பார்த்துருக்கீங்களா, நான் ஒருத்தவங்களை லவ் பண்றேன் ஆனால் அவங்கள்ட்ட சொல்றதுக்கு பயப்பு, அவங்களுக்கும் இது வந்து ஒரு மருந்தாவே இருக்கும் கண்டிப்பா.
1: இந்த ஆல் இன் ஆல் அழகுராஜா மாதிரி எல்லா விஷயமும் அந்த ஒரே

0: இந்த பாடலை வெளியில நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிற மாதிரி இங்க நேரடியா மதன் பாடி நாங்க ரசிச்சிட்டு இருக்கோம். டிக்டாக் நேரலையிலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. சரி, இப்போ இந்த பாய்சன் பாடல் கதைக்கு வந்துருவோம். இப்ப இந்த பாடல வந்து முதல் முறையா நம் நாட்டின் பிரபல பாடகர் இசையமைப்பாளர் திலீப் பர்மனோட சேர்ந்து நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த கூட்டணி எப்படி உருவாச்சு, நாங்க எதிரே பார்க்கலையே, எப்படி மதன் இங்க?
1: ஆக்சுவலி திலீப் பர்மன் சார் கூட வந்து ஒரு மூணு வருஷமா ஆக்சுவலி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்களும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னாக்கா, இப்போ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரேப் இதெல்லாம் செய்யறேன்ல, அதனால வந்து இப்போ அவங்க வந்து மெலோடி, அவங்களோட மெலோடி கோல்டன் வாய்ஸ் ஆஃப் மலேசியா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க ஒரு கோரஸ் பாடணும், அதுவும் அந்த கோரஸ் வந்து இப்போ இருக்கிற ஸ்டைலில் இருக்கணும், ஹிப்ஹாப் ஜென்ரலையும் வரணும். அதே சமயத்தில் அவங்களோட ஃபேன்ஸ், அதாவது திலீப் பர்மன் சார் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க, அவங்களையும் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு கோரஸ் ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு சாங் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் உங்களுக்கு காரஸ் அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம இதை பற்றி பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் பாட்டு கேட்டுட்டு சொன்னாங்க, ஐயா ரொம்ப அருமையாக இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மட்டும் தான் நான் பாடுறேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைன்னா நடுவில் ஒரு பிரீச்சும் இருக்குது, அதுவும் இன்னும் இதை விட காரஸை விட காரஸ்க்கு ஈக்குவலாக நிற்கிற மாதிரியான ஒரு பிரீச்சை நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி அப்புறம் நிறையா டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு இது பண்ணாங்க. அதே சமயத்தில் இதை முடிச்சுட்டு நம்ம அவங்கள நேரிலையும் போய் மீட் பண்ணோம். அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் திலீப் பர்மன் சார் வந்து லைக் நிறைய ஷோவில் பார்த்துருப்போம், அவங்க தனியாக இருப்பாங்க, சில சமயம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
0: பின்னங்கு போனீங்க?
1: ஆ, போனேன் அவங்கள போய் மீட் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். ஸோ அப்படி அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு ஒர்க் பண்ணுறது. ஐ திங்க் வி ஃபினிஷ் த ட்ராக் இன் அரவுண்ட் 1 or 2 weeks முடிச்சிட்டோம். ஆக்சுவலி நான் கொடுத்த நெக்ஸ்ட் டே அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு டெமோ அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிட்டு எப்படி இருக்குது கேட்டு சொல்லுங்கள் மதன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்பயும் அவங்களுக்கு வந்து லைக் என்ன சொல்லுவாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் இன்னொரு பெட்டர் வெர்ஷன் ஒன்று அனுப்பி விட்றேன் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெர்ஷன் அனுப்பி விட்டாங்க. அது இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆ, அதுதான் ஃபைனல் வெர்ஷன்.
0: ஸோ இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பேசணும்னு சொல்லியிருக்காரு நம்ம நிகழ்ச்சியில்.
1: என்கிட்ட?
0: ஆமாம், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. யார், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.

0: என் கவிதையில் சேருதடி. ஹாய் மதன், வணக்கம் கிஷன், நல்லா இருக்கீங்களா? நல்ல ஃபேமிலிகளே,
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுடைய குரல் கேட்ட பிறகு கவலை என்னங்க கவலை அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் தூரம் தூக்கி போட்டுட்டு உங்க குரல் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா அது திலீப் வர்மன் அவர்களை சொல்லலாம். இசையமைப்பாளர், பிரபல பாடகர். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. இந்த பாய்சன் பாடல், அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு? எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீங்க இந்த பாடல்ல?
0: இந்த பாடல் திடீர்னு கால் பண்ணிட்டு ஒரு ட்ராக் எடுத்துனேன், நிஜமாவே அந்த கண்டென்ட் உள்ள மாதிரி தான் நடந்தது அப்படின்னு கால் பண்ணிட்டு நேரா ஒரு நாள் பிணைக்கு வந்தாரு. அப்புறம் மீட் பண்ணிட்டு அவர் அங்கிருந்து ட்ராக்ஸ் அனுப்பிட்டாரு. நம்ம பிணைங்க என்னோட ஸ்டுடியோல இருக்கு, வோக்கல் மட்டும் அனுப்பிட்டேன். அவர் மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணி இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிறது. பிரம்மாண்டமா சூப்பரான காம்பினேஷன். அவரோட வேகம், ஒர்க் பண்ற வேகம் வந்து சூப்பர். நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன். டக்கு டக்குன்னு வந்தாரு பிணைக்கு, ஷூட் பண்ணாரு, போனாரு, ரெக்கார்டிங் ட்ராக் உடனே அனுப்பினாரு.
1: எல்லாமே உடனுக்குடனா நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பாய்சன் அப்படின்ற பெயர் இருக்கு இல்லையா, கேட்டீங்களா அவர்கிட்ட ஏன் பாய்சன் பேர் வச்சீங்க அப்படின்னு?
0: கேட்டேன். ஸ்டாரி இருக்கு,
1: விஷயமா ஏதோ ஒரு கதை இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ மதன் நம்ம முன்னாடி இருக்காரு, அவர்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி என்னவா இருக்கும்? இப்போ
0: அடுத்து எந்த பாட வைக்க போறீங்க?
1: திலீப் அவர்களை அடுத்து எந்த ட்ராக்ல பாட வைக்கலான்னு இருக்காரு நம்ம மதன் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. அதற்கான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கொடுக்க போறாரு. ரொம்ப நன்றி திலீப் அவர்கள், இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசினதுக்கு நன்றி.
0: மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பாட்டை கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.
1: இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில சொல்லிருக்க.
2: இல்ல, அவங்க திலீப் சாரை வந்து பாட வைக்கிறது வந்து ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அவங்க என்ன ட்ராக்கை கொடுத்தாலும் பயங்கரமா ஒர்க் பண்ற ஒரு பர்சன், ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன், சூப்பர் ஹம்பிள். நான் ஆக்சுவலி அவங்க யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, மூஞ்ச பார்த்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. நான் மொதல் ஏன்னா சீனியர்ல, ஸோ அந்த மரியாதை எப்பவும் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய யோசிச்சேன் என்ன எப்படி பேச போகிறோம், பட் ஹீஸ் வெரி வெரி ஹம்பிள். கேட்ட உடனே ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு மனசனா திலீப் சார். ஸோ அது அது அதோட ஜாயின் பண்ணி வரேன். என்னன்னாக்கா ஆக்சுவலி இப்போ இதுக்கு பிறகு ஒரு ட்ராக் ஒர்க் பண்ணோன்னா திலீப் சார் கூட பாய்சனோட இன்னும் ஒரு மடங்கு மேலே கொண்டு போய் செய்கிற மாதிரியான ஒரு ட்ராக் தான் கண்டிப்பாக ஒர்க் பண்ண போகிறோம். பட் பாய்சனோட இன்னொரு பயங்கரமான ஒரு வெர்ஷன் வரும் கண்டிப்பா.
1: பாய்சன் மாதிரி இன்னொரு வெர்ஷன்,
2: இன்னொரு வெர்ஷன், ஆனா பாய்சனா இருக்காது, அது வேற பேரு, வேற ஒரு ஐடியாலஜியில வரும் பாட்டு. ஆனா கண்டிப்பா பவர்ஃபுல்லா, இதை விட பவர்ஃபுல்லா செய்யணும். ஏன்னா ஒரு ஒரு கோலை செட் பண்றீங்க, அடுத்த கோல் இங்க போகணும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா
1: திலீப் அவர்கள் அதுக்கான பதில் அவரே கொடுத்துட்டாரு. இப்போ திலீப் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. சரி, இப்போ இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் வந்து இந்த பாடலை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, எங்க கேட்கலையே அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. அதனால பாய்சன் பாடலை நம்ம இப்போ அதிகாரப்பூர்வமா மின்னல் எஃப்எம்ல கேட்கலாம்.
2: Thank you so much.

0: பாடல கேட்ட பிறகுதான் தெரியுது ஏன் 5 நாட்கள்லயே 2 லட்சம் வியூஸ் வந்துச்சுன்னா, அதற்கு காரணம் இந்த பாடல் அவ்வளோ அந்த பவர்ஃபுல்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்துல, அந்த சக்தி வாய்ந்த ஒரு பாடல், அந்த குரல், 2 குரலும் ஒன்று சேர்ந்திருக்கும் போது அது வேற மாதிரியா இருக்கு, அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. டிக்டாக் நேரலையில வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து உங்களுக்கு இங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி, தொடர்ந்து அந்த பாடலை நீங்களுமே பார்க்கலாம். பாய்சன் அப்படின்ற பெயரை வந்து தட்டி
1: யூடியூப்ல
0: சரி. இப்போ இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா June 5th. தேங்க்யூ டே, நன்றி சொல்லும் நாள் வந்து இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அதனால இந்த பாடல் இப்போ மிகப்பெரிய ஒரு உழைப்புக்கு பிறகுதான் அந்த பாடல் வெளியிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை மறுக்கவே முடியாது. யாருக்காக இந்த நேரத்தில் நீங்க நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த பாட்டில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே இந்த கேப்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டுக்கு மியூசிக் செஞ்ச மியூசிக் கிச்சன் என்னோட பிரதர்ஸ், அவங்களுக்கு என்னோட மனமான நன்றி. அப்புறம் இந்த பாட்டை சூப்பராக இன்னைக்கு எல்லாரும் கேட்கற மாதிரி செஞ்ச மிக்சிங் மாஸ்டரிங் செஞ்சு கொடுத்த பாய்ராஜனனுக்கு, அப்புறம் இதில் நடிச்ச டாக்டர் ரூபன், தியாகு, பி, கெஷிகா, தர்போ, மாஃபி, சுரேண்டு வனாய, கவிராஜ், மருதி, தேவா, ரவின் தியாமோ, அண்ட் ஆல்சோ என்னோட பெஸ்ட் எடிட்டர் ராம் வில்லன்ஸ், என்னோட வீடியோகிராஃபர் தேவா, கலரிஸ் அசுனேஷ், அப்புறம் இந்த பாட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மோட்டோ பைக் ஒன்று வச்சிருப்போம் RXR, அது எங்களுக்கு கொடுத்தது வந்து அருண் பாய். ஸோ அவங்களுக்கும் இந்த வேலையில் தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் ஒர்க் பண்ண எல்லா க்ரூஸ்க்கும் இந்த வேலையில் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் இந்த டைம்ல சொல்ல விரும்புகிறேன்.
0: இப்போ சமூக வலைத்தளம் தான் எல்லாமும் ஆச்சு இல்லையா, இப்போ யூடியூப் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், இதில் தான் வந்து ஒரு பாடலை விளம்பரப்படுத்துகிறாங்க. இப்போ பாடல் வெளியீடு சேரும்போது நீங்கள் அதற்கான தளத்தை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க ஒவ்வொரு பாடலுக்கும்?
1: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து காலத்தின் கட்டாயம்னால நம்ம வந்து இப்போ மிந்திலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாங் வந்து நம்ம வந்து கேசர் இதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு, என்ன வருது ஃபேஸ்புக் இருந்துச்சு. ஸோ இப்போ எந்தெந்த நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டிங்னு ஒரு விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும். டிக்டாக்கு டிக்டாக் ஸ்டைலில் செய்யணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அதெல்லாம் செய்வாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த ஆடியோஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சு செய்வாங்க, என்ன வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, எல்லா பிளாட்ஃபார்முக்கும் நம்ம மார்க்கெட்டிங் கம்பல்சரியா செஞ்சு தான் ஆகணும், இல்லனா பாட்டு ரீச் ஆகாது.
0: ஆமா, இப்ப பாய்சன் பாடல்ல இந்த காணொலி நீங்க வெளியிட்டிருந்தீங்க இல்லையா, அந்த கதை, பிறகு படப்பிடிப்பு, அந்த அனுபவம் ரசிகர்கள்ட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு போய் சேர்க்க போதுன்னு நினைக்கிறீங்க
1: நீங்க? நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ண மியூசிக் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ எங்களோட மியூசிக் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய ரிவெஞ்ச், அப்புறம் லவ் ஸ்டோரியும் இருக்கும், ப்ளஸ் நிறைய ரிவெஞ்ச் அது இதுன்னு இருக்கும். இந்த மியூசிக் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் டு முடி மியூசிக் வீடியோ முடிகிற வரைக்கும் நான் ஃபுல்லாக நடிச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தீங்கன்னா கேமியோ மாதிரி வந்துட்டு ஹாய் ஹலோ வில்லன் மாதிரிலோல் செஞ்சிடலாம் போயிடுவேன். ஸோ இந்த ஹோல் மியூசிக் வீடியோவில் ஸ்டார்ட் டு என் வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன், அது நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எங்களோட லவ் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யாருக்குமே பிடிக்காது, என்ன மொட்டையை முடிச்சிட்டீங்க, என்ன இது இது ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருக்குது அப்படின்னு. இந்த வாட்டி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஒரு லவ் ஸ்டோரி கொடுத்துருக்கோம், ப்ளஸ் கடைசியாக யுனைட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை அதில் வச்சுருக்கோம். ஸோ இதை பார்க்கும் போது மேபி பிரேக்கப் ஆனவங்க, இப்போ பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த பாட்டை கேட்டுட்டோ இந்த மியூசிக் வீடியோ பார்த்து திருப்பி ஒன்று செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
0: பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும்னா இந்த பாடலை பாருங்க சொல்லியிருக்கிறாரு. சரி, கதாநாயகின்னு சொல்லும்போது கெஷிகா தான்
1: கெஷிகா அவங்க நடிச்சிருக்காங்க இதில்.
0: இதில் வந்து எப்படி எல்லாத்தையும் சமாதானப்படுத்துனீங்க இதில் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி?
1: ஆக்சுவலி நிறைய பேர் நாங்கள் கான்டாக்ட் பண்ணோம், அதுலேயும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப ஹம்பிளாக வந்து ரிப்ளை பண்ணி உடனே ஒரு ப்ரொஃபஷனலான பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த மாதிரி கெஷிகா ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் அவங்க வந்து லைக் நிறைய மியூசிக் வீடியோ நிறைய சீரீஸ் அது இதுன்னு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என் முன்னுக்கு ஃபர்ஸ்ட் டேயில் வந்து நடிக்கும் போது நான் தான் இந்த மியூசிக் வீடியோ டைரக்ட் பண்ணேன், பட் அவங்க மொதல் சீன் நடிச்சிக்காந்த நானே கொஞ்சம் நின்றுட்டேன், அப்படி நான் ஒன்றும் ரெடி ஆகல, நீங்கள் ரொம்ப ரெடியாகி வந்திருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆக்ட்ரஸ் தான் நான் சொல்வேன், ரொம்ப ரெடியாக வந்தாங்க, நான் தான் ரெடி இல்லாமல் இருந்தேன். அப்புறம் ஸ்லோவாக அப்புறம் அந்த ஸ்லோவாக ரெண்டு பேரும் அப்புறம் ஓகே ஆயிடுச்சு, கெமிஸ்ட்ரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு.
0: அதான் உழைப்பை போட்டாதான் அதற்கான வெற்றியை நம்ம திரும்பவும் எடுக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கரெக்டாக தேர்ந்தெடுத்து சரியாக தேர்ந்தெடுத்து இந்த பாடலை வெளியீடு செய்திருக்கீங்க. சரி, இப்போ அடுத்து உங்களுடைய குரலில் ஒரு பாடல் சைந்தவியோடு பாடியிருக்கீங்க, கேட்கலாம் வாங்க.

0: இந்த பாடலை தந்ததுக்கு முதல்ல நன்றியை நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம். சைந்தவி பாடகி, பிரபல பாடகி இருக்காங்களே, அவங்கள பாட வச்சிருந்தீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு அவங்களோட வேலை செய்யும் போது?
1: ஆக்சுவலி இப்ப நீங்க கேட்டீங்களா ரெக்கார்டிங்ல, நேர்ல கேட்டீங்கனாலும் அப்படி எக்ஸாக்டா இருக்கும். இன்னொன்னு, நான் ஏன்னா இப்ப நம்ம இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு இந்த சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா நம்ம ஆப்போசிட்ல ஒர்க் பண்ற ஊர் ஆர்டிஸ்ட் பத்தி நம்மளுக்கு ஐடியாஸ் இருக்காது, அவங்க எப்படி என்ன மாதிரியான கேரக்டர் இருப்பாங்க. நான் வந்து அவங்களை வந்து புக் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அவங்களும் ஆக்சுவலி சரி நான் ஹம்பல் உண்மையிலே இந்த பாட்டு கேட்டுட்டு டியூன் ரொம்ப நல்லா கேட்சியாக இருக்க சொல்லிட்டு உடனே எனக்கு ஒரு வாடி பாடி கேட்டுங்க நான் கேட்குறேன், அதே மாதிரி திரும்பி பாடி காமிச்சாங்க. அப்போ முடிவு பண்ணேன் இந்த பாட்டு கொஞ்சம் ஓகே ஓரளவுக்கு வந்துடும் நம்ம அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த பாட்டு அவங்க மனசில் நிறைய பேருக்கு இடம் பிடிச்சிருக்கு, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக. இதில் பார்த்தீங்கன்னா நான் கூட கொஞ்சம் கராட்டெல்லாம் பாடியிருக்க மாட்டேன், அவங்க எப்படி பாடியிருக்காங்களோ அதுக்கு அவங்க கூட சேர்ந்து எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பாடியிருப்போம். அண்ட் இவங்களுக்கு எழுதின லிரிக்ஸ்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து, நானும் மணி வில்லன்ஸ் இருக்காங்களே, நானும் மணி வில்லன்ஸும் சேர்ந்து ரொம்ப பார்த்து பக்குவமாக எழுதணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது, அவங்க பாடினாலே அந்த பாட்டு வந்து எப்படியோ மனசு உருக்கிடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் அவங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸ் வச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி நிறைய ஒர்க் பண்ணோம் அந்த இதில்.
0: நிஜமாவே, ஏன்னா காலிவுட்ல வந்து அவங்க எந்த மாதிரியான பாடல்கள் அதிகமா பாடியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அவங்கள சமாதானப்படுத்தி இல்லைங்க இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் ஹேவ பிரதர்ஸ்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனி பாணி இருக்கும், இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதையுமே மாற்றி அமைச்ச ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கும்.
1: எப்படி ஏன் இந்த மாதிரி இந்த ஆக்சுவலி எங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். இதை மாற்றி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா வர வச்சது பாய்ராஜன், அவங்க தான் வந்து ஃபுல்லா கைட் பண்ணி இப்படி வேணும் இப்படி வேணும் கேட்டு வாங்கி அழகா செஞ்சு கொடுத்தாங்க.
0: இப்போ இந்தியாவில் வந்து எப்படி இந்த ஓரா பத்துக்கு பத்தினா ட்ரெண்டிங் ஆகும், அதே மாதிரி நம்ம நாட்டில் நிறைய ட்ரெண்டிங்கான பாடலுக்கு சொந்தக்காரர் எவங்க பிரதர்ஸ் அவர்களை சொல்லலாம், அவங்க ரெண்டு பேருமே சொல்லலாம். இப்போ ஒரு பாடல், நீங்கள் நிறைய பாடல் உங்களுடைய பொதுவாக நிறைய பாடல்கள் வந்து பிரபலமான பாடல்களாக தான் இருந்திருக்கு, ஏதாவது ஒரு பாடல் வந்து உங்கள் மனசில் ஏன் இந்த பாடல் வந்து கொண்டாடாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணி இருக்கா உங்களுக்கு?
1: ஐ திங்க்
0: ஏதாவது ஒரு
1: பைகோ கண்மணின்னு ஒரு சாங் செஞ்சிருந்தோம் நானும் நவீனும். ஸோ இந்த சாங்ல வந்து நான் பைத்தியத்தை கொண்டேன் உன்னை தேடி வந்தேன் வைத்தியத்தை கொடுக்காம போகிற உயிரே, அது வந்து ஒரு ஃபீமேல் சிங்கர்ஸ் வச்சு செஞ்சோம். இது மேமாங் ஐ மீன் கேர்ள்ஸ்க்காக ஸ்பெஷலாக செஞ்ச பாட்டு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பெருசாக போல, கொஞ்சம் ஒரு சின்ன வார்த்தை இருக்கதான் செய்யுது.
0: ஏன் அதை வந்து கொண்டாடாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி,
1: அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் அது சிங்கிங் ஸ்டைல். அவங்க வந்து லண்டனில் உள்ளவங்க அந்த கேர்ள் அவங்க. ஸோ அவங்க கூட ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம், லண்டனில் ஒரு கேர்ளை ஹையர் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ணியிருந்தோம். அது பெருசாக போல, பட் இட்ஸ் ஓகே,
0: பரவாயில்ல, அடுத்த முறை பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வெளிநாடுகளில் அவங்களோட சேர்ந்து இந்த கொலாபரேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ இந்தியாவிலையும் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லண்டனையும் பண்ணிட்டீங்க, அடுத்து எந்த நாட்டோட இணையலான்னு இருக்கீங்க?
1: ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா, நான் ஸ்ரீலங்காவில் தான் ஆக்சுவலி ரொம்ப நாளாக பிளான் வச்சுருந்தோம், லைக் இந்தியாவில் போய் ஒர்க் பண்ணிட்டோம், அப்புறம் யூரோப் சைடில் நிறைய போயிருக்கோம். ஸோ ஸ்ரீலங்கா சைடில் வந்து ஒரு சிங்கர் இருக்காங்க மைண்டில் வச்சுருக்கோம், ரெண்டு மூணு பேர் வச்சுருக்கோம் மைண்டில். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு,
0: அது போய்கிட்டு இருக்கு அந்த வேலையில.
1: ஆமா, என்ன இப்ப நாங்க ஹேவோக் ஹேவோக் ஃபோபியா செஷன் வந்து லைக் ஹேவோக் மதன் அண்ட் நவீன் ஒர்க் பண்றோம்ல, தனியா ஒரு ரெக்கார்ட் லேபிள் திறந்து வச்சிருக்கோம் இப்ப, ஹேவோக் ரெக்கார்ட்ஸ் வேர்ல்ட் வைட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார் யார் கூட எல்லாம் ஃபியூச்சரிங் பண்றோம் அது எல்லாமே வந்து இந்த சேனல்ல வருது. ஏன்னா நிறைய பேர் இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க, ஆளுங்க யோசிப்பாங்க என்ன இவங்க பாட்டு வருது அவங்க பாட்டு வருது எல்லாம் மிக்ஸாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ஃபியூச்சர் இப்போ பாருங்க டிலீட் பண்ணி கூட ஒர்க் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஒன்று நாலஞ்சு ஆர்டிஸ்ட் சைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே இந்த இதில் வருது தனியாக. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ண போகிறதும் இந்த மாதிரி இதில் தனியாக வரப்போகுது.
0: சரி, இந்த பாடல்கள்லாம் வந்து வெளிநாடுகளில் எந்த அளவுக்கு பேசப்படுது, ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்றத நாங்கள் கண்ணாலேயே பார்த்துட்ருக்கோம். சமீபத்தில் நினைக்கிறேன் உங்களுடைய ஒரு பாடல், ரன்வீர் சிங் இருக்கார் இல்லையா பாலிவுட் நடிகர், அவர் பிரபல நடிகர், அவருடைய புகைப்படத்துல உங்களுடைய பாடல வச்சிருந்தாரு பாத்தீங்களா
1: நீங்க? ஆமா, சோமேரி பாட்டு வச்சிருந்தாங்க.
0: ஆமா ஆமா ஆமா
1: ஆமா, சோமேரி பாட்டு வச்சிருந்தாங்க.
0: அவர் எப்படி அதை தேர்ந்தெடுத்தாரு வச்சாரு அப்படின்னு
1: நான் எனக்கு ரொம்ப நிறைய பேர் என்னை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ப்ரோ வாட்ச் ப்ரோ இதை பாருங்க இதை பாருங்க இதை பாருங்க அதை பாருங்க, என்ன ஓ ஏதோ ரன்வீர் சிங்கோட ஃபோட்டோ தான் நம்ம பார்க்க சொல்கிறாங்க. அப்புறம் தட்டி பார்க்குற உள்ளுக்கு வந்து சொல்லி தமிழை கேளு தமிழ ரப் தமிழ கருப்பு தமிழ நெருப்பு தமிழ இரும்பு தமிழ உள்ள தமிழ வெளிக்கு தமிழ ரத்த தமிழ நானு தமிழ தமிழ தமிழ படிச்சு தமிழ கிறுக்கு தமிழ நல்ல தமிழ கெட்ட தமிழ ஒச பச்சை தமிழ வீர தமிழ திமிரு தமிழ உயிர் தமிழ ஆதி தமிழ தமிழ தமிழ ஹேவக் தமிழ் யோ அந்த கட்டம் அதில் பிரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க.
0: அது அவருடைய புகைப்படத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அப்போ நிறைய பேர் நன்றியும் சொல்லியிருந்தாங்க, நன்றி எங்க ஊர் பாட்டு எங்க ஊர்ல ஒருத்தர் தான் பாடி இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
1: ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. எப்படி ஏன்னா இந்த பாட்டு சும்மா எடுத்து வைக்க முடியாது, கண்டிப்பா வந்து தேடி தான் போயிட்டு எடுத்து வைக்க முடியும்.
0: ஆமா ஆமா ஆமா,
1: எப்படி பண்ணிருப்பாங்க இன்ன வரைக்கும் தெரியல.
0: ரன்வீரை நம்ம சந்திக்கும் போது அதை கேட்டுருவோம் எப்படி நீங்க வச்சீங்க அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ அடுத்து நீங்க பாடின பாட்டை நம்ம கேட்க போறோம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.

0: நமக்காகவே எழுதப்பட்ட ஒரு பாடல். சரி, இப்போ வெளிநாட்டு ரசிகர்களுக்கு மத்தியில் மலேசிய தமிழ் கலைஞர்களின் வரவேற்பு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்க உள்ளவங்க எப்படி பாக்குறாங்க நம்மளுடைய இசை கலைஞர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து அடிக்கடி இங்கே தான் பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ எப்பயாவது ஒரு வாட்டி தான் வெளியூர் போகும்போது அந்த ஹைப் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கு. ஏன்னா வெளியூர்ல நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி இங்க நடக்கிற மாதிரி கலை நிகழ்ச்சியெல்லாம் அவ்வளோ பெருசாக நடக்கிறது இல்லை. அந்த ஒரு வருஷத்துல ரெண்டு கலை நிகழ்ச்சி, மூணு கலை நிகழ்ச்சி அந்த நடக்குது. அதில் சில சமயம் நம்மளை கூப்பிடுறதுனால அங்கே போகும்போது அந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி 100% எப்படியே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது ரொம்ப என்ன சொல்லுங்க, அந்த சப்போர்ட் லெவல் 99999 இருக்கும்.
0: இப்போ இருக்கிற இந்த இசைத்துறையில் எந்த மாதிரியான புதிய ட்ரெண்ட் வந்து உருவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தாக்கா வந்து இந்த ஓரா 10-10 மாதிரி, அந்த மாதிரி நம்ம நாட்டை பொறுத்திருக்கு எந்த மாதிரியான ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க மலேசிய பாடல்களுக்கு?
1: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரி சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்ஹாப் கல்ச்சர்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாயிருச்சு. இப்போ வந்து நியூ ஸ்கூலில் அதெல்லாம் வந்துருச்சு, சவுண்டு நிறைய மாறிடுச்சு. ஸோ கல்ச்சர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெலோடி இதெல்லாமே அப்படியே தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஆனால் சவுண்டு நிறைய மாறிடுச்சு. மிந்தி மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிந்தி சவுண்டு புங்கு புங்குன்னு அடிக்கும், இப்போ வந்து கொஞ்சம் மைல்டாக நியூ ஸ்கூல்னு ஒரு புது ஏரா வந்துருச்சு. ஸோ எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையும் சேர்த்து தான்
0: காலம் மாறும்போது ரசிகர்களின் அந்த இசை ரசனையும் மாறிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நாமளும் மாறிட்டு போயிட்டே இருந்தாலும் நிலச்சி நிற்க முடியும், வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்னவா இருக்க போகுது? ஹேவாக் பிரதர்ஸ் உடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? நீங்கள் திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ அடுத்த கட்டம் என்ன திரைப்படம் இருக்க போகுது, பாடல்கள் வெளியீடு அதை பற்றி சொல்லுங்க.
1: இப்போ நவீன் சைட்ல பார்த்தீங்கன்னா, என் சைட்ல பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ண போறோம். ஹேவாக் ரெக்கார்ட்ஸ் வேர்ல்ட் வைட், எங்களோட பிரண்ட் நியூ யூடியூப் சேனல், இது வந்து கொலாபரேஷன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆர்டிஸ்ட் கூட கொலாப் பண்ண போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ நானுமே சரி நவீனுமே சரி ரெண்டு பேரும் வேற வேற ஆர்டிஸ்ட் கூட கொலாப் பண்ற பிளான் இருக்கு. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சைட் வந்து படத்தோட வேலையும் போயிட்டு இருக்கு. ஏன்னா கதையில பார்த்தீங்கன்னா ஒரு படம் செஞ்சோம், இப்போ நெக்ஸ்ட் படத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு, ரொம்ப கூடி சீக்கிரமாகவே வந்து படப்பிடிப்பு போகுது, அதுக்கான வேலைலாம் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் வீடியோ அப்புறம் சீரீஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் நிறையா சின்ன சின்ன ப்ரொடக்ஷனுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ஒன்று ரிலீஸ் ஆகலை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ தெரியல, ஹேவாக் பிரதர்ஸ் லைஃப் இன் கான்சர்ட் டு பி ஹேப்பன் வெரி வெரி சூன். ஸோ அதுக்காக
0: எஸ் கண்டிப்பாக அதற்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். முதல் முறையாக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய லைவ் இன் கான்சர்ட்.
1: எஸ் எஸ், ஏன்னா இதுக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஷோவில் போய் எங்களோட ஒரு 4-5 பாட்டு ஏற்பாட்டு. ஸோ இது இந்த கான்சர்ட்டே ஹேவாக் பிரதர்ஸோட லைவ் கான்சர்ட்டாக இருக்கும். பழைய பாட்டுலேருந்து கரண்ட் ரிலீஸ் பண்ணுற பாட்டு வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல நின்று நீங்கள் கேட்கலாம்.
0: அக்கா, உள்ளூர் கலைஞர்களுக்கு மக்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலத்துக்கு கட்ட வரைக்கும் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து அவங்க பாடல்களை வெளியீடு பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஏதாவது கொடுக்கணுங்க நம்ம மக்களுக்காக அப்படின்ற மாதிரி உழைச்சிட்டே இருக்காங்க. அந்த உழைப்பை ஒவ்வொரு வாரமும் மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நாங்களுமே கொண்டாடிட்டு இருக்கோம். உங்களை மாதிரியான உள்ளூர் கலைஞர்களை இன்றைக்கு உங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருங்க. ஏன்னா ஹேவாக் மதன் வந்து இன்றைக்கு வரும்போது நாங்கள் சொல்ல நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிக்டாக் நேரலை ஆகட்டும், பேசும்போது ஆகட்டும், எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்காரு. மனுஷன் உட்காந்து பாடுறாரு, பேசுகிறாரு, ஏதாவது ஒன்று கேட்டுட்டு இருக்காரு, இப்படியே தான் இருக்காரு, உற்சாகமாக இருக்காரு. அதை பார்க்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த கட்டமாக உங்களுடைய திட்டங்களுக்கு நாங்களுமே காத்துட்ருக்கோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நேர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: இவ்வளோ நாள் டே ஒன்லேருந்து சப்போர்ட் பண்ண எங்களோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வேடையில் என்னோட மனமார்ந்த நன்றி. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இந்த வேடையில் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். அண்ட் எங்களோட பிராண்ட் நியூ சிங்கிள்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய்சன் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டு யார் யாரெல்லாம் ஒன்று போய் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்கள். யூடியூப்பில் இருக்குது, ஜஸ்ட் சர்ச் ஃபார் பாய்சன் ஹேவாக் மதன்னு தட்டுங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். அண்ட் இன்னும் நிறையா உங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது செய்கிறது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான்.
0: அவ்வளவுதான் அவர் சொல்லிட்டாரு. பாடலை பாருங்க, கேளுங்க, ரசிங்க. இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன், மண்ணின் நட்சத்திரம். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் புவனா வீரமோகன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்காக பிரேமா கிருஷ்ணன் தாத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. அடுத்து நிறைவு பாடல் ஹேவாக் பிரதர்ஸ் உங்களுக்காக கொண்டு வராங்க, இது எங்க ஊர். கேட்கலாமாங்க.

0: அலெக்சாண்ட்ரியா பல்கலைக்கழக மருந்தக பட்டப்படிப்பு விவகாரத்திற்கு விரைந்து தீர்வு காணும்படி பிரதமர் உத்தரவு. ஐநா பொருளாதார சமூக மன்ற உறுப்பினராக மலேசியா தேர்வு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அதிகாரப்படி பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய வீரர்கள் சதுக்கத்தில் நடைபெற்ற அரச மரியாதை அணிவகுப்பில் அவர் கலந்து கொண்டார். இன்று காலை 8:45 மணியளவில் வருகை தந்த பேரரசருக்கு 21 பீரங்கி குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதை நல்கப்பட்டது. அதன் பின்னர் அரச மலேசிய ராணுவ படையின் தளபதி லெப்டினன்ட் கர்னல் அஸ்லான் ஷா பஹாரும் தலைமையிலான படையினரின் மரியாதை அணிவகுப்பை சுல்தான் இப்ராஹிம் பார்வையிட்டார். தரை வான் கடற்படையைச் சேர்ந்த 25 அதிகாரிகளும் 510 உறுப்பினர்களும் அந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர். எகிப்து அலெக்சாண்ட்ரியா பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கான மருந்தகர் ஃபாஹ்ம் டி பட்டப்படிப்பின் தகுதிகளை அங்கீகரிப்பது தொடர்பான சிக்கலை விரைந்து கையாளுமாறு உயர்கல்வி அமைச்சையும் சுகாதார அமைச்சையும் பிரதமர் டத்துஸ் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட மாணவர்களின் நலன் உள்ளிட்ட எதிர்காலம் கருதி இந்த உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவில் பதிவு தொழில்முறை பயிற்சி நோக்கங்களுக்காக ஃபாஹ்ம் டி தகுதிகளை அங்கீகரிப்பது தொடர்பாக தொடர்புடைய பல்கலைக்கழகத்தின் மருந்தியல் மாணவர் முன்வைத்த புகார்களை பிரதமர் அலுவலகம் கருத்தில் எடுத்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறும் 2026 நுட்ப திறன் கல்வி தீவேட் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள பொதுமக்களுக்கு துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் ஹமீதி அழைப்பு விடுத்துள்ளார். வருகையாளர்களுக்கான பல நடவடிக்கைகளுடன் இக்கொண்டாட்டம் June 7 வரை நடத்தப்படும் என்றார் அவர். காலை 9 தொடங்கி தொழில்நுட்ப புத்தாக்க கண்காட்சி, வேலைவாய்ப்பு கண்காட்சி, திறன் போட்டிகள், தொழில்துறை கருத்தரங்குகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தீபேட் கொண்டாட்டம் 500,000 வருகையாளர்களை ஈர்க்கும் என்ற நம்பிக்கையை டத்துஸ்ரீ ஜயீத் வெளியிட்டுள்ளார். 2027-2029 தவணைக்கான ஐநா பொருளாதார சமூக மன்றம் ECO-COC உறுப்பினராக மலேசியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற அதன் 80th மாநாட்டில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. கூட்டத்தில் பங்கேற்ற 186 உறுப்பு நாடுகளில் 184 ஆதரவினை மலேசியா பெற்றது. இந்த தேர்வு பன்முகத்தன்மை, நிலையான வளர்ச்சி, பன்னாட்டு ஒத்துழைப்பு ஆகியவற்றில் மலேசியாவின் தொடர் கடப்பாட்டின் மீது பன்னாட்டு சமூகம் வைத்துள்ள நம்பிக்கையை குறிப்பதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கு முன் 7 தவணைகளுக்கு மலேசியா இந்த உறுப்பியத்தை வகித்தது குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நெகிரி செம்பிலான் சட்டமன்றம் அதிகாரப்படியாக கலைக்கப்பட்டதாக மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீனுடின் ஹாரூன் தெரிவித்துள்ளார். மாநில ஆட்சியாளர் தொங்குமூர் எஸ் தொங்கு முனாபீரின் ஒப்புதலுக்கு பின் 1959 மாநில அரசாங்க சட்டத்திற்கேற்ப இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். இவ்வேளை சட்டமன்ற தேர்தலின் அனைத்து 36 இடங்களிலும் பக்காத்தான் அரப்பான் களமிறங்கும் என மாநில PH தலைவருமான டத்துஸ்ரீ அமீனுடின் குறிப்பிட்டார். சிலாங்கூர் விவேக வேளாண் சந்தை SSAP இதுவரை 483.82 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 154.9 மெட்ரிக் டன் விளைச்சல் உற்பத்தியை பதிவு செய்துள்ளதாக மாநில வேளாண் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை நிர்வாகி டாக்டர் முகமது கைரில் முகமது ராசி தெரிவித்தார். MD2 அன்னாசி மிக அதிகமாக 392.482 மில்லியன் ரிங்கிட் விற்பனையை ஈட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமின்றி வணிக ரீதியாக பயிரிடப்படும் இதர முதன்மை விளைச்சல்களான யாங்கி அன்னாசி, B9 பப்பாளி உள்ளிட்ட கலப்பின தேங்காயும் இந்த விளைச்சல் உற்பத்திக்கு பங்களித்துள்ளன. பொது சுகாதாரம், வருமான மூலங்கள், சூழ்நிலை அமைப்பு, உணவு உத்தரவாதம், நீர்வளம் ஆகியவற்றுக்கு காலநிலை மாற்றம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் நிலையில் அதன் தொடர்பான சட்டங்களும் செயலாக்கங்களும் வலுப்படுத்தப்பட வேண்டும். இன்று அனுசரிக்கப்படும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். நடப்பு எதிர்கால தலைமுறையினரின் நலனுக்காக சுற்றுச்சூழலை பாதுகாத்து பராமரிப்பதற்கான கூட்டு பொறுப்பு அனுசரிக்கப்படும் இந்நாள் முக்கிய நினைவூட்டலாக உள்ளதென அவர் கூறினார். மலேசியா உட்பட உலகம் முழுவதும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கேற்ப காலநிலை நடவடிக்கை எனும் கருப்பொருள் இம்முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: புருணை ஆட்சியாளர் வியாழக்கிழமை அமைச்சரவை மாற்றத்தை அறிவித்தார். புதிய முக்கிய பொறுப்புகளை உருவாக்கி தனது இளைய மகன்கள் இருவரை அமைச்சர்களாக நியமித்துள்ளார். இது அந்த எண்ணெய் வளம் நிறைந்த நாட்டில் வாரிசுகளின் நிலைகளை திட்டமிடும் ஓர் அறிகுறியாக அமைந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரினால் உருவெடுத்திருக்கும் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியில் போர்னியோ தீவிலுள்ள புருணை எதிர்கொண்டுள்ள நெருக்கடியை தொடர்ந்து இந்த புதிய அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 1967 அரியணை அமர்ந்த உலகின் மிக நீண்டகாலம் ஆட்சி செய்யும் மன்னரான சுல்தான் அசானால் போல்கியா தனது வைர விழாவை கொண்டாட தயாராகுவதற்கு ஓராண்டுக்கு முன் இந்த மாற்றம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 79 வயது புருணை ஆட்சியாளர் கடந்த ஜனவரியில் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு பொது நிகழ்ச்சிகளில் குறைவாகவே காணப்படுகிறார். கியூபா மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் நோக்கில் அதன் அதிபர் மிகுவேல் டயாஸ் கனல், சில தனிநபர்கள், நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளதாக சின்வா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. டயாஸ் கனல் உட்பட 4 தனிநபர்கள், கியூபாவின் ஆயுதப்படைகள், 5 நிறுவனங்களை அமெரிக்க கருவூலத்துறை சிறப்பாக நியமிக்கப்பட்ட குடிமக்கள் பட்டியலில் சேர்த்துள்ளது. 2018 66 வயதான டயாஸ் கனல் கியூபாவின் அதிபராக பதவியேற்றார். கடந்த மே மாதம் அமெரிக்க அரசாங்கம் 11 கியூபா அதிகாரிகள் மீது பொருளாதார தடைகளை விதித்தது. அமெரிக்க நாடாளுமன்றம் யுக்ரைனுக்கு புதிய நிதியுதவி வழங்குவதற்கும் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிப்பதற்குமான புதிய சட்ட மசோதாவை வியாழக்கிழமை நிறைவேற்றியது. ஆளும் குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர்களின் உத்தரவுகளையும் அதிபர் டொனால்டு டிரம்பின் கொள்கைகளையும் எதிர்த்து அக்கட்சியைச் சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். யுக்ரைன் ஆதரவு சட்டமான அந்த மசோதாவுக்கு ஜனநாயக கட்சியினரும் கைகோர் ஒரு சில குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் எனப்படும் நாடாளுமன்ற சிறப்புரிமை மனுவில் கையெழுத்திட்டு அதனை கட்டாய வாக்கெடுப்புக்கு கொண்டு வந்தனர். இறுதியில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஆதரவாக 226 வாக்குகளும் எதிராக 195 வாக்குகளும் கிடைத்தன. ஜப்பான் ஃபுகுஷிமாவில் உள்ள மின்னணு ஆலையில் மறைந்து கொண்டிருந்த கரடி ஒன்று நால்வரை தாக்கிவிட்டு அவ்விடத்தை விட்டு தப்பியதாக நம்பப்படுகிறது. அதனையடுத்து அந்த தப்பிச் சென்ற கரடியை பிடிப்பதற்காக ஆயுதங்களுடன் அதிகாரிகள் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். புதன்கிழமை அந்த கரடி தப்பிச் சென்றதாக நம்பப்படுகிறது. தொழிற்சாலை பகுதியை கண்காணித்து வந்த காவல்துறை அதிகாரி புதன்கிழமை இரவு கரடி ஒன்று வேலியில் ஏறுவதை கண்டதாக தெரிவித்தார். விளையாட்டு. 4 ஒருமுறை உலக கவனத்தை ஈர்க்கும் உலகக்கிண்ண கார்பந்து போட்டி தொடங்குவதற்கு இன்னும் சில நாள்களே எஞ்சியுள்ளன. அந்த புகழ்பெற்ற போட்டியை இம்முறை கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகியவை கூட்டாக இணைந்து நடத்துகின்றன. இவ்வேளை 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கலந்து கொள்ள மாட்டார் என கிரெம்லின் பேச்சாளர் டிமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். முன்னதாக புட்டினை அழைக்கவிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார். உலக கிண்ணம் ஜூன் 11 நாள் தொடங்கி அடுத்த மாதம் 19 தேதி நிறைவு பெறும். அலெக்சாண்ட்ரியா பல்கலைக்கழக மருந்தக பட்டப்படிப்பு விவகாரத்திற்கு விரைந்து தீர்வு காணும்படி பிரதமர் உத்தரவு. ஐநா பொருளாதார சமூக மன்ற உறுப்பினராக மலேசியா தேர்வு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

ஏராமணி இசையில் பாடலை நாம் கேட்டோம். வெள்ளிக்கிழமை பொழுதில் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த வெள்ளிக்கிழமை என்பது ஒரு வாரத்தின் முடிவு மட்டுமல்ல, புதிய நம்பிக்கைகளுக்கான தொடக்கம். அதை எப்படி தொடக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். வார இறுதியை நோக்கிலே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. காரணம் இருக்கு. இந்த ஒரு வாரம் முழுதும் செய்த வேலைகள், சந்தித்த சவால்கள், பெற்ற அனுபவங்கள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்ய நேரமாக இந்த வெள்ளிக்கிழமை அமைகின்றதாம். அதே நேரத்தில் அடுத்த வாரத்திற்கான புதிய இலக்குகள், புதிய திட்டங்கள், புதிய உற்சாகம் ஆகியவற்றை மனதில் உருவாக்கும் நாளாகவும் இருக்கின்றது. சரி, இப்ப வந்து இசையும் இசையும் தொகுப்புக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது சுற்றுலா பயணம் குறித்து நாம பேசுவோம். அடுத்த பாடலுக்கு பிறகு உங்ககிட்ட என்ன தலைப்பை குறித்து நாம பேச போறோம் அப்படின்றத சொல்ல போறேன். இப்ப வாங்க, உங்களுக்காக பேட்ட திரையில் இருந்து நாகாஸ் அஜீஸ் கொண்டு வரும் பாடல். இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோட நான் பிரேமா கிருஷ்ணன்.

அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பான பாடலை இசையும் இசையும் தொகுப்பில் நாம் கேட்டு ரசித்தோம். வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுலா தலங்களை பற்றி தான் நாம் பேசுவோம். ஆக இன்றைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, ஒரு முறை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்வீங்க? ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க, போயிட்டு வந்துட்டு ஐயோ இவ்வளோ அழகான இடம், ஐயோ எல்லாருமே பார்க்கணும், என் பெற்ற இன்பம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இடம் என்ன இடம் அப்படின்றத நீங்கள் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8. இப்ப குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நாக்கா அப்படின்னு சொன்னாலே வரலாற்று நகரம், அந்த வரலாற்று மாநிலத்தில் நிறைய இடங்கள் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அதே மாதிரி லங்காவி பாத்தீங்கன்னா அழகிய கடற்கரைகள், அப்புறம் அந்த தீவுகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப கேமரா நைலண்ட் போனீங்க பாத்தீங்கன்னா குளிர்ந்த காலநிலை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, தேயிலை தோட்டங்கள்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவீங்களே, அந்த மாதிரி இந்த இடத்துக்கு நிச்சயம் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களை பற்றி நீங்களும் அழைத்து எங்களோடு பேசலாம். இப்ப பிரதீப் ரங்கநாதன் கொண்டு வரும் பாடல்.

0: சக்கு தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கயல் தேங்காய் எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பெக்ஸ் சுழிய 3 3 1 6 7 2 1 7 3.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் ஃபேன்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். டாக்டர் இரா தண்டாயுதம் 1970 சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் மூவா அவர்களின் ஆய்வு மாணவராக தமது முனைவர் பட்டத்தை பெற்றார். 1970 ஆகஸ்ட் 24 மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையில் விரிவுரையாளராக பணியை தொடங்கினார். மலேசிய தமிழ் எழுத்தாளரோடு எழுத்தாளராகவும் பொது இயக்கங்களின் வழிகாட்டியாகவும் தமிழ் இலக்கிய வளர்ச்சியின் தூண்டுகோளாகும் சமய வளர்ச்சியின் ஏர்முனையாகும் இலக்கண வரம்பை வற்புறுத்துவதில் கண்டிப்பாகும் சுமார் 16 மலேசியர்களுக்காக பணியாற்றியவர். சுருங்க சொன்னால் டாக்டர் இரா தண்டாயுதத்தின் பெயரும் பணிகளும் இன்றி 1970 பின் மலேசியாவில் தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுத முடியாது எனலாம். 1987 ஜூன் 5 தமிழ்நாட்டில் இவர் இயற்கையை எய்தினார். அன்னாரது நினைவு நாள் இன்று.

0: மடானி உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் சில்லை மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: முதல் வந்து எஜுகேஷன் சம்பந்தமா இந்த வருஷம் வந்து 4000 ப்ரீ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 2000 வெள்ளி 2530 ரிங்கி கொடுக்குறோம். இது வந்து 10 மில்லியன்.
1: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my
0: உங்களுக்காக

நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

0: இசைய மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். சுற்றுலா தலங்களை பற்றி பேசிக் கொண்டு இருக்கின்றோம். ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். விக்கி அழைச்சிருக்கீங்க. விக்கி எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க, அது எல்லாரும் பார்க்கணும்னா எந்த இடத்த சொல்லுவீங்க?
1: ஓகே, லங்காவி வந்துட்டு அந்த ஐலண்ட் நோப்பீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம லங்காவி வந்துட்டு அருமையான ஒரு தீவு. சோ நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஐலண்ட் நோப்பிங் போயிட்டு வாங்க.
0: ரொம்ப நல்லா இருந்துச்சோ, நீங்க போயிட்டு வந்தீங்களா சமீபத்துல?
1: இப்பதான் ஒரு ரெண்டு வாரம் மணிக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலி செகண்ட் டைம் போறேன். மதவாட்டி போயிட்டு அவ்வளவு நல்லா இருந்துச்சு, அதனால செகண்ட் டைம் போயிட்டு வந்தேன். சோ யாரெல்லாம் லங்காவிக்கு வந்து ஐலண்ட் நோப்பிங்லாம் போனதுலயோ கண்டிப்பா போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும்.
0: ஓ, நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப அழகான இடம் தான் லங்காவில. தீவுகள், இந்த கடற்கரையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அங்க ஒரு நல்ல இடத்த பரிந்துரை செய்திருக்கீங்க. வாய்ப்பு கிடைத்தா நம்ம நேயர்களும் அங்க சென்று வரலாம். நன்றி விக்கி.
1: அக்கா, நான் வந்து ஒரு வாழ்த்து சொல்லலாமா?
0: சொல்லலாம், சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஓகே, ஆக்சுவலி நான் வந்து நகைச்சுவை நடிகர் ஏஎம்ஆர் பெருமாள், காலம் சென்ற ஏஎம்ஆர் பெருமாளோட சன் தான் நானு, விக்னேஷ். இன்னைக்கு வந்துட்டு அவருடைய பிறந்த நாள். சோ அவர் வந்து எங்க இருந்தாலும் அவருக்கு வந்து சன்னா ரொம்ப நான் வந்துட்டு பெருமைப்படுறேன் அவருடைய சன்னால. சோ அவருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: நாடறிந்த பிரபலமான கலைஞர் ஏஎம்ஆர் அப்படின்னு சொன்னா பெருமாள் ஐயா அவர்களையும் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு தருணம் தான் இது. இன்று அவரு அவருக்கு பிறந்த நாளா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: அவர் எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு விக்னேஷ், கவலைப்படாதீங்க.
1: நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமையிலே சுற்றுலா தலங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க சென்ற ஒரு இடம் மீண்டும் மீண்டும் போய் பார்க்கணும், மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தோம். கடல இருந்து கிருபாஷினி அழைச்சிருக்காங்க, சொல்லுங்க எந்த இடத்தை பத்தி சொல்ல போறீங்க?
1: கடல வந்து கித்ரா ஏரியா, அங்க வந்து ஒரு கம்போங் இருக்கு, அது வந்து கம்போங் சொல்லுவோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை தலங்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த சவாப்படி சுத்தி அந்த குட்டி குட்டி ஆறு, அதுக்கப்புறம் வந்து அந்த நெல்லு வயல் எல்லாம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். சன்செட் எல்லாம் நீங்க வந்து அங்க பாக்கலாம். இந்த பண்டார்ல இருந்து எல்லாம் வர்றவங்க வந்து அங்க போனா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கறதுக்கு.
0: அப்படியா, இயற்கை வளங்களோட ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடம் பேர் மறுபடியும் சொல்லுங்க.
1: அந்த இடம் பேர் வந்து கம்போங் நத்து ஜித்ராகடா.
0: ஜித்ராக்கடா அந்த இடத்துல இருக்கு. அங்க வந்து அந்த இயற்கை அழகிய ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிருபாஷினி சொல்லியிருக்கீங்க. நன்றி கிருபாஷினி.
1: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 15வது நாடாளுமன்றத்தின் 5ம் தவணைக்கான 2வது கூட்டத்தொடர் ஜூன் 22ம் நாள் நிர்ணயிக்கப்பட்ட கால அட்டவணைப்படி தொடரும் என்று மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ ஜோஹரி அப்துல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சமூகத்தை பிளவுபடுத்தும் நடவடிக்கைகள், வெறுப்புணர்வு, இலக்கவியல் கலாச்சாரம் போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் சூழலில் ருக்குன் நகாரா தேசிய கோட்பாடு உய்த்துணரப்பட வேண்டும். அதனை மனனம் செய்வது அல்லது வெறும் வாய் வார்த்தையாக நின்றுவிடக்கூடாது என்று அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகம் யுஐஏஎம்மின் அரசியல் அறிவியல் மடானி கல்வித்துறை பேராசிரியர் டாக்டர் ஜைனால் அபிடின் சனுசி கூறினார். ஜொஹோரில் 16வது மாநில தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பக்கத்தன் அராபானின் தேர்தல் இயந்திரங்களை நாளை இரவு அக்கட்சியின் தலைவரும் பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடக்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜொஹோர் மாநில PKR துணைத் தலைவர் ஜிமி புவா விசி ஃபேஸ்புக்கில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். அந்நிகழ்வு சீன உயர்நிலை பள்ளி மண்டபத்தில் இரவு 8 மணிக்கு தொடங்கி வைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் கெர்சோன் நகரை நோக்கி ரஷ்யா மேற்கொண்ட திருகூர்தி தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்ட வேளை 3 காயமடைந்துள்ளதாக அதிகார தரப்பு கூறியுள்ளது. காயமடைந்தவர்களில் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கெர்சோன் நகர் ராணுவ நிர்வாக தலைவர் யார்சோலாவ் ஷங்கோ குறிப்பிட்டுள்ளார். ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்போல்லா தரப்பு லெபனானில் செயல்படுத்தப்படவிருந்த புதிய போர் நிறுத்தத்தை நிராகரித்ததுடன் அந்நாட்டிலிருந்து தனது படைகளை திரும்பப் பெறப்போவதில்லை என்றும் கூறியுள்ளது. அங்கு மோதலை நிறுத்தி இஸ்ரேலுடன் அமைதியை எட்டுவதற்கான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முயற்சிகளுக்கு இது பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமரச கலந்துரையாடலில் ஹெஸ்போல்லா பங்கேற்கவில்லை. நியூ சவுத் மாநிலத்திலுள்ள வணிக வளர்ப்பாளரிடமிருந்து 100,000-க்கும் மேற்பட்ட பல வகையான வெளிநாட்டு கரப்பான் பூச்சிகளை ஆஸ்திரேலிய அதிகார தரப்பு பறிமுதல் செய்துள்ளது. இப்பூச்சிகள் அனைத்து 142,000 டாலர் மதிப்பிலானவை என அந்நாட்டு காலநிலை மாற்ற ஆற்றல் சுற்றுச்சூழல் நீர் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய சட்டப்படி இறக்குமதி செய்ய இயலாத கரப்பான் பூச்சிகளாக இவை உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

இசையமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். காலங்கள் மாறினாலும் சில பாடல்கள் மட்டும் நம் மனதில் என்றுமே இளமையாக நிலைத்திருக்கும். அது பழைய பாடல்களுக்கு எப்பொழுதுமே பொருந்தும். இசைக்கு வயது இல்லை என்பதற்கு சாட்சியாக நிற்கும் காலத்தால் அழியாத தேனிசை கானங்களை பிற்பகல் 3 மணி வரை நாம் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். எஸ் ஜானகி குரலில் சுமை தாங்கி திரையில் இடம்பெற்ற பாடல் உங்களுக்காகவே இடம்பெறுகின்றது.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள் இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுமே விக்கிறாங்க.
0: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்

பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய திரு விளையாடல் திரைப்பாடலை தான் நாம் கேட்டு ரசித்தோம். இந்த பாடலுக்கு பிறகுதான் வந்து அந்த கதையில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இயற்கையாகவே முடியில் தலைமுடியில் வந்து வாசம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற கதை நகரும் அல்லவா அங்க திரு விளையாடல் பாடல் நாம கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். நீங்களும் அழைக்கலாம். ஆக இன்று வந்து என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழைய பாடலை கேட்ட உடனே அந்த பாடலை கேட்டவுடன் உங்களுடைய நினைவுக்கு வரும் ஒரு நபர் யார், அவங்கள பத்தி சொல்லிட்டு அவங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் வந்து சமர்ப்பணம் செய்யலாம். அழைக்கலாம் 3 2 8 2 5 7 3 3 4 7 0 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 0 3 2 2 8 2 4 7 6 8. இந்த பாடலை கேட்டவுடனே நினைவுக்கு வரும் அந்த நபர் யார் என்று அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: காஜாங்கல இருந்து நொர்ஜானா அழைச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு பாடலை கேட்ட உடனே நினைக்கக்கூடிய நபர் அப்படின்னா யார சொல்வீங்க?
1: எங்க அம்மா. சின்ன பிள்ளையா இருக்கப்ப அம்மா சொல்லுவாங்க, அப்பா விரும்பிட்டு இருக்கப்ப அந்த பாட்டு. அப்பெல்லாம் வந்து பைப்பைகள் தான் தண்ணி எல்லாம் பிடிப்பாங்களாம். பிடிக்கிறப்ப அந்த டைம்ல வந்து அப்பாவும் வந்து பாப்பாவும் அவங்களுக்கு பிடிச்சமான பாட்டுனா அந்த தெண்டல் ஒருங்கிய போது கண்கள் ஒருங்கமானு பெற்ற மகனை வீட்டு அன்னை படத்துல உள்ள பாட்டு. அந்த பாட்டு இப்ப கூட அது கேட்டா எனக்கு அம்மா நினைப்பு வரும். அம்மா பிடிச்சிக்கு இல்ல, அப்பாவும் இல்ல, ஆனா அந்த பாடல் வந்து எனக்கு அந்த நினைப்பு வரும்.
0: இருக்காங்க அம்மா வந்து உங்ககிட்ட கதை சொல்லி இருக்கிறாங்க, அன்றைய காலகட்டத்தில் நடந்த அந்த சுவை சம்பவங்கள் எல்லாம் சொல்லி அது உங்களுக்கு சொன்னதுனால இன்னும் ஞாபகம் வருது.
1: அம்மா அப்பா விரும்பிட்டு இருக்கிறப்ப அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். எனக்கும் 64 வயசாச்சு. ஆனா நான் ரொம்ப வந்து பழைய பாடல்கள் தான் ரொம்ப கேட்போமா.
0: அக தென்றல் உறங்கிய போதும் அந்த பாடல் தான் இப்ப விருப்ப பாடலா கேக்குறீங்க?
1: விருப்ப பாடலா கேக்குறமா. ரொம்ப நன்றி மாமா. சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சுமா.

0: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

0: இசையமிசையும் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு பாடலை கேட்டால் அந்த நபர் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட பாடல்கள் யார் வந்து உங்களுடைய ஞாபகத்துக்கு வருவாங்கன்னு கேட்டிருந்தோம். வாசுகி அழிச்சிருக்கீங்க, யாருடைய ஞாபகம் வரும்?
1: தியாகராஜ பாகவதர் பாட்டுனா என் மாமனாருக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும், படிச்சுக்கிட்டே இருப்பாரு.
0: அப்படியா?
1: இளந்தினியோட 5வது நாள்.
0: உங்கள் குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவருக்கு பிடித்த பாடல் என்ன பாடல் ரொம்ப அடிக்கடி முணுமுணுப்பாரு?
1: தியாகராஜ பாகவதர் பூமியில் மானிட ஜென்மம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி வாசுகி, அவருக்கு பிடித்த பாடல் இப்ப நாம கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

பேபி ஸ்ரீனிவாஸ் பி சிசிலா குரலில் இனிமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். நேரம் பிற்பகல் மணி 2:40 ஆகிவிட்டது. பாடல்கள் விரும்பி கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். சரி, பள்ளி விடுமுறை எல்லாம் முடிந்து வீடு திரும்பக்கூடிய நேயர்களுக்கான ஒரு தகவல் தான். பெருநாள் மற்றும் இந்த பள்ளி விடுமுறை எல்லாம் முடிந்து கிள்ளான் பள்ளத்தாக்கு திரும்பும் வாகன ஓட்டிகள் கடுமையான போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மை பிளஸ் டிடிஏ டிஜிட்டல் பயண அட்டவணையை பயன்படுத்தி முன்கூட்டியே திட்டமிடுமாறு பிளஸ் நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக பாத்தீங்கன்னா 5, 6 மற்றும் 7 தேதிகளின் நெடுஞ்சாலைகளில் நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் வாகனங்கள் வரை பயணிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆக உங்களுடைய பயணத்தை திட்டமிட்டு நீங்கள் வந்து பயணத்தை தொடர்ந்து வாருங்கள். பயணம் பாதுகாப்பாக அமையங்களுடைய வாழ்த்து. தொடர்ந்து உங்களுக்காக ஜமுனாராணி குரலில் இனிய பாடல். நிச்சயம் இந்த பாடல் எல்லோருக்குமே பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும்.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

0: ஷாலாம்ல இருந்து பாஸ்கரன் அழைச்சிருக்கீங்க ஐயா. உங்களுக்கு என்ன பாடலை கேட்ட உடனே உங்களுடைய நபர் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னா யார சொல்லுவீங்க?
1: ஐயோ, அதே காலம் சென்ற என்னோட மனைவியில காசியாமா. அந்த பாட்டு, உலகம் என்றும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி. அந்த பாட்டுங்க, ரெண்டு பேரும் ரொம்ப விரும்பி கேட்போம் அந்த பாட்டு. பறவைகள் ஒன்று வர்ணங்கள் வேறு, பாடல் ஒன்று ராகங்கள் வேறு. ஐயா, அருமையான பாட்டுங்க. அது
0: இனிமையான பாடலை ரொம்ப அழகா பாடியும் காமிக்கிறீங்க. ஆக மனைவிக்கு பிடித்த பாடல் தான்.
1: மனைவி இல்ல, அவங்க ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. பாட்டு என் நினைவில எப்பொழுதும் இருக்காங்க. இங்க இருந்தாலும்
0: நிச்சயமா அவங்க எப்பொழுதும் உங்களோட தான் இருக்கிறாங்க. அவங்க ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். இப்ப உங்களுக்கும் மனைவிக்கும் பிடித்த பாடல் ஒளிபரப்பு செய்யலாமா?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.

நாடோடி திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசையும் இசையும் தொகுப்பில் ஒரு பாடலை கேட்டவுடன் ஞாபகத்துக்கு வரக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அங்கே மனைவின்னு சொன்னாங்க, அம்மான்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான உறவுகள் இப்பொழுது இல்லை என்றாலும் அவர்களுடைய நினைவுகள் நம்மோடு இருக்குமே. எப்படி இந்த பழைய பாடல்கள், அன்று ஒலித்த பாடல்கள் இப்பொழுது கேட்கும் பொழுதும் நம்ம மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி தருதோ அதே போல் அந்த நினைவுகள் எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது. இப்போ பாடலெல்லாம் கேட்டு அப்படியே ரசித்து கொண்டிருக்கீங்க, உங்களுடைய அன்புக்குரியர்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கலாம் இந்த நினைவுகள் எல்லாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக கொடி மலர் திரையில் இடம்பெற்ற பாடலை தான் பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில் கேட்க போகின்றோம். அதற்கு இடையில பாத்தீங்கன்னா நாளைய பிற்பகல் 2 மணி செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காகவே 70ஆம் ஆண்டு ரசிகர்கள் எல்லாம் இருக்கீங்களே, நினைத்தாலே இனிக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு 70ஆம் ஆண்டு பாடல்கள் 1 மணி நேரம் நிகழ்ச்சியாக நாங்கள் வழங்க போகின்றோம். ஆக தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். இப்பொழுது வாங்க உங்களுக்காக கொடி மலர் திரையில் இடம்பெற்ற பாடல்.

0: சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். பல மொழிகள் பாடம்.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் ஃபேம்.
2: ராஜா மகள் ராணி ஒரு ரோஜா மலர்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அடுத்து வரும் தலைமுறையினருக்காக நாட்டின் உணவு பாதுகாப்பும் உத்தரவாதத்திற்கும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையில் தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். தற்போது நிலவி வரும் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் பொதுமக்கள் அனைவரும் கூட்டாக தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றார் அவர். உயிரியல் டீசல் பயன்பாட்டு ஆணை B10 to B15 உயர்த்தப்பட்டிருப்பது ஏற்றுமதி சந்தைகளை சார்ந்திருப்பதை குறைக்கும் என கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா தலைவர் டத்துஸ்ரீ அகமது ஷப்ரிசிக் தெரிவித்தார். இந்த உயர் ஆணை தொழில்துறை நிறுவனங்கள் தங்களது உயிரியல் டீசல் உற்பத்தி திறனை அதிகரிக்க ஊக்குவிப்பதுடன் உள்நாட்டு தேவையை அதிகரிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் செம்பனை எண்ணெய் விலையின் நிலைத்தன்மையை தக்கவைக்க உதவும் என்றார் அவர். பினாங்கு மாநில காவல்துறை துணை ஆணையர் டத்து முகமது அல்பி ஜைனால் அபிடின் பேராக் காவற்படை தலைவராக இன்று முதல் அதிகாரப்படியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புகிடமான் குற்றத்தடுப்பு சமூக பாதுகாப்புத்துறை இயக்குநராக பொறுப்பேற்கவிருக்கும் டத்து நோர் இஷம் நோர்டினுக்கு பதிலாக அவர் அப்பொறுப்பை ஏற்கிறார். புகிடமான் உள்நாட்டு பாதுகாப்பு பொது ஒழுங்குத்துறை இயக்குநர் டத்து ஸ்ரீ முகமது யூஸ்ரி அசான் பஸ்ரி முன்னிலையில் பொறுப்பு ஒப்படைப்பு ஏற்பு விழா நடைபெற்றது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் June 8 தொடங்கி 9 வடகொரியாவிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். பியோங்யாங்குடனான உறவுகளை மீண்டும் வலுப்படுத்த பெய்ஜிங் முயலும் நிலையில் இப்பயணம் அமைந்துள்ளது. கடந்த 7 ஜி அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். இப்பயணத்தினோடே வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுடன் ஜி சந்திப்பு நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனடா புதிய செயற்கை நுண்ணறிவு AI உத்தியை வெளியிட்டுள்ளது. இது 2031 250,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க உதவும் என்று AI நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக 360.5 மில்லியன் மதிப்பிலான புதிய தொழில்நுட்ப நிதியத்தையும் உள்ளடக்கியுள்ளது என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைவருக்குமான செயற்கை நுண்ணறிவு எனப்படும் இந்த உத்தியை பிரதமர் மாக்கேனி அறிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்களை நீங்கள் அழைத்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8 அழைத்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப வாங்க உங்களுக்காக விஜயந்தினி எம்சி ஜேஸ் கொண்டு வரும் விறுவிறுப்பான பாடல்.
1: Yo mama, you know how me nirikis in the dance floor, baby.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: நம் செல்லங்களுக்காக ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை 9:15

0: சட்டாங்கல இருந்து தனபாக்கியம் அழைச்சிருக்கீங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு என்னுடைய தம்பி மகனுக்கு பிறந்த நாள், 28 வயது. ராஜிகனா தகப்பனார் பேர் சந்திரசேகரன். ஆனா தம்பி இறந்துட்டாரு, அதனால தம்பி மகனுக்கு வாழ்த்து சொல்றேன்.
0: பேர் சொல்லுங்க.
1: பேரு ராஜிகரா.
0: யாரெல்லாம் வாழ்த்து சொல்றாங்க அவருக்கு?
1: மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கிறோம் அவருக்கு.
0: ராஜ் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. நன்றி.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: நிகழ்ச்சியின் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம் இடம் பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜோஹர் சால்ல இருந்து சைலஜா அழைச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க சைலஜா?
1: சுகமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், நன்றி அம்மா.
0: யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: என்னோட குழந்தைக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 7:30 வந்து திருமணம். சோ இன்று வந்து நலுங்கு நிறைவு நிகழ்வு நடக்குது. சோ அவருக்கு வந்து மேலும் இனிதே சிறப்பா நலமா வாழறதுக்கு வந்து நாங்கள் அனைவரும் திருமதி கழகநாதன் சூரமா குடும்பத்தினர் மற்றும் அண்ணன்மார்கள், அண்ணிமார்கள், தங்கைமார்கள், மாமாமார்கள், அத்தைமார்கள் அனைவரும் அவரை வாழ்த்து கூறி சிறப்பாக மேலும் திகழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அம்மா.
0: கடகடகடன்னு சொல்றீங்க, ஆனா மாப்பிள்ள பேர் சொல்லவே இல்லையே.
1: மாப்பிள்ள பேர் வந்து திரு பிரகாஷ் சாரா சான்னு சொன்னா அனைவருக்கும் தெரியும். அவரோட மனைவி வந்து, வருங்கால மனைவி வந்து நித்யா.
0: இவங்க இருவருக்கும் வந்து திருமணம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறப்போதா?
1: ஞாயிற்றுக்கிழமை, ஆமா, 7:30 நடைபெறப் போகிறது. அவருக்கு வந்து நலுங்கு நிகழ்வு நடைபெறுகிறது.
0: வீட்டுல வந்து கொண்டாட்டம் தொடங்கியாச்சா?
1: ஆமா, ரொம்ப சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்கு, சத்தமா இருக்கு. எல்லாரும் அனைவரும் சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து இங்கதான் இருக்காங்க. நல்லா சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்கு மாம்.
0: சிறப்பா உங்களுடைய குழந்தனார் அவருடைய திருமணம் நடைபெறுவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. நன்றி,
1: ரொம்ப நன்றி மேம்.

0: பினாங்கில இருந்து பாலாமணி அழைச்சிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். 2 வருஷமா எனக்கு கிடைக்காம இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு.
0: அப்படியா? 2 வருடமா கிடைக்கலையா உங்களுக்கு அழைப்பு?
1: 2 வருடமா எனக்கு கிடைக்கவே இல்லை. அவ்வளவு நாள் நானும் ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு கிடைச்சிருச்சு.
0: பாருங்க, மகிழ்ச்சியில இப்ப யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: என் மகனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், கரிகாலன் பேரு.
0: கரிகாலனுக்கு வாழ்த்து சொல்லுபவர் யாரெல்லாம் சொல்ல போறீங்க?
1: அம்மா, நானு, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொன்னாங்க. அதோட நாளைக்கு வந்து என்னோட தோழி நவனிதோன்ற அதுக்கும் பிறந்த நாள். என் தம்பியோட பேரன் அவனுக்கும், அவன் பேர் வந்து கவினேஷ்
0: அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து.
1: நன்றி.

0: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா பூமியிலே நம்மை படைத்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு படைத்து தந்திருக்கிறான். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா உருவாக்கி வைத்திருக்கிறான். ஹுவ அன்ஷாக்கும் மினல் அர்லி வஸ்த அமரக்கும் ஃபீஹா. அவன்தான் உங்களை பூமியில் படைத்தான், அந்த பூமியை வளப்படுத்துமாறு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். பூமியில் நம்மை படைத்து பூமிக்கு தேவையானவற்றை அல்லாஹு தாலா படைத்து விட்டு அதை வளர்த்து வளப்படுத்தி பாதுகாக்குமாறு அல்லாஹு தாலா நம்மிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறான். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் மிகவும் கவனமாக நடந்து இந்த பூமியின் சூழலை பாதுகாக்கவும் வளப்படுத்தவும் மனிதர்களாகிய நாம் முன்வர வேண்டும். வல் அருள மததனாக பூமியை நாம் அழகான முறையில் விரித்து வைத்திருக்கிறோம். வல்கீனா ஃபீஹா ரவாசிய, அதில் மலைகளை அமைத்து தந்திருக்கிறோம். வ அம்பத்தினா ஃபீஹா மின்குல்லி ஷையும் மௌசூன், இந்த பூமியில் ஒவ்வொன்றையும் சமநிலையில் முளைக்கி செய்திருக்கிறோம். வ ஜால்னாலக்கும் ஃபீஹா மஆயிஷ், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நாம் செய்திருக்கிறோம். வமல் லஸ்தும் லஹோ பிராசகீன், அல்லாவிற்கு நீங்கள் ஒருபோதும் உணவளிக்க முடியாது. ஒவ்வொரு படைப்பின் விஷயத்திலேயும் அல்லாவிடத்திலே களஞ்சியம் இருக்கிறத், பாதுகாப்பு ஏடு இருக்கிறத். ஒமானுனஸ்ஸிலுஹு இல்லா பிகதரிம் மாலும், அதிலிருந்து தேவையான அளவில் மாத்திரமே நாம் தேவைப்பட்ட நேரத்தில் இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி வரிசையாக நமக்கு சொல்லித் தருகிறான். பூமியில் படைக்கப்பட்டுள்ள எதுவும் தேவையில்லாமல் படைக்கப்படுவதில்லை. மேலும் பூமியில் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தை மிகவும் சரியான குறைகளற்ற விதத்தில் அல்லாஹு தாலா படைத்து வைத்திருக்கிறான். இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட வேலையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ரகசியத்தை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இந்த சமநிலை பேண வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த பூமியிலே நம்மை படைத்திருக்கிறான். நம்மை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிற போது, இது கால ரப்புக லில் மலாஇக்கத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அல்லி ஹலீஃபா, இந்த பூமியிலே மனிதன் ஹலீஃபாவாக நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். ஹலீஃபா என்று சொன்னால் இந்த பூமிக்கு உரிய அதிகாரத்தையும் பொறுப்பையும் சுமந்தவனாக மனிதன் இருக்கிறான். அல்லாஹுவால் அருளப்பட்ட பல வகையான வளங்களையும் அவன் அனுபவிக்கலாம். ஆனால் அந்த இயற்கையின் சமநிலையை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு இருக்கிறது. அந்த சமநிலையை சிதைக்கிற போது அந்த பொறுப்பை தட்டி கழித்தவர்களாக, அலட்சியம் செய்தவர்களாக, அமானுதத்தை சிதைத்தவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். லஹர் அல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கசபத் ஐதின் நாஸ், இந்த உலகத்தில் கடலிலும் தரையிலும் ஏதேனும் குழப்பங்கள் ஏற்படுவதானால் அது மனித கரங்களால் தான் ஏற்படுகிறது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, சர்வதேச அளவில் பல்வேறு தளங்களில் இன்று பரவலாக விவாதிக்கப்படுகிற ஒரு பொருள் காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒலி மற்றும் நெகிழி என்கிற பிளாஸ்டிக் போன்றவைகளால் ஏற்படுகிற மாசுபாடு குறித்துதான் தினமும் விவாதிக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஏற்படுகிற முதன்மையான பிரச்சனை சுற்றுச்சூழல் சீர்கேடுதான். எனவே ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக கையாள வேண்டும். இந்த புவி மண்டலம் சீராக இயங்குவதற்கு அல்லாஹு தாலா நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்களை வைத்து கொண்டுதான் இந்த இயற்கையை படைத்திருக்கிறான். அந்த ஐந்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. காற்று, பல்வேறு வேதியியல் பொருட்களும் தூசியும் வளிமண்டலத்திற்கு வெளியேற்றப்படுவதன் மூலமாக வளிமண்டலம் மாசடைந்து போகிறது. தற்கால போக்குவரத்து வாகனங்களாலும் தொழிற்சாலைகளாலும் வெளிவிடப்படுகிற வாயுக்களால் காற்று மண்டலம் மாசுபட்டு ஓசோன் படலத்தில் ஓட்டை ஏற்பட்டு அதன் மூலம் இந்த பூமி வெப்பமடைந்து பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் காற்று மாசுபாடு ஏற்படாமல் நாம் அந்த காற்று மண்டலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அதே போன்று விலங்குகளையும் சரியான முறையில் நாம் பராமரிக்க வேண்டும். உணவுக்காக அல்லது ஒரு விலங்கினால் தாக்கப்பட்டால் தவிர தேவையில்லாமல் விலங்குகளை கொல்வதும் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. ஒரு உயிரை தன்னுடைய அம்பரியம் இலக்காக வைத்துக் கொள்பவர் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். வீணாக ஒரு உயிரை கொல்லுவது அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை இஸ்லாம் நமக்கு வன்மையாக சொல்லுகிறது. உணவுக்காக ஒரு விலங்கை அறுக்கின்ற போதும் கூட அதை எஹ்சான் அழகிய முறையில் அறுக்க வேண்டுமென்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள். அந்த விலங்கை அறுக்கிற போது அதன் பார்வைப்படுகிற விதத்தில் கத்தியை கூர்மையாக்குவதோ அல்லது முனை மழுங்கிய கத்தியுடன் அந்த பிராணியை அறுப்பதோ வெறுக்கத்தக்க ஒன்று என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. கருணையோடு அதை அணுகி அதற்கு வலி ஏற்படாத வண்ணம் அறுத்து சாப்பிட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. ஒரு ஆட்டின் மீது கூட நீர் கருணை காட்டினால் அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். தேவையான நேரத்திற்கு மேலாக குதிரை அல்லது ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். நாம் பயன்படுத்துகிற குதிரை, கழுதை, ஆடு, மாடு, ஒட்டகம் என்று எந்த பிராணியாக இருந்தாலும் அதன் மீது அன்பு காட்ட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார். ஒரு தடவை நபித்தோழர்கள் எறும்பு புற்றை தீ வைத்து எரித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வன்மையாக கண்டித்தார்கள். ஒரு ஒட்டகத்தின் மீது அதன் சக்திக்கு மீறிய சுமையை ஏற்றி சென்ற ஒரு மனிதரை அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாட்டையால் அடித்து கண்டித்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். விலங்குகள் சம அளவிலே மனிதனால் பராமரிக்கப்படவில்லையானால் இந்த உலகத்தின் சமநிலை கெட்டிவிடும் என்பதையும் நமக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வலியுறுத்தி சொல்கிறார்கள்.

0: கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாவரங்களை நாம் முறையாக பராமரிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மாமின் முஸ்லிமின் யகுருசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸரஅன் ஃபல்யக்குல் மின்ஹு தயிரன் அவ் இன்சானன் அவ் பஹீமத்துன் இல்லா கான லஹு பிஹி ஸதகத்துன் ஜாரியத்துன் முஸ்தமிர்ரத்துன். ஒரு முஸ்லிமான மனிதர் ஒரு மரத்தை நட்டு வைத்து அல்லது விதை விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து ஒரு வனவிலங்கோ அல்லது ஒரு பறவையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு உயிரினம் அதை உண்டு அதனுடைய பசியை ஆற்றினால் அதற்காக வேண்டி ஒரு நிலையான தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன் காமத்தி ஸாஅது வஃபி யதி அஹதிக்கும் ஃபசீலா, உலகம் அழியும் நாள் வந்துவிட்டது, யாருடைய கரங்களிலாவது ஒரு ஈத்தமரக்கன்று உங்கள் கரத்தால் நட்டிவிட முடியும் என்கிற அளவிற்கு உங்களுக்கு நேரம் இருந்தால் உடனடியாக அதை நட்டிவிடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். உலகம் அழியப்போகிற அந்த கடைசி நேரத்திலும் கூட ஒரு மரத்தை நட்டிவிட்டு நீங்கள் அழிவை எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு இந்த இயற்கை பாதுகாப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு போருக்கு நீங்கள் சென்றாலும் கூட காய்க்கும் மரங்களை வெட்டாதீர்கள், மக்கள் வாழும் பகுதிகளை தாக்காதீர்கள், ஆடுகளையும் ஒட்டகங்களையும் உணவிற்காக தவிர அதை நீங்கள் வெட்டாதீர்கள், தேனீக்களுக்கு நெருப்பிட்டு அதை சிதைக்காதீர்கள் என்று அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். மரம் நடுவது என்பது இஸ்லாத்திலே மிகப்பெரிய சதக்காவிற்குரிய தர்மத்திற்குரிய காரியங்களாக நாம் இஸ்லாத்திலே பார்க்கிறோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மரம் ஆற்றுகிற பங்கு மகத்தானது. புவி வெப்பமாதலுக்கு முதன்மையான காரணம் வாயுக்களின் வெளியேற்றம். அடுத்தபடியாக நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டுமென்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. நாம் பல்வேறு காரணங்களால் நிலத்தடி நீரை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறோம். எம்மை அண்டியிருக்கிற குளம், குட்டை, ஆறு, ஓடை, கிணறுகள் எல்லாம் கைவிடப்பட்டு இன்று இருக்கும் நீர்நிலைகளை பாதுகாப்பதும் நீர்வளத்தை பாதுகாப்பதும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதும் அவசியமாக இருக்கிறது. எத்தனையோ நாடுகள் குடிப்பதற்கு நீரில்லாமல் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பாதையோரங்களிலும் நிழல் தரும் இடங்களிலும் மலஜலம் கழித்து மக்களின் சாபத்தை பெறுவதை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். பாதையோரத்திலே அல்லது நிழல் தரும் இடங்களிலோ அல்லது ஓடுகிற நதியிலோ நீங்கள் மலம் ஜலம் கழிக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கண்டிப்போடு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஓடாமல் தேங்கி நிற்கும் தண்ணீரில் உங்களில் யாரும் சிறுநீர் கழித்துவிட்டு பின்னர் அதில் குளிக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அதே போன்று நீங்கள் தண்ணீரை மிக சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். ஓடுகிற தண்ணீரில் ஒது செய்தாலும் ஒரு உறுப்பை மூன்று முறைக்கு மேலாக அதிகமாக கழுவுவதை வீண் விரயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்போடு சொல்லித்தந்திருக்கிறார்கள். இன்ன அரலனல் அமானத் அல சமாவாத்தி வல் அருளி வல் ஜிபால். அல்லாஹு தாலா திருக்குறானிலே கூறுகிறான், வானம் பூமி மலை அனைத்து படைப்பினத்திடத்திலேயும் இந்த அமானிதத்தை நாம் ஒப்படைத்த போது இறைவா இந்த அமானிதத்தை எங்களால் சுமக்க முடியாது என்று மறுத்துவிட்டன உலகத்தின் எல்லா படைப்புகளும். வாஷ்பக்னமினஹா, அந்த அமானிதத்தை பாதுகாப்பது எங்களுக்கு கடினமாக இருக்கும் என்று அந்த மலைகள் எல்லாம் கூறின. ஆனால் எந்த பயமும் இல்லாமல் வஹமலஹல் இன்சான், மனிதன் இதற்கு பொறுப்பெடுத்து கொண்டான். இன்னஹுக்கான லலூமன் ஜஹூலா, இந்த அமானிதத்தை பாதுகாக்கும் விஷயத்திலே மனிதன் அநியாயக்காரனாகவும் அறியாமையிலேயும் இருக்கிறான் என்று திருக்குறான் நமக்கு எச்சரிக்கையோடு சொல்கிறது. பிரபஞ்சத்தின் இயக்கம் நமக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானம் பூமி அடையத்தையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். இன்ன ஃபீ தாலிகல ஆயாத்தின் லி கௌமிய தஃபக்கருன், சிந்திக்கின்ற கூட்டத்திற்கு இதிலே நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்லி வஜஅல்னாலக்கும் ஃபீஹா மஆயிஷ், பூமியில் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறோம், அதில் வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். கலீலம்மா தஷ்குரோன், ஆனாலும் நீங்கள் நன்றி செலுத்துவதில் குறைவாகவே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா வருத்தத்தோடு சொல்கிறான். எனவே பூமிக்கு நாம் பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாளை மறுமை நாளையிலே உங்கள் பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லித் தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே இந்த இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நாம் ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புதாரியாக இருக்கிறோம். நம்மால் முடிந்த அளவிற்கு நீர், நிலம், காற்று, ஆகாயம் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல சமூகமாக அல்லாஹு தஆலா ஆக்கித் தருவானாக. وَآخِرُ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ وَسَلَامٌ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்பு ஒரு நிறைவை அடைகின்றது. மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றார் புவனா வீரமோகன். ஒரு தோட்டத்தில் நல்ல விதைகள் விதைக்கப்பட்டால் அழகான பூக்கள் மலர்வதை போல் நம் மனதில் நல்ல எண்ணங்கள் விதைக்கப்பட்டால் நம் வாழ்க்கையும் அழகாக மலர்கிறது. ஆகையால் நம் எண்ணங்களையும் செயலையும் நல்லதாக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் உருவாக்கிக் கொள்வோம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன் நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஜோஹோர் நெக்ரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொள்ள நம்பிக்கை கூட்டணி PH தனது தேர்தல் இயந்திரத்தை முடுக்கிவிடவிருப்பதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். லெபனான் ஐநா இடைக்கால படை யூனிஃபில் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதலை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. மேலும் அப்படையில் பணியாற்றிய செர்பிய அமைதி காப்பாளர் ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து அந்நாட்டிற்கு மலேசியா இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டது. மலேசியா யூனிஃபில் படைக்கு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்படி பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட அரச மரியாதை அணிவகுப்பு மன்னர் நாட்டின் மீதான மலேசிய ஆயுதப்படையின் பிளவுபடாத விசுவாசத்தை புலப்படுத்தியுள்ளது. இந்த அணிவகுப்பு அப்படையின் வரலாற்றையும் தியாகங்களையும் போற்றுவதோடு மட்டுமின்றி நாட்டுப்பற்று உணர்வை வளர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக தொடர்பு அமைச்சர் தொஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். எல்லை கடல்சார் விவகாரங்களுக்கான சீன வெளியுறவு அமைச்சின் தூதர் ஹூ வேயும் வியட்நாம் வெளியுறவு அமைச்சின் தேசிய எல்லை செயற்குழுவின் இயக்குநர் நியான் டாங் தாங்கும் இணைந்து வெய்பு வளைகுடாவுக்கு வெளியே கடல்சார் எல்லைக்கோட்டை தீர்மானிப்பது குறித்தும் தென்சீன கடலில் கூட்டு மேம்பாடுகளை மேற்கொள்வது குறித்தும் கலந்துரையாடல் நடத்தியுள்ளனர். இருநாட்டு தலைவர்களும் இந்த விவகாரங்கள் மிக விரைவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த ஒப்புக்கொண்டுள்ளனர். பிரான்சில் நடைபெறவுள்ள G7 உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் தென்கொரிய அதிபர் லீ ஜே யுங் வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்கி June 18 வரை ஐரோப்பாவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இதில் பெல்ஜியம், இத்தாலி, வத்திகன் ஆகிய நாடுகளுக்கான பயணமும் அடங்கும் என அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பி ஷோங் யாக் தெரிவித்துள்ளார். விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. இப்போட்டியை இணைந்து நடத்தும் மெக்சிகோ நேற்று தொலுகாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் செர்பிய அணியை 5-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஆட்டத்தை நிறைவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்வணி உலக கிண்ண இறுதிச் சுற்றுகளில் நீண்ட தூரம் பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையை உள்நாட்டு ரசிகர்களிடையே அதிகரிக்க செய்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

மின்னலின தீரா இசையில் சந்திக்கின்றோம். வணக்கம் இருக்கு எல்லாரும், எப்படி இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை பொழுது ரொம்ப சிறப்பா எல்லாருக்கும் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னொரு இணைந்திருக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மாலை மணி 4:03 ஆயிருச்சு, 8 வரைக்கும் 4 மணி நேரத்திற்கு தீரா இசையில் உங்களுக்கு பிடித்தமான உங்கள் மாலை பொழுது இன்னும் அழகாக்க நீங்கள் ரசிக்கும்படியான பாடல்களோடு பல முக்கியமான அங்கங்களோடு இன்றைய தீரா இசை மலர்ந்தாச்சு. இன்றைய தீரா இசையில் உங்களோட நான்புவனாவிரம் வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம். பாடலுக்கு பிறகு போட்டி அங்கம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் 4 மணி ஆனா என்ன போட்டி நடக்கும் அப்படின்னு, அதை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேச போறோம். ஆகவாக தொடர்ந்து இணைந்திருங்கள். முதல் பாடலை கொண்டு வராங்க வாணி ஜெயராம்.

மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

ஜானகி மலேஷ வாசுதேவன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. தீரா இசையில் நாம இணைந்திருக்கின்றோம். சரி, போட்டி அங்கம் இருக்குங்க. பாடல், ஒரு பாடல், ஒரு சின்ன பகுதி, அந்த பகுதியில அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க பாடி காட்டலாம், சொல்லி காட்டலாம், பேசி காட்டலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அடுத்த வரி நீங்க சரியா சொல்லிடணும். இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் 3328255 3 அல்லது 4768.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர தொழுகை நேரம் மாலை மணி 4:40. கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர தொழுகை நேரம் மாலை மணி 4:40.

0: தீராய் செய்து போட்டி அங்கம் இருக்குன்னு சொல்லி இருந்தவங்க போட்டின்னு வந்துட்டு எங்களை கேவா அப்படின்ற மாதிரி நம்ம நேர்கள் எப்போதும் முன்வரிசையில இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நேர் அழைப்புல காத்துட்டு இருக்காங்க. சந்திப்போம்.
1: வணக்கம், நான் கனகாதேவி பேசுறேன்.
0: கனகாதேவி எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க?
1: ரவாங்க.
0: வேலையா இன்னைக்கு? ஆமாவா? சரி வாங்க. இப்ப முதல் போட்டியாளர் நீங்க தான், சரியா? சரி, ஒரு பாடல் ஒரு பகுதியை ஒளிபரப்போம். ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற பாடலுங்க, கண்டிப்பா நீங்க பாடிடணும்.
1: முயற்சி பண்றேன்.
0: சரி,

0: சரியா பாரு, நீங்க அடுத்த வரி சரியா வந்துச்சு. மனம் கொண்ட பாசம் அப்படின்னு வரும், கேப்பமா ஒரு தடவை? நான் சரியா சொன்னா நீங்க சரியா பண்ணீங்களான்னு தெரியல, ஆனா கேட்டுக்கலாம்.
1: எனக்கு தெரியும், கீழே உள்ளது எடுத்து மேல போட்டு
0: இருங்க, கேட்கலாம் சரியான பதிலானு.

0: கண்டிப்பா நான் ஒரு 83.
1: சரி, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும் பேசாம இருந்தாலும் இப்படி பாட்டு ஒலிபரப்பிடலாம்.
0: கண்டிப்பா போடுங்க,
1: நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள்ங்க. நன்றி
0: நன்றி.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 21 19.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

சொந்தம் சொந்தம் தங்க சொந்தம் உலகில் வேறென்ன செய்தி தேவமே நான் உந்தன் பாதி இந்த பங்கம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவனே.

தீரா இசை இது சரி. இப்போ வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த கடப்பிதழ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்மளுடைய நாட்டில் வந்து நம்மளுடைய அடையாள அட்டை மற்றும் கடப்பிதழ் வந்து குறிப்பாக முக்கிய அம்சங்களோடு வெளிவரவிருக்கின்றது அப்படின்னு ஜூன் மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி வெளி வந்திருக்கின்றது, அதுவும் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தியாச்சு. இப்போ கடப்பிதழுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 வருடங்களுக்கு நம்ம புதுப்பிக்க வேணாம். ஒருவேளை நீங்கள் 10 வருடங்களுக்கு நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வருடங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய கடப்பிதழ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுக்கப்புறம் நீங்கள் இப்போது இந்த ஆண்டு 2026 உங்கள் கடப்பிதழை புதுப்பிச்சிட்டிங்கன்னா இதோடு 2036 ஆண்டு தான் நீங்கள் புதுப்பிக்க போகிறீங்க. 10 வருடங்களுக்கு செல்லுபடியாகும் உங்கள் கடப்பிதழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து மொத்த விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 350 ரிங்கிட் நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடல் பேர் குறைந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாதி பணம் தான் அவங்க செலுத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ ஏன்னா நிறைய நாடுகளுக்கு போகும்போது அந்த விசா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பாஸ்போர்ட் எண்கள்லேயே வந்து வந்ததுனால இப்போ கடப்பிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதனால 10 வருடங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும், அது வந்து பழுதாகாமல் இல்லாமல் பார்த்துக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. உங்கள் கடப்பிதழ் இன்னும் புதுப்பிக்காமல் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் போகலாம், இல்லை பழுதாயிருச்சு அப்படின்னா தாராளமாக போகலாம். இப்போ சரியாக தான் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பழுதானவங்க இல்லை புதுப்பிக்கணும் அவசர தேவைகள் உள்ளவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டியங்கம் இன்னும் முடியலங்க, இன்னும் ஒரு போட்டியங்கம் இருக்கு. பாடல்ல ஒரு பகுதி உங்களுக்காக இடம்பெறும், அந்த அடுத்த வரி என்ன அப்படின்றத நீங்கள் பாடி கட்டலாம். அழைக்கலாம் 1-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட்அப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: திரையில் இரண்டாவது போட்டி அங்கத்துக்கு வந்துட்டோம். மாலிமணி 6:45 ஆக போகுது. சரி, இன்னும் நிறைய பேர் விடுமுறையில இருக்கலாம், அல்லது வேலைக்கு போய்கிட்டு இருக்கலாம், இரவு நேர வேலைக்கா இருக்கலாம், இல்ல வேலை முடிந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கலாம், இன்னும் வேலை முடியாம வேலை இடத்துல இருக்கலாம், இன்னும் நிறைய இடத்துல ஏன் வெளிநாடு இருந்து கூட நம்ம நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பயணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாதுகாப்பா பயணம் செய்யுங்க. திரையில அடுத்தது இரண்டாவது போட்டி அங்க உங்களுக்காக வந்துகிட்டு இருக்குது. ஒரு பாடல்ல ஒரு பகுதியை ஒளிபரப்புவோம். அடுத்த வரி என்ன நீங்க பாடி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வணக்கம் ஷீலா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: இன்னைக்கு வேலையா என்னது?
1: போட்டிக்கு
0: போவோமா? சரி, ஒரு பகுதி ஒளிபரப்பு
1: பாடுறோம்.

0: உண்மையான தீரா இசை ரசிகர் அப்படின்றத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. கேக்கலாமா என்ன பதில்னு?
1: கேக்கலாம் கேக்கலாம்.

0: அப்படிங்க, சரியா தானே சொல்லிருக்கீங்க?
1: வாழ்த்துக்கள்.
0: இவ்வளவு அழகா பாடணும், உங்களுக்காக இதே பாடல உங்களுக்கு நாங்க கொடுக்கறோம், சரிங்களா?
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி.
0: வாகனம் ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிருந்தீங்க, பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: சாட்சி.
1: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

கீரா இசை இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல துணையா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப நம்புறோம். அதனால தான் மிக அழகான பாடல்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். 5 மணிக்கு பிறகு வியாபாரம் இருக்கு, விளையாட்டு இருக்கு. 6 மணிக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா கேட்கணுங்க, உங்களில் ஒருவர் நம்மில் ஒருவர், அவர் பற்றி தான் நம்ம பேச போறோம். அவங்க முக்கியமான விஷயம் ஒன்று காத்துட்டு இருக்கின்ற 6 மணிக்கு பிறகு. ஆக தீரா இசையில இன்னும் அழகான பாடல்களும் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் காத்துட்டு இருக்கோம். அடுத்து ஹரிஹரன் குரல்ல பாடல் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
1: தமைத்து பார் பார் பார் எங்கள் இன்பம், துவைத்து பார் பார் பார் அதன் தரம்.
2: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை.
3: லிங்கம்ஸ்
4: நெகிரி செம்பிலான் ஆட்சியாளரின் நிலையை கூட்டரசு அரசாங்கம் அங்கீகரிக்கிறது. அரச மரியாதை அணிவகுப்பு மன்னருக்கும் நாட்டிற்கும் மலேசிய ஆயுதப்படையின் விசுவாச சின்னம். உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய இயற்கை வளங்களை காப்பது அவசியம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நெகிரி செம்பிலான் ஆட்சியாளர் துவாங்கு மோரிஸ் துவாங்கு முனாவேரின் நிலையை கூட்டரசு அரசாங்கம் அங்கீகரிப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். அத்துடன் நாட்டின் மலாய் ஆட்சியாளர்களின் அமைப்பின் இறையாண்மையையும் அரசாங்கம் பேணிக்காப்பதாக அவர் கூறினார். கூட்டரசு அரசாங்கம் அவ்விவகாரத்தில் நேரடியாக ஈடுபடவில்லை என்ற போதிலும் மாநில ஆட்சியாளர் நிலை தொடர்பிலும் அரச கழகத்தின் கண்ணியம் ஒவ்வொரு வழிமுறை மற்றும் விதிகள் மூலமும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ஜோஹோர் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்களை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் கட்டுப்பாடுகளுடனும் நடத்துவதற்கு அரச மலேசிய போலீஸ் படை PDRM தயார் நிலையில் உள்ளது. தேர்தல் நடைமுறைகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக பணியாளர்கள் தளவாடங்கள் தொடர்பான ஒதுக்கீட்டு தேவைகளை கட்சி தற்போது மதிப்பிட்டு வருவதாக புகிடமானின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது அமைதித்துறை இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி அசான் பஸ்ரி தெரிவித்தார். ஒவ்வொரு இடத்திலும் தேவைப்படும் அனைத்தையும் ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட தொடக்கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரச மரியாதை அணிவகுப்பு மன்னருக்கும் நாட்டிற்கும் மலேசிய ஆயுதப்படை ATMஇன் மரியாதை, மாட்சிமை, வீரம், அசைக்க முடியாத விசுவாசத்தின் சின்னமாகும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். உயரிய கௌரவத்தை வழங்கும் அந்த சடங்கில் மலாய் படை வீரர் பிரிவு, அரச ரேஞ்சர் படைப்பிரிவு, அரச கவசப்படை, அரச மலேசிய கடற்படை, விமானப்படை ஆகிய பேரரசரின் 5 கொடிகள் அணிவகுத்து செல்லப்பட்டதாக அவர் கூறினார். இன்று காலை பலாவான் சதுக்கத்தில் பேரரசரின் அதிகாரப்படி பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ராணுவ படையின் மரியாதை அணிவகுப்பில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கலந்து கொண்டார். இதனிடையே அரசருக்கும் நாட்டிற்கும் ஆயுதப்படைகளின் அசைக்க முடியாத விசுவாசத்தின் வெளிப்பாட்டை இன்று நடைபெற்ற மாமன்னரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ராணுவ படையின் அணிவகுப்பு பிரதிபலிப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஃபாமி ஃபாடேல் தெரிவித்தார். முழு ராணுவ மரபுடன் நடைபெற்ற இந்த விழா தேசப்பற்று உணர்வை வளர்ப்பதிலும் நாட்டின் பாதுகாப்பு படைகளின் வரலாற்றையும் தியாகங்களையும் போற்றுவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். அந்த அணிவகுப்பில் பங்கெடுத்த 148 அதிகாரிகள் ஆயுதப்படையின் 1192 உறுப்பினர்களை அவர் பாராட்டினார். நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் உத்தரவாதங்களுக்கு சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு கூறினார். தற்போது நிலவும் காலநிலை மாற்ற சவால்களை கருத்தில் கொண்டு மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். காலநிலை மாற்றம் இன்னும் எதிர்கால சவால் அன்று, மாறாக நாம் தற்போது அதனை எதிர்கொண்டிருப்பதை நினைவில் நிறுத்துவோம் என்றவர் குறிப்பிட்டார். காலநிலை மாற்றத்திற்கு உலகளாவிய நடவடிக்கை என்ற கருபொருளுடன் இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படுவதாக அவர் கூறினார். சபா கோதா கினாபாலு லீகா சதுக்கத்தில் இம்மாதம் 11 முதல் 14 வரை நடைபெறவுள்ள 2026 தேசிய அளவிலான ஒற்றுமை வார கொண்டாட்டத்திற்கு 250,000 அதிகமானோர் வருகை அளிப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிணைந்து நாட்டை கட்டி எழுப்புவோம் எனும் கருபொருளில் நடத்தப்படும் அந்நிகழ்ச்சியை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் 13 தொடக்கி வைப்பார் என ஒற்றுமை அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு இன மத கலாச்சார பின்னணியை கொண்ட மக்களை ஒற்றுமை உணர்வுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான முக்கிய தளமாக இந்த கொண்டாட்டம் அமையும் என அமைச்சர் டாக்டர் ஏரன் அகோடாகாங் கூறினார். சமுதாயத்தை பிளவுபடுத்தும் நடவடிக்கைகள், வெறுப்புணர்வு, இலக்கவியல் கலாச்சாரம் போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் சூழலில் ருக்குன் நிகாரா தேசிய கோட்பாடு உய்த்துணரப்பட வேண்டும். அதனை மனனம் செய்வது அல்லது வெறும் வாய் வார்த்தையாக நின்றுவிடக்கூடாது என்று கல்வியாளர்கள் அறிவுறுத்துகின்றனர். அண்மைய காலமாக பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தேசிய கோட்பாட்டின் முக்கியத்துவத்தை நினைவூட்டி வருவது அதனை மக்கள் உள்ளத்தில் உய்த்துணர வேண்டும் என்பதை எடுத்துணர்த்துவதாக அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகம் UIAM-இன் அரசறிவியல் மடானி கல்வித்துறை பேராசிரியர் டாக்டர் ஜைனால் அபிடின் சனுசி கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtm.gov.my உடனே வலம் வாருங்கள்.
4: ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்போலா தரப்பு லெபனானில் செயல்படுத்தவிருந்த புதிய போர் நிறுத்தத்தை நிராகரித்ததுடன் அந்நாட்டிலிருந்து தனது படைகளை திரும்பப் பெறப் போவதில்லை என்றும் கூறியுள்ளது. அங்கு மோதலை நிறுத்தி இஸ்ரேலுடன் அமைதியை எட்டுவதற்கான அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் முயற்சிகளுக்கு இது பின்னடைவை ஏற்படுத்தியது. முன்னதாக லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமரச கலந்துரையாடலில் ஹெஸ்போலா பங்கேற்கவில்லை. இக்கூற்று தொடர்பில் லெபனானும் தெஹரானும் உடனடி கருத்துக்களை வெளியிடவில்லை. பிரான்சில் நடைபெறவுள்ள G7 உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தென்கொரிய அதிபர் லீ ஜே யுங் இம்மாதம் ஐரோப்பாவிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். அவரின் பயணம் செவ்வாய்க்கிழமை தொடங்கி June 18 நாள் வரை நீடிக்கும் என கூறியுள்ளார். இப்பயணத்தில் அவர் பெல்ஜியம், இத்தாலி, வத்திக்கன் ஆகிய நாடுகளுக்கு பயணிப்பார் என அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வி ஷுங் யாக் தெரிவித்துள்ளார். G7 அமைப்பின் அழைப்பினை ஏற்று June 15 to 17 வரை அக்கூட்டத்தில் லீ கலந்து கொள்வார். பின்னர் அம்மாநாட்டினூடே பெல்ஜியம், ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் அவர் சந்திப்பு நடத்துவார் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் ஜெர்மனிக்கு இடம் கிடைக்காததை தொடர்ந்து ஐநாவுக்கு அந்நாடு வழங்கும் நிதியுதவி குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஜொஹான் பெடஹோல் நிராகரித்துள்ளார். பெர்லின் ஐநாவுக்கு என்றும் கடப்பாடும் செயல்படும் என மெக்சிகோ நகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். ஐநாவுக்கான நிதி ஒதுக்கீட்டின் அளவு குறித்த முடிவு நாடாளுமன்றத்திடம் உள்ளதாகவும் அவர் சொன்னார். இவ்வேளை அமைதி, மனித உரிமைகள் உள்ளிட்ட பன்னாட்டு பாதுகாப்பை மேம்படுத்துவதில் ஐநா தொடர்ந்து முன்னணி பன்னாட்டு அமைப்பாக திகழ்கிறது. ஆகையால் அதற்கு ஜெர்மனி தொடர்ந்து ஆதரவளிக்கும் என வடபோல் குறிப்பிட்டார். புக்குஷிமா அணு ஆலை விபத்து நிகழ்ந்து 15 மேலான நிலையில் 2050 டோக்கியோ 14 பழமையான அணு ஆலைகளை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக தொழிலியல் அமைச்சு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், குறை கடத்தி தொழிற்சாலைகள் போன்ற புதிய தொழில்நுட்பங்களுக்கான அதிகரித்து வரும் மின்சார தேவையை நிறைவு செய்ய போதுமான மின் உற்பத்தி திறனை பெறுவதற்கு ஜப்பான் முயன்று வரும் வேளையில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. 2040 5 அணு ஆலைகளை மாற்ற அமைச்சு திட்டமிட்டுள்ளது. நியூ சவுத் மாநிலத்தில் உள்ள வணிக வளர்ப்பாளரிடமிருந்து 1 million மேற்பட்ட பல வகையான வெளிநாட்டு கரப்பான் பூச்சிகளை ஆஸ்திரேலிய அதிகார தரப்பு பறிமுதல் செய்துள்ளது. இதுவரை அந்நாட்டில் இல்லாத வகையில் சட்டவிரோதமான உயிரினங்கள் பறிமுதலாக இது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பூச்சிகள் அனைத்தும் $142,000 மதிப்பிலானவை என அந்நாட்டு காலநிலை மாற்ற, ஆற்றல், சுற்றுச்சூழல், நீர் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய சட்டப்படி இறக்குமதி செய்ய முடியாத பூச்சிகளாக கரப்பான் பூச்சிகள் உள்ளன. விளையாட்டு பூப்பந்து நாட்டின் இளம் மகளிர் இணையான லோ ஜியு நோரா கிலா மைசாரா ரம்டானும் நாட்டின் முதன்மை பூப்பந்து இணையான பர்லிதான் எம் தீனாவின் ஆட்டபாணியை கொண்டிருப்பதாக முன்னாள் மகளிர் பூப்பந்து விளையாட்டாளர் ஓன் கேவே தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு முறையும் களத்தில் இறங்கும்போது பதற்றத்தை வெளிப்படுத்தாமல் இளம் இணையினர் தைரியமான சொந்த ஆட்டத்திறனை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நெகிரிசம்பிலான் ஆட்சியாளரின் நிலையை கூட்டரசு அரசாங்கம் அங்கீகரிக்கிறது. அரச மரியாதை அணிவகுப்பு மன்னருக்கும் நாட்டிற்கும் மலேசிய ஆயுதப்படையின் விசுவாச சின்னம். உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய இயற்கை வளங்களை காப்பது அவசியம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

சீராய் செய்து மாலை மணி 5:15 ஆயிருச்சு. பயணம் பயணத்துல இருந்தீங்கன்னா பாதுகாப்பா பயணம் செய்யுங்க. வீட்டுல இருக்கிறீங்களா, வீட்டுல கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அச்சன் கிளிக்கின் வாயிலாக நீங்க கண்டிப்பா தீராய் செய்ய மின்னல் FM 24 மணி நேரமும் நீங்க தாராளமா கேட்கலாம். சரி, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தீராய் இசை அப்படின்னு சொல்லும் பொழுது விளையாட்டு தொடர்பான பலர் பேசிக்கிட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமானவங்க வந்துகிட்டே இருக்காங்க. அது அவங்களோட சந்திக்கிறதுக்கு முன்பாக ஒரு பாடல் வருது, மனோ சுனரத்த குரல்ல. பாடலுக்கு பிறகு நம்ம வீட்டு சந்திப்போம்.

0: ரியலைஸ் செய்யுது. சரி, மனித மனம் எப்படி பாத்தீங்கன்னா, சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம பெருசா பாக்குறோம், ஆனா மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து கடுகளவு மட்டும்தான் இருக்கும். சில நேரங்களில் காரணம் சொல்லிடுவோம், நம்ம என்னால முடியாது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஆனா வாழ்க்கையில சில பேரை பார்த்தோம்னா அவங்க நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் அடுத்தது வராங்க. இந்த விளையாட்டு தொடர்பு நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லி வந்தோம் இல்லையா. இவங்க வந்து உடல் பேர் குறைந்தவங்க, இவங்களால நடக்க முடியாது, ஆனா எனக்கு உடல் பேர் குறைஞ்சிருக்க, என்னால் நடக்க முடியாதுன்னு அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி இல்லை, சக்கர நாக்காளியில அமர்ந்துகிட்டு நிறைய விஷயங்களை உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல வந்து பவுலிங்ல இருந்தாங்க, நம்ம நாட்டை பிரதிநிதிச்சு பல நாடுகளில் போய் விளையாண்டுருக்காங்க. இப்போ குறி சுடுதல் போட்டியில அவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க, ஆசிய அளவில் நம்ம நாட்டை பிரதிநிதிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் பரமேஸ்வரி. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம், நான் பரமேஸ்வரி, எம்எஸ்என் புக்கி ஜலியிலேருந்து பேசுகிறேன். நான் இந்த ஷூட்டிங் பராஸ்பாட்டில் வந்து ஒரு வருஷமாக நேஷனலுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். ஜனவரியில் தாய்லாண்டில் நடந்த ஆசியன் பரா கேமில் நான் ப்ரான்ஸ் டார்கெட் பண்ணி கோல்டு எடுத்தேன். அடுத்து நான் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் செர்பியாவில் நடக்க இருக்கிற போட்டியிலையும், அதுக்கு அடுத்து ஆசியா பரா கேம்ஸ் ஐச்சி நகோயாலையும் நான் கலந்துக்க இருக்கிறேன். நான் வந்து ஸ்பைனல் கோட் இன்ஜுரி பர்சன். எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இந்த விளையாட்டு துறையில் நான் வந்து என்னோட கனவு வந்து சாதிக்கிறதுக்கு என்னோட தனிப்பட்ட ஸ்ட்ரகிள் என்னன்னா, நான் 16 வருஷமா வந்து வீல் சேர் யூஸராக இருக்கேன். ஆனால் இந்த விளையாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் வந்து வேலை தேடி இருக்கேன், இன்டர்வியூ போயிருக்கேன். அப்போலாம் வந்து அவங்க சொல்லுவாங்க ஃபெசிலிட்டி இருக்காது, அவங்க இடத்துல வந்து ஃபெசிலிட்டி இருக்காது, கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்குது, எப்படி இருக்குது, அப்போ அதெல்லாம் யோசிச்சுட்டு இப்போ நான் என்ன செய்யலான்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு இந்த விளையாட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் இதில் வந்து இப்போ வந்து இருக்கிறேன். நான் லைஃப்பில் வந்து இன்னும் நிறைய சாதிக்கணும்னு இருக்கேன். கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து எனக்கு துணையாக இருப்பார், என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார், நான் இன்னும் நிறைய சாதிப்பேன். மனசில் நம்ம உறுதி எடுத்துக்கிட்டு நம்ம முயற்சி செஞ்சோம்னா நம்ம எதையும் சாதிக்கலாம். பேச வாய்ப்பு கொடுத்த மின்னலகமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட குடும்ப

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைலாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேப்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உடுக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்
1: அனுப்பி
0: வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பி இருக்காங்க பாருங்க.
1: இப்படிக்கு மின்னல் எஃப்எம்.

ஈராயசியங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் 6-6 நாட்கள் மட்டும்தாங்க எஞ்சி இருக்கின்றன. எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டிக்கு. சரியாக உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி குறித்த தகவல்கள், நேரடி நிலவரங்கள் அவ்வப்போது ஆர்டிஎம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும். அதிகாரப்பூர்வ ஒலி ஒளிபரப்பு நிலையமாக இருக்கின்றதனால அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இலக்கியவியல் அமைச்சு என்ன பண்ணிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மை ஜிஓவி மலேசியா ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செயலி மூலமாகவும் பொதுமக்கள் உலக கிண்ண காற்பந்தாட்டம் குறித்த விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஎம் கிளிக்கையும் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இலவசமா நீங்கள் நேரடி நிலவரங்களை எல்லா ஆட்டங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில ஜூன் 11 காலை மணி 11:30 நீங்க எங்க இருப்பீங்க, உங்களுக்கு வேலையா? சரியாக இந்த நேரத்தையும் இந்த தேதியும் நினைவுல வச்சுக்கோங்க. 3 நாடுகள்ல வரலாற்றின் முதன்முறையாக 3 நாடுகள் ஒரே நேரத்தில் தொடக்க விழா காண்கின்றது. ஆக ஷக்கீரா, அப்புறம் லீலா டவுன்ஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ் ஐசுலாஸ், இவங்க எல்லாருமே, இன்னும் பல கலைஞர்கள் இதில் பங்கெடுத்து இந்த தொடக்க விழாவில் பங்கெடுத்து பாட போறாங்க. நிறைய விஷயங்கள் காத்திட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை காற்பந்தாட்ட ரசிகர்கள் மத்தியில் இந்த ஆண்டுக்கான ஃபீஃபா உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி சொல்லி இருக்குது. ஆக ஜூன் 11 நம்ம மலேசிய நேரம் படி காலை மணி 11:30 உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியின் தொடக்க விழா நடைபெறவிருக்கின்றது. ஒவ்வொரு விவரங்களையும் தகவல்களையும் அவ்வப்போது நாங்களும் உங்களோடு பகிர்ந்து கொண்டே இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கிறேன்.

0: நேரா இசையுது. சரி, ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் பாத்தீங்கன்னா வியாபாரத்தில் ஈடுபட்டும் நம்ம இந்தியர்கள் குறித்த தகவல்கள், அவங்க பேசுற விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் தீரா இசையில. இன்றைக்கும் வராங்க. வாடா பூ கேள்விப்பட்டிருப்போம், கவிதையா கூட வந்திருக்கும். அதையே ஒரு துறையா எடுத்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க வியாபாரமா. அவங்கள சந்திப்போம்.
1: வணக்கம், என் பேரு திவ்யா கலைச்செல்வன். நாங்க வந்து ஒரு பூ தொழில் செய்யறோம். பூனா வந்துட்டு ஒரிஜினல் பூ இல்ல, ஐடியிலிருந்து ஒரு மெட்டீரியல் வச்சு நாங்களே சொந்தமா அந்த பூவை செஞ்சு பொக்கே, கிஃப்ட், அப்புறம் அக்சசரிஸ் தலையில போடுற கிளிப்புங்க, இந்த மாதிரிலாம் நாங்களே செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் எங்ககிட்ட நிறைய கஸ்டமர் வந்து செம்பருத்தி பூ, சூரியகாந்தி பூ, இந்த மாதிரி நிறைய பூக்கள் அவங்க கேட்டிருக்காங்க. நாங்களும் அதை செஞ்சு அவங்களுக்கு வித்துருக்கோம். எங்களோட பிசினஸ் அக்கௌண்ட் பேர் வந்து வியாரா.கோ. நீங்க வியாரா.கோன்னு சர்ச் பண்ணி அங்க நாங்க செஞ்ச எல்லா ப்ராடக்ட்ஸையும் நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த பைப் கிளீனர் பூக்களை வந்து நாங்க பொக்கே அக்சசரிஸ் செய்யறது வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து பரிசா அன்பளிப்பா நீங்க கொடுக்கலாம், இல்ல நீங்க அவங்கள பாராட்டுற விதமாவும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க கிளிப் பாய்க்க போறீங்க, ஒரு பூவோட கிளிப்பா பாய்க்க போறீங்களாலும் நீங்க எங்க கிட்ட வாங்கலாம். இப்ப நிஜ பூ நீங்க வாங்கினீங்க அது கண்டிப்பா வாடிடும் ஒரே நாள். ஆனா இந்த பூ வந்துட்டு நாங்க செஞ்சு கொடுக்கறது வந்து நீங்க பாய்ச்சிங்கன்னா அது அழகா உங்க மண்டியில அப்படியே இருக்கும். நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கன்னா 01662 07 07. உங்களுக்கு எங்களோட இந்த பைப் கிளீனர் பூக்கள் வேணும்னா இந்த எங்களுக்கு என்ன தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் பிடிச்சவங்க பாராட்டுறதுக்கும் நீங்க இதெல்லாம் வாங்கி தரலாம். இந்த தொழில ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எனக்கு உதவியா இருக்கிற அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட நண்பர்கள், என்னோட குடும்ப ஆளுங்க எல்லாருக்குமே நான் இங்க நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி மின்னலத்தை இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

0: வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
2: இப்போதைய மாணவர்களின் எடுகேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃப், ஹோம்வொர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைனப்ஸ் இ டியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பக்கர். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடியே சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டுமில்ல, மைனாப்ஸ் இட்யூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிக்ஸ் செய்கிறார்கள், எக்ஸாம்க்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் குவெஷன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இ டியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இ டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இ டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
0: மைனாப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 1300 9712 919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
3: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

இது 6 மணிக்கு அப்புறம் நாங்க பேசுறதை விட நீங்க தான் பேச போறீங்க. அதே நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அங்கம் இடம் பெறப்போகுது. அதாவது நம்மோடு இருந்த நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு உற்ற நேயர் இன்றைக்கு இல்லை. அவரை பற்றி நம்ம கண்டிப்பா இன்றைக்கு பேசிதான் ஆகணும். 6 மணிக்கு பிறகு உங்களுக்காக தீரா இசையில்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாடு முழுவதும் மேலும் பல சமூக தோட்டங்களை உருவாக்க வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு பல்வேறு நிதி உதவிகள், ஆதரவு மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்கி வருகிறது. நாட்டின் உணவு உத்தரவாதத்தை அதிகரிக்கும் முயற்சியாக அமைச்சு இந்த சமூக விவசாய முனைப்பை ஊக்குவிப்பதாக அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் டத்து ஸ்ரீநோர் அஸ்மான் அயூப் தெரிவித்தார். சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோவின் வேலை பேரிடர் அல்லாத விபத்து அல்லது 24 மணி நேர பாதுகாப்பு தொழிலாளர் விபத்தில் சிக்கினாலோ மரணித்தாலோ அவருக்கும் அவரின் குடும்பத்தினருக்கும் வருமானம் அல்லது இழப்பீடு இருப்பதை உறுதி செய்கிறது. தற்போதுள்ள வேலை விபத்தில் இருந்து பாதுகாக்கும் திட்டத்தின் கீழ் பலன்களை பெற தகுதியில்லாத 1000 கணக்கான தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. பினாங்கில் கடந்த மாதம் முழுவதும் நகர்ப்புறங்களில் புறாக்கள் மற்றும் காகங்களுக்கு உணவளித்த நபர்களுக்கு எதிராக பினாங்கு மாநகரமன்றம் MBPP 17 அபராதங்களை வெளியிட்டுள்ளது. அந்த தீவு மாநிலத்தில் அந்த வகை பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதற்கு அவற்றுக்கு உணவளிப்பது முக்கிய காரணமாக உள்ளதால் அதனை கட்டுப்படுத்தும் முயற்சியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளாந்தான் மாநிலத்தில் மலேசிய பொது தற்காப்பு படை APM இன்று அதிகாலையில் நடைபெற்ற ஒரு சிறப்பு நடவடிக்கையில் உடல் பருமனுடைய 2 நோயாளிகளை ஹைட்ராலிக் தூக்கும் அமைப்பு பொருத்தப்பட்ட 5 டன் லாரி ஒன்றைக் கொண்டு மருத்துவமனைக்கு பாதுகாப்பாக இடமாற்ற முடிந்ததாக APM துணை இயக்குநர் லெப்டினன்ட் கர்னல் முகமது ஃபரீத் இஷா தெரிவித்தார். யுக்ரைன் தலைநகர் கீஃபில் உள்ள உணவு உற்பத்தி மையத்தினை நோக்கி ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் 4 கொல்லப்பட்டதாக அப்பகுதி ஆளுநர் மைக்கோலா கலன்சி தொலைவரியின் மூலம் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் செல்லும் அமைதியான உணவு தொழில் மையம் தகர்க்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். போர் நிறுத்தத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இஸ்ரேல் லெபனானை நோக்கி மேற்கொண்ட தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர், 14 காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்தது. விளையாட்டு ஆசிய மோட்டார் பந்தயம் அடுத்த வாரம் ஜப்பான் மொத்தேகி பந்தய தளத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் 3 சுற்றிலும் தனது வெற்றி பயணத்தை தொடர்வதில் தேசிய மோட்டார் சைக்கிள் பந்தய வீரரான ஹவிஸ் ஷாரின் அப்துல்லா நம்பிக்கை கொண்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். வணக்கம்.

மின்னலின் தீரா இசை இது மாலை மணி 6:03 ஆயிருச்சு. 7 வரைக்கும் நாங்க பேசுறோமோ இல்லையா, நீங்க கண்டிப்பா பேசணும், மனைவிட்டு பேசணும். என்ன பத்தி பேசலாம் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பேச போறோம். அதற்கு முன்பாக, வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானது அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். அது எந்த அளவுக்கு அழகானதோ அந்த அளவுக்கு கணிக்க முடியாத ஒரு விஷயம். நாளை என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பல ஆச்சரியங்களையும் எவ்வளவு பெரிய வியப்புகளையும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம கிட்ட சிரிச்சு இன்றைக்கு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த ஒருவர் நாளைக்கு நமக்கு நினைவாக போற ஒரு சூழல் கூட பலருடைய வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரி நம்ம கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்த ஒரு நேயர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவரை பற்றி தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பேச போறோம். தொடர்ந்து இணைந்திருக்கிறது.

0: தீரா இசை இது நேரம் மாலைமணி ஆறாகி 11 நிமிடம் ஆயிடுச்சு. ஒரு நேயரை பத்தி சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த நேயரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் இன்றைக்கு நாம. அவர் தானே கவீந்திரன். கடந்த மே 15 நம்மளுடைய பாட்டு கடைக்கு அழைத்திருந்தாரு, அழைத்து பேசினாரு. ஒரு பாடலையும் அவரு விரும்பி கேட்டிருந்தாரு. அந்த சந்திப்பு நாங்க சொல்றதுக்கு பதிலா அவர் என்ன பேசினாரு அப்படின்றத அந்த பதிவை நீங்களே ஒரு முறை கேட்டு பாருங்க. பாட்டு கடை இது, யார் பேசுறீங்க?
1: கவீந்திரன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க கவீந்திரன்?
1: இருக்கேன்
0: உணர்ந்துதான் சொல்லியிருக்கிறாரு. கடந்த 15 மே மாதம் பேசின அவர் June 1 மரணம் அடைஞ்சிட்டார். அவர் இன்றைக்கு இல்லை, ஆனாலும் அவருடைய மனைவியால் அவருடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. அவர் இறுதி சடங்குல அந்த இசையில் தொடங்குதமா பாடலை வந்து ஒளிபரப்பி இருந்தாங்க. ஆனாலும் அவங்க மனைவிக்கு நம்ம அழைச்சு பேசியிருந்தோம், நேர்காணலுக்காகலாம் அழைக்கல, அவங்கள அனுதாபங்களை சொல்லணும், ஏன்னா நம்ம கிட்ட பேசியிருக்கிறாங்களே, நம்மோடு பயணித்திருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான். அவங்க கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்களை அவங்க பகிர்ந்துகிட்டாங்க. அப்புறம் தான் நீங்க பேச முடியுமா அப்படின்ற ஒரு அனுமதி கேட்டோம் அவங்க கிட்ட. அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அவங்க மனைவி டாக்டர் ஸ்வர்ணா, அவங்க ஒரு மருத்துவரும் கூட, தன்னுடைய கணவனுடைய எல்லா இன்ப துன்பங்களையும் கூட இருந்தாங்க. அவங்கள நம்ம சந்திக்கலாம். அடுத்தது
2: நிறைய
0: பேர் கேட்டாங்க அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு அவருக்கு?
2: அவரு சிறிய காலமாவே உடல்நிலை குறைவாதான் இருந்தாரு. ஹார்ட் ப்ராப்ளம், அது சேர்த்து வந்து கிட்னி இஷ்யூஸும் வந்துருச்சு. சோ இப்படி போயிட்டு இருக்கிறதே கடந்த 6 ஹாஸ்பிட்டலும் வீடுமா தான் இருக்கும். கால்லாம் வீங்கி போய் மூச்சு விட முடியாம, பிகாஸ் ஹார்ட் வந்து பாதிச்சிருச்சு. சோ பைபாஸ் டேட்க்கு வெயிட்டிங், அது கிட்னிய வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சோ அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த டேட். சோ இப்ப ரீசன்லி வந்து ஊருக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம். டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மோசம் ஆயிட்டாரு. கால் ரொம்ப வீக்கம் ஆகி நடக்கிறது கஷ்டமாயிருச்சு.
0: அவருக்கு எத்தனை வயது தெரிஞ்சுக்கலாங்களா?
2: அவருக்கு 36.
0: சரி, இப்போ அன்னைக்கு வந்து அவரு தொலைபேசியில நம்ம கிட்ட பாட்டு கடையில பேசினார் இல்லையா, கடந்த 15 நினைக்கிறேன். அன்னைக்கு பேசும் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்னுடைய இறப்புல கூட இந்த பாடல ஒளியேற்பணும்னு என் மனைவி கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருங்களா உங்ககிட்ட பல தடவை?
2: இல்ல, அவருக்கு அந்த பாட்டு போட்டா அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. அவரு போட்டா சொல்லுவாரு இந்த பாட்டு இருக்கணும் அப்படி பேசியிருக்காரு. ஆனா அந்த டைம்ல வந்து ரேடியோல அப்படி சொல்லுவாருன்னு நானும் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கல அப்படி சொல்லுவாருன்ட்டு. நான் நீங்க பேசின பிறகு நானும் சொன்னேன், ஏன் இப்படி எல்லாம் சொன்னீங்க, அந்த அக்காவை வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு. அவரு அப்புறம் சிரிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு என்னை விட்டுட்டு வேலைக்கு விட்டுட்டு போயிட்டாரு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது எனக்கே ஷாக்கா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு அவரு போயிருவாரு அப்படின்ட்டு.
0: ஒரு ஆசைப்படி நீங்க இறுதி சடங்குலயும் அந்த பாடல் ஒளிபரப்பி இருக்கீங்க இல்லையா?
2: என்னால முடிஞ்சதே நான் செய்தேன்.
0: உங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் கிடையாதுங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப யாருமே இழக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம். உங்க வாழ்க்கை துணையை நீங்க இழந்திருக்கீங்க.
2: அவரு மின்னல் எஃப்எம்னா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். நாங்க பயணம் பண்ணும்போது மின்னல் எஃப்எம் தான் போடுவாரு. அதுவும் இல்லாம அவருக்கு பாடல்கள் அந்த 80 பாடல்கள், 90 பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுலதான் அவர் கால் பண்ணி பேசினாரு உங்ககிட்டயும். அவர் ரொம்ப அட்டாச் டு மின்னல், ஏன்னா அவர் சின்ன வயசுல அவங்கள நீங்க தான் இன்டர்வியூ பண்ணீங்களாம் PMR ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னது வானொலி நாடகத்துக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு. சில மின்னல் உள்ள அறிவிப்பாளரையும் தெரியும் அவருக்கு.
0: அது எங்களுக்கே தெரியாம மின்னலோட ரொம்ப இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேயர் இழந்ததுல எங்களுக்குமே மிகப்பெரிய வருத்தம் தான். முன் வந்து இந்த நிகழ்ச்சியில பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்துல ஆறுதல் வார்த்தைகள் உங்களுக்கு கிடையாது, ஆனாலும் இதை நீங்க சீக்கிரமா கடந்து போயிடணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்க எல்லாருமே அவருக்காக பிரார்த்திக்கிறோம். ஒட்டுமொத்த மின்னல் எஃப்எம் அறிவிப்பாளர்களுக்குமே சரி, இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் அவருடைய இறப்பு. அதனால சீக்கிரம் நீங்க கடந்து வரணும் இதுல இருந்து, அவருடைய ஆத்மா சாந்தி அடைய.
2: நன்றி நன்றி நன்றி அக்கா நன்றி.
0: சரி, அவங்க தான் டாக்டர் ஸ்வர்ணா, அவருடைய கவிந்தனுடைய மனைவி. ஆக இந்த அழைப்புகள் வானொலி மின்னல் எஃப்எம் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் பல நினைவுகளை கொடுக்கல, எங்களுக்குமே பல நினைவுகளை கொடுத்துருக்கு. இது ஒட்டுமொத்த மின்னலுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஒரு நேயருக்கு மட்டும் இல்லைங்க, இவருடைய செய்தி எங்களுக்கு வந்ததுனால இன்றைக்கு அவருக்காக ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு முறையும் பல நம்ம பல நேயர்களை இழந்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த குடும்பங்களுக்கும் எங்களுடைய அனுதாபங்கள் நாங்கள் சொல்லாமல் கூட இருந்திருந்திருக்கலாம். ஆக வாழ்க்கை என்பது இந்த வாழ்க்கை அடுத்த நொடி நிச்சயம் து அதுவும் இருக்கும் பொழுது நம்மோடு இருப்பவர்களை மதித்து அவங்களுடைய அன்பை வந்து நம்ம புரிந்து கொண்டு வாழ பழகிக்கணும் அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப அழகா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில கவிந்தரன் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அன்றைக்கு அவர் வந்து உணர்ந்து சொன்னாரா இல்லையா நமக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கு நினைத்து பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. அவர் கேட்ட அந்த இசையில் தொடங்குதம்மா பாடலை தான் நம்ம அடுத்து கேட்க போறோம். இதுவரைக்கும் இந்த பாடலை கேட்கும்போது நமக்கு வேற உணர்வு இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் இந்த பாடலை கேட்கும்போதுலாம் கவிந்தரன் நிச்சயமா நம்ம நினைவுகளுக்கு வந்துட்டு போவாரு அப்படின்னு தோணுது. அங்க அந்த பாடலை கேட்கலாம் அவருக்காக.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 1 9 1 9.
1: தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

தீராய் செயல் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நீங்கள் எங்ககிட்ட அழைத்து பேசலாம். இன்னைக்கு நீங்க கண்டிப்பா இந்த வாழ்க்கையை கடந்து, இந்த வாழ்க்கையில கடந்து போயிருப்போம், இந்த எல்லாருமே இந்த சூழலை கடந்து போயிருப்போம். அதாவது நம்மளுக்கு மிக நெருங்கிய ஒருத்தவங்க இன்றைக்கு நம்மோடு இல்லாம கூட இருக்கலாம். ஆனாலும் ஒரு ஒரு மனசுல எப்பவுமே ஒரு ஒரு மாதிரியான விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, இருக்கும்போது இன்னும் நல்லா பேசியிருந்திருக்கலாமே, இருக்கும்போது இன்னும் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கலாமே, அவங்க இருக்கும்போதே அவங்கள சந்தோஷமா வச்சிருந்திருக்கலாமே நம்ம, அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, அந்த இழந்துட்டுமே அப்படின்ற ஒரு கவலை இன்னைக்குமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போதுமே உங்களை உறுத்திக்கிட்டே இருக்குதா? இருக்கும்போது அவங்க கிட்ட நான் நல்லா பேசியிருந்திருக்கலாமே, அவங்களை இன்னும் நல்லா பார்த்துருந்திருக்கலாமே, ஏனாதானோன்னு இருந்திருப்போம், நம்ம கூட தானே இருக்காங்க, பரவாயில்ல, அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம இருந்திருப்போம். ஆனா திடீர்னு ஒரு இழப்பு வந்த பிறகுதான் அந்த விஷயம், நம்ம அந்த உறுத்தல் இன்னும் அதிகமா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை நீங்க கடந்து போய்கிட்டு இருக்கீங்களா? அழைத்து எங்களோட பேசுங்க. 3328235733 அல்லது 4768

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: உன்னத பொருள்களை உங்களுக்கு வழங்கி நாட்டில் நம்பிக்கையின் மறுபெயர் என நிமிர்ந்து நிற்கும் நிறுவனம்
1: லிங்கம். சீரா இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கேட்டிருந்தோம், அதாவது உங்க வாழ்க்கையில உங்களுடைய மிக அன்பானவங்க திடீர்னு உங்களை விட்டு போயிருக்கலாம், மறைந்திருக்கலாம். ஆனா இன்று வரைக்கும் ஒரு உறுத்தல் உங்க மனசுல இருக்கும். இருக்கும் பொழுதே நல்லா பார்த்திருந்திருக்கலாமே, நல்லா பேசி இருந்திருக்கலாமே, அவங்களை சந்தோஷமா வச்சிருந்திருக்கலாமே அப்படின்ற உறுத்தல் அப்படின்ற விட ஒரு ஏக்கம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்த ஒரு நேர அழைப்புல இருக்காங்க.
2: 3 வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சி இறந்துட்டாங்க.
1: சரி, அவங்க கிட்ட நீங்க சரியா பேசலையா என்ன?
2: நிறைய சண்டைகள் போட்டிருக்கோம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல கோமால போறதுக்கு முன்னாடி கடைசியா எனக்கு வீடியோ கால் பண்ணிருந்தாங்க. வாகனம் ஓட்டிட்டு இருந்ததுனால அப்போ அட்டன் பண்ண முடியல. அந்த வருத்தம் இன்ன வரைக்கும் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு.
1: அழைப்ப எடுத்து பேசி இருந்திருக்கலாமே, ஏதாவது கூட சொல்லி இருந்திருக்கலாம்ல அந்த நேரத்துல அவங்க உங்க கிட்ட இல்லையா?
2: ஆமா, ஏன்னா அவங்க கடைசி அழைச்சது எனக்குதான். ஏன்னா லிக்கிமியா நல்ல அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க. சோ மருந்து மாத்துறதுனால அவங்களுக்கு ஞாபகம் வரும், ஞாபகம் போகும். கடைசியா அவங்களுக்கு அவங்க ஞாபகத்துல வந்தது நானு.
1: வீடியோ கால் பண்ணாங்க உங்களுக்கு?
2: ஆமா, அந்த நேரம் வாகனம் ஓட்டிட்டு இருக்கும் போது எடுக்க முடியல. பாராவிதமா அவங்க கோமால போயிட்டாங்க.
1: இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களும் எதிர்நோக்கிட்டு இருக்கீங்களா? அழைத்து எங்களோட பேசுங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: ஹலோ, உங்களைத்தான். நீங்கள் சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
2: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே,
3: அதுவா
4: சமையல் உச்சம்.
1: லிங்கம்
4: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
0: உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவரை இழந்திருக்கலாம், அவங்க வாழ்க்கையில இல்லாம கூட போயிருக்கலாம். அதாவது ஏதாவது அவங்க இருக்கும் போது அவங்களை இன்னும் மகிழ்ச்சி படுத்திருக்கலாம், இன்னும் சந்தோஷமா பேசியிருக்கலாம், இனிமையான வார்த்தைகள் அவங்களுக்கு கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்ற ஏதோ ஒரு உறுத்தல் இல்ல ஏக்கம் உங்களுக்கு மனசுல இருந்திருக்கலாம். அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: என் பேர் காந்திமதி, நீலாயில இருந்து கூப்பிட்டேன்.
0: இன்னொரு
5: பாட்டு சொல்லி போட்டீங்களா, அப்படியே அழுதுகிட்டு காடி விட்டு இறங்கி வந்தேன்.
0: என்னன்னு கேட்டாரா இல்ல உங்க கணவர், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு?
5: கேக்கல,
0: ஒண்ணும் கேக்கல.
5: என் மனசு ஏதாவது வருச்சுன்னா அப்ப வந்து கேப்பாங்க, கண்டிப்பா கேப்பாங்க. ஏன்னா நான் அடிக்கடி அவர் ஹாக் பண்ணுவேன், இந்த ஐ லவ் யூ சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு கண்ணு கலங்கிட்டு வந்தோடனே மூஞ்சி பார்த்தாரு, நான் விளக்கெல்லாம் வச்சுட்டேன், சாமி எல்லாம் கும்பிட்டேன் அப்படின்னு. எனக்கு முன்னுக்கு அவங்க வந்துருவாங்க, அதனால நான் வந்தோடனே இதெல்லாம் செஞ்சிருந்தேன்னா நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவேன். இன்னைக்கு இந்த பாடல்லாம் கேட்டு வந்தோடனே நமக்காக நம்ம வீட்டுல ஹஸ்பண்ட் காத்திருக்காங்க, நம்ம அப்பதானே வேலைட்டு வரோம். அதை பாக்கக்குள்ள நீங்க சொன்னது இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அட்டாச் ஆச்சு எனக்கு.
0: அதனால இருக்கும் பொழுதே அந்த அன்பை வந்து நேசிக்க கத்துக்கறீங்க நீங்க.
5: ஐயோ, எனக்கு இப்பதான் சமீபத்துல அவரும் ஹாஸ்பிட்டல் இருந்து இதெல்லாம் வந்தாரு, அவங்களும் அந்த விஷயம் எல்லாம் சொல்லக்குள்ள ஒரு மாதிரி டச் பண்ணுச்சு. இப்ப கூட என் மனசு அப்படியே ஒரு மாதிரி
0: வாழ்க்கையில இந்த சூழல்ல நம்ம அழகாக்கிக்கணும்.
5: ரொம்ப நன்றிங்க.
0: வணக்கம், வணக்கம்.

0: தீரா இசை இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தோம்னா அழைப்புகள் வழக்கத்திற்கு மாறாக மிக அதிகமான அழைப்புகள் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக அன்புக்குரியவர்களை இழப்பது, சிலர் அதிலிருந்து கடந்து போறது ஒரு காலகட்டம் இருக்கும், ஆனா சிலர் பல ஆண்டுகள் 10 வருஷங்களுக்கு 20 வருஷங்களுக்கு மேலாகவே கடந்து போகாம இருப்பாங்க. அது அந்த மனதளவில் அவங்களுக்கு பெரிய இறுக்கத்தை கொண்டு வரும். இன்றைக்கு மனநல ஆலோசகர் சோமஸ் குமார் இதை பத்தி தான் பேச போறாரு, அவரை சந்திக்கலாம். வணக்கம் சோமஸ். வணக்கம்.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் புவனா.
0: சரி சோமஸ், இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க, நம்ம நேர் ஒருவர் பற்றி நம்ம பேசியிருந்தோம், மற்ற 2 நேர்கள் நம்மோடு பேசியிருந்தாங்க. இந்த இழப்பு அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய மனதளவில் ஒரு பெரிய பாதிப்பையும் ஒரு இயக்கத்தையும் கொடுத்துரும். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சோமஸ்?
1: ஆமா புவனா, இந்த இழப்பு வந்துட்டு நம்மளால என்ன செஞ்சாலும் வந்துட்டு அதை வந்து ஈடுபடுத்த முடியாத ஒரு விஷயம். நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம இழந்துட்டோமா, நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் இந்த வாழ்க்கை வந்து அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது அது வந்து ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்ப நம்ம கூட நம்ம தொலைபேசியில பேசிக்கிட்டு இருக்கோம், மின்னல் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன நடக்கும். நம்ம இழப்பை பத்தி மட்டும் பேச வேணாம், நம்மளுக்கு உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கணும், நல்லதை நினைச்சே வாழணும். இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியம் போனா அந்த முதல் அந்த நீங்க காணொலி போட்டீங்கல்ல, அது வந்து அன்னைக்கு நானும் கேட்டேன், பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியும் நான் கேட்டேன். சோ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதுதான் அப்பதான் வந்து நம்மளுக்கே வந்துட்டு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஏன்னா நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில எப்பயுமே இருப்போம். சில பேத்துக்கிட்ட வந்து பேசாம இருக்கிறது என்னதான் ஏதாவது நம்ம இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க. இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து அதை யோசிக்க மாட்டோம், ஆனா ஒரு விஷயத்த அதை இழந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து நம்மள வந்து மன உளைச்சலுக்கே வந்துட்டு ஆளாக்கிறோம். இனிமேல் வந்து நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம், 10 வருஷம் 20 வருஷம் நீங்க சொன்ன மாதிரி கூட வந்துட்டு அப்ப நான் வந்துட்டு அந்த தொலைபேசியை அழைச்சி பேசி இருந்தாக்கா அந்த விஷயம் எல்லாம் நல்லபடியா போயிருக்கும், அந்த மாதிரிலாம் கூட நம்ம கிட்ட பேஷண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சோ நான் என்ன சொல்றேனாக்கா, இருக்கிற வரைக்கும் வந்துட்டு அந்த கடந்து போய்தான் ஆகணும். அந்த வாழ்க்கைய கசப்பான அனுபவம் எல்லாம் இருக்கதான் செய்யும், ஆனா நீங்க அதையே வச்சுக்கிட்டு உங்களுக்குதான் வந்துட்டு அதை வந்து மன உளைச்சல வந்து உண்டாக்கும். நீங்க வந்து எப்பயுமே நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா ஒரு டெய்லி ரூட்டீன் போக முடியாது. நீங்க வந்துட்டு கோபத்துல இருந்தீங்கன்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அழைச்சி உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை வந்து பேசிடுங்க, மன விட்டு சொல்லிடுங்க. அது வந்து எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியல, உங்க மனசுல வந்து நல்ல ஒரு நிம்மதியை கொண்டுட்டு வரும்.
0: ஆக இன்றைக்கு இன்னும் நிறைய அழைப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டுதான் இருக்கு நம்மகிட்ட. ஆக இப்போ சில நேரங்கள்ல அந்த ஒரு அந்த உறுத்தல் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருந்து மீண்டு வராம கூட சில பேர் இருக்கலாம் இல்லையா. அவங்க அதை சரி பண்ணி அவங்க மனசுல இருந்து அதை நீக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்?
1: முதல்ல வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க கிட்டதான் இருக்கு. அந்த நம்ம சொல்லுவோம்ல ஈகோ, செல்ஃப்ல ஒரு ஈகோ இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதை பேசினாக்கா நல்லபடியா ஆயிரும். சில பேர் வந்துட்டு போனா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்க, நான் போய் பேசினா அவங்க பேசாம போயிருவாங்களோ, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவமானமா இருக்குமோ, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்த ட்ரை பண்றதுக்கு முன்னாடி அவங்க மன ரீதியில வந்துட்டு இதெல்லாம் ஒரு செட் அப் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அது என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்க வர விடாம இருக்கிறதுக்கு. ஆனா அட் த சேம் டைம் யூஸ்வலி வந்து அவங்களுக்கு அந்த அந்த குற்ற உணர்ச்சி வந்து இருந்துகிட்டு இருக்கும்.
0: ஆக நிச்சயமா இப்போ கேட்டுட்டு இருக்கிற நேர்களுக்கு பொதுவா இந்த எந்த உறவாக இருந்தாலும் சரி, அந்த இழந்தவர்கள் அதிலிருந்து மீண்டு வராம இருப்பவர்களுக்கு கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சோமஸ், இந்த விஷயங்களுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு. இன்றைக்கு
1: நன்றி போனா.

நிறைய நேர்கள் அழைச்சிட்டே இருக்கிறீங்க. மனசு எல்லாருக்குமே ரொம்ப அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அதை தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து போய்கிட்டு இருக்கோம். ஆக வாழ்க்கை அப்படின்றது அடுத்த நொடி அது நமக்கு உறுதி அளிக்கவே இல்லை. ஆக இருக்கும் நொடி இந்த நாள் நம்மோடு இன்றைக்கு இருப்பவங்க அவங்களுக்காக மரியாதையும் அன்பையும் கொடுத்து நம்ம பழகிக்கலாம். இது எல்லாருக்குமே பொருத்தமான ஒன்று. ஏன்னா அவ்வளோ விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு இருப்பவர்கள் நாளைக்கு இருக்கிறது இல்லை. அதனால அன்பை பகிர்வோம், ஒவ்வொருவரையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம். எஸ் ஜானகி குரலில் உங்களுக்காக பாடல் வருது.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாட்டின் தரவு இறையாண்மையை பாதுகாக்க அரசாங்கத்தின் இலக்கவியல் சேவை மேம்பாட்டின் அனைத்து அம்சங்களும் உள்நாட்டிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னதாக உத்தரவிட்டுள்ளார். இதனை தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமை ஃபடில் உறுதிப்படுத்தினார். இந்த உள்நாட்டு மேம்பாட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் இலக்கவியல் அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய இலக்கவியல் துறையின் வாயிலாக ஒருங்கிணைக்கப்படும் என அரசாங்க பேச்சாளருமான அவர் கூறினார். இதனிடையே பதலிஞ்சயா சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மைஹாஸ் தளத்தின் அணுகல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பது அவர்களின் உரிமைகளையோ செயல்பாடுகளையோ எந்த வகையிலும் பாதிக்காது என அரசாங்க பேச்சாளர் டத்து ஃபமி தெரிவித்தார். மைஹாஸ் தளத்தின் மூலம் வழங்கப்படும் ஒதுக்கீடுகள் அனைத்தும் பிரதமரின் அதிகார வரம்பிற்குட்பட்ட சிறப்பு நிதிகளாகும். அவை நாடாளுமன்றத்தின் மூலமாக அதன் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள் தகுதிகளில் இருந்து முற்றிலும் தனிப்பட்டவை என்றார் அவர். பெர்லிஸ் புகிட் சபாங்கில் நீண்ட காலமாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்த பெர்லிஸ் மலேசிய விளையாட்டுப் பள்ளியின் கட்டுமான திட்டம் வரும் ஜனவரி 2027 நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மந்திரி பசார் அபுபக்கர் ஹம்சா தெரிவித்தார். தற்போது அதன் நிர்மாணிப்பு பணிகள் 60% எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இஸ்லாமாபாத் தீவிரப்படுத்தும் நிலையில் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நஃப்கி தனது ஈரானிய சகா எஸ்கண்டர் மொமேனியுடன் சந்திப்பு நடத்தினார். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷேக்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தற்போதைய வட்டார நிலவரம் குறித்தும் அத்துடன் பதட்டங்களை தணிப்பது உட்பட உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலின் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள லெபனானுக்கு குறைந்தது $640 மில்லியன் தேவைப்படுவதாக ஐநா தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து அந்நாட்டிற்கான உதவி கோரிக்கையை 2 மடங்குக்கும் மேலாக ஐநாவுக்கான மாந்தநேய விவகாரம் அலுவலகம் ஓச்சா உயர்த்தியுள்ளது. லெபனானில் மனிதநேய நெருக்கடி மோசமடைந்து வருவதாக ஓச்சா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

ஏவாண்டு தேசிய கோட்பாடு ருக்கோ நகாரா பிரகடனப்படுத்தப்பட்டதின் 56 ஆண்டு நிறைவை குறிக்கிறது. மலேசியர்களுக்கு நீண்ட காலமாக வழிகாட்டியாகவும் ஒற்றுமை பிணைப்பாகவும் இருந்து வரும் தேசிய சித்தாந்தமாக அது விளங்குகிறது. நாட்டின் வரலாற்றில் கசப்பான 1969 மே 13 கருப்பு நாளுக்கு பின்னர் ருக்கோ நகாரா இயற்றப்பட்டது. அதில் அடங்கியுள்ள 5 கோட்பாடுகள் பதற்றமான சூழலை தணித்தது மட்டுமின்றி மலேசியா முன்னேறி செல்வதற்கான புதிய அடித்தளத்தையும் அமைத்தன. தேசிய கோட்பாடு பல்லின மக்களை ஒன்றிணைக்கும் முக்கிய ஆவணமாக திகழ்கிறது. ஒவ்வொரு தலைமுறையும் இந்த கோட்பாடுகளுடன் வளர்க்கப்பட்டு தேசிய அடையாளத்தின் ஒரு பகுதியாகவும் அது மாறியுள்ளது. இருப்பினும் ருக்கோ நகாரா பிரகடனப்படுத்தப்பட்ட 56 ஆண்டுகளுக்கு பிறகு அதனை உய்த்துணர்வது தற்போது நலிந்து வரும் நிலையில் சவாலுக்குட்பட்டதாக பார்க்கப்படுகிறது. இணைய பயனர்களிடையே இந்த கோட்பாடு சிதைந்து வருவதை பரவலாக காண முடிகிறது. குறிப்பாக சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிடும் போது பண்பற்ற சொற்கள் பயன்பாட்டின் ஆதிக்கம் மேலோங்கியுள்ளது. மக்கள் மீது வெறுப்புணர்வை தூண்டவும் அவதூறுகளை பரப்பவும் சமூக ஊடக சுதந்திரத்தை சில தரப்பினர் தவறாக பயன்படுத்துகின்றனர். இது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்துவதுடன் தேசிய ஒற்றுமையையும் சீர்குலைக்கிறது. எனவேதான் ருக்கோ நகாராவை பின்பற்ற மறுக்கும் எவரும் தங்களை மலேசியர் என கூறிக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அண்மையில் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். மலேசியாவின் நல்லிணக்கம் தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்ய விடுக்கப்படும் மாமன்னரின் தார்மீக அழைப்பாகவும் இது அமைகிறது. 1969 மே 13 கருப்பு தினத்தை அனைவரும் ஒரு படிப்பினையாக எடுத்துக் கொள்ள வேண்டுமென சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தினார். சில தரப்பினர் வரம்பு மீறி செயல்பட்டு மற்றவர்களை அவமதித்து தேசத்தின் மீதும் நாட்டின் இறையாண்மை மீதும் மரியாதை இழந்தபோது இச்சம்பவம் வெடித்தது. இது மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்ததுடன் நாட்டின் நிலைத்தன்மையையும் அழித்துவிட்டதை அவர் நினைவூட்டினார். எனவே அதே தவறு மீண்டும் தொடராமல் இருக்க ருக்கோ நகாராவை உய்த்துணர்ந்து தேசிய நல்லிணக்கத்திற்கு கைகோர்ப்போம் என மாமன்னர் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வாழ்க்கையின் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தேசப்பற்றை தலைத்தோங்க செய்யும் கடப்பாட்டை மக்களுக்கு நினைவூட்டும் வகையில் இது பொருத்தமானதாக உள்ளது. ருக்கோ நகாராவை வேண்டுமென்றே புறக்கணிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்களின் குடியுரிமை ரத்து செய்யப்படுவதும் இதில் அடங்கும். தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தும் கூட்டு முயற்சியாக தேசிய கோட்பாட்டின் அர்த்தத்தை உய்த்துணருங்கள். வெறும் காகிதத்தில் உள்ள குறிப்பு அதுவன்று. மலேசியாவின் சித்தாந்தம் மக்களாட்சி, நீதி, வளர்ச்சி கண்டு வரும் சமூகத்தை உருவாக்குவதற்கான கோட்பாடாகவும் பல்லினங்கள் வாழும் நாட்டில் மலேசியாவை தனித்துவமாக்கும் பலமாகவும் ருக்கோ நகாரா திகழ்கிறது. மலேசியர் ஒவ்வொருவரும் சிந்திப்பதிலும் செயலாற்றுவதிலும் ஒருவருக்கொருவர் பழகுவதிலும் ஒரே மாதிரியான வழிகாட்டுதலை பின்பற்றினால் மட்டுமே இந்த வலிமையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ருக்கோ நகாரா பள்ளிகளில் மனப்பாடம் செய்யப்படும் அல்லது அதிகாரப்படி விழாவின் போது வாசிக்கப்படும் வெறும் 5 கோட்பாடுகள் மட்டுமல்ல, மாறாக ஒருவரை ஒருவர் மதிப்பதற்கும் சட்டத்தை பின்பற்றுவதற்கும் நல்லிணக்கத்தை பேணுவதற்கும் இடையேயான எழுதப்படாத ஒரு சமூக ஒப்பந்தமாகும். வரலாற்று பாரம்பரியமாக இருப்பதுடன் வரும் காலத்திற்கான செயல்திட்டமாகவும் இருக்கும் ருக்கோ நகாரா வேறுபாடுகளை இணைக்கும் பாலமாகவும் ஒற்றுமையை பாதுகாக்கும் கேடயமாகவும் நாட்டின் பயண திசையை ஒளிரச் செய்யும் ஒளியாகவும் உள்ளதை தெளிவாக எடுத்துரைக்கிறது. தேசிய கோட்பாடுகளை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே மலேசியா வளமான சுதந்திரமான நாடாக தொடர்ந்து வளர்ச்சி காண முடியும் என்ற நினைவுறுத்தலுடன் நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் மணியரசன், ஹரிகிருஷ்ணன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: நேரம் 7:15 ஆக போது நெருங்கிக்கிட்டு இருக்கோம். பாட்டு கடை உங்களுக்காக திறந்தாச்சு. ஆக நீங்கள் எங்களுக்கு அழைக்க தொடங்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 பாட்டு கடையில உங்களுக்கு என்ன பாடல் வேணும் தாராளமாக அழைத்து எங்களோட பேசுங்க. ஆனால் ஒரு சின்ன சின்னோண்டு வேண்டுகோள் தான். ஏற்கனவே பங்கெடுத்தவங்க புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றத அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏற்கனவே மற்ற நிகழ்ச்சி கூட கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்னங்க எவ்வளோ நாளாக கூப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பங்கெடுத்தவங்க புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நீங்க தாராளமா பங்கெடுக்கலாம். இன்றைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் நாங்க விதிக்க மாட்டோம். ஏன்னா பாட்டுக்கடை எல்லாருக்குமானது அப்படின்றதுக்காக தான் சொல்றோம். ஏன்னா வரிசையில ரொம்ப நீண்ட வரிசையில் அவங்களும் காத்துட்டு இருக்காங்க இல்லையா. அதனால தாராளமா நீங்கள் எந்த நேரம் வேணாலும் எங்களுக்கு அழைக்கலாம். ஆனா புதியவர்கள் இன்னும் இந்த வாசப்படி கூட மிதிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்ககிட்ட அழைத்து உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் தாராளமா கேளுங்க. அதே நேரத்துல எந்த பணமும் இல்லங்க, அன்பை மட்டும் கொடுத்துட்டு நீங்க பாட்டை வாங்கிட்டு போயிருங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: செல்வம் பேசுறேங்க.
0: எங்க இருந்து பேசுறீங்க செல்வம்?
1: சரி
0: சொல்லுங்க செல்வம், என்ன பாட்டு வேணும்? பாட்டு கடையில்
1: இன்றைக்கு
0: மேல புடிச்சுக்கிட்டாங்க
1: ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா அதே மாதிரி இந்த பாட்டுலயும் வரும்,
0: என்ன வரும்
1: அது எனக்கு ரொம்ப. இந்த பாட்டுல பாருங்க, ஒரு வெயிலுக்கு என்னமோ கொடை பிடிச்சதுன்னு என்னமோ ஒரு பாட்டுல,
0: அந்த பாட்டுல வருமோ பரவாயில்ல. பாடல் காட்சி மாதிரில இருக்கு உங்க காதல் கதை.
1: நாங்க 5 வருஷம் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க.
0: அப்படிங்களா? சரி, இப்ப இந்த பாட்டு அவங்களுக்கு தானே?
1: அவங்களுக்கு தான். விஜயகுமாரி.
0: விஜயகுமாரி. சரி, கண்டிப்பா அடுத்த பாடல கேட்கலாம். இந்த உங்க நீங்க மட்டும் இல்லங்க, இந்த பாட்டு கேட்டா எத்தனை பேருக்கு என்னென்ன நினைவுகள் வருதோ பாக்கலாம். நன்றி.
1: ரொம்ப நன்றி. வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வாழ்க்கையில ரொம்ப பல பிரச்சனை இருந்து அப்படியே ஏறி வந்துட்டு ஒரு வீடு காலி எல்லாம் வாங்கிட்டு நல்ல வசதி வீடு வாங்கி இப்பதான் ஒரு மாசம் 15 நாள் செலவு செஞ்சு நெஞ்சு வழி தான் வாசலுக்கு போனா இறந்துட்டாரு. ஒரு மனைவியும் ஒரு பிள்ளையும் இருக்கிறாங்க, பிள்ளைக்கு இப்பதான் 4 வயசு. அது அந்த நிகழ்ச்சி ரொம்ப வாழ்க்கைய சொல்ல அவங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு ஆரம்பத்துல இருந்தே ஆனா முடியல கிடைக்கல டைம். அவனுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு சந்திரன் சூரியன் நட்சத்திரம் அந்த பாடல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சம் ஒளிபரப்பு பண்ணலாம். நன்றி.
0: கண்டிப்பா ஒளிபரப்புறேன் சார்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: ஹலோ, வணக்கம்.
4: யார் பேசுறீங்க?
3: சரவணன் ஃப்ரம் டைப்பிங்.
4: சரி சொல்லுங்க சரவணன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு வந்து என் மகன் ஒரு பாட்டு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காரு, பூவே பெண் பூவேன்னு பாட்டு.
4: அவர் இப்ப சொன்னாரா உங்ககிட்ட?
3: எஸ், மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போதைக்கு நாங்க வந்து லங்காவில இருக்கோம்.
4: ஓ பரவாயில்ல. மகன் பேர் என்ன?
3: ஜிதேந்திரா.
4: கூப்பிடுங்க, பேசுவாரா?
3: பக்கத்துலதான் இருக்காரு. சரிங்க.
5: ஹலோ அக்கா, வணக்கம். அக்கா
4: வணக்கம். அப்பா கிட்ட சொல்லி பாட்டு கேக்குறீங்களா நீங்க?
5: ஆமா, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் கேட்டேன். ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல.
4: அப்படியா?
5: அது ஒரு
4: சந்தோஷமா இருக்கும்,
5: கவலையா இருக்கும் போது அதெல்லாம் கேட்டா நல்லா இருக்கும்.
4: சரி, லங்காவில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: இதோப்பா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க வெள்ளிக்கிழமைல கோயிலுக்கு போனோம்ல, போயிட்டு இருக்கோம். ஆயிரக்கண்ணடியார் சொல்லுவாங்கல்ல.
4: அப்படியா?
5: அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்.
4: சரி, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நீங்க சந்தோஷமா இருக்கும்னு சொன்னீங்க அந்த பாடலை கேட்டா, இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக அந்த பாடலை ஒளிபரப்புறோம். சரியா?
5: எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நன்றிக்கா. நன்றி.
4: சரி அப்பா, பாத்து போயிட்டு வாங்க.
5: ஓகே அக்கா. ஓகே அக்கா.

0: வணக்கம் போனா, நான் எட்வர்ட் பேசுறேன், சுங்கைபுல்லூர்ல இருந்து.
1: வணக்கம் எட்வர்ட், எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு.
1: சில நேயர்கள் உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம்.
1: சரி சொல்லுங்க எட்வர்ட், என்ன பாட்டு வேணும்?
0: ஓகே, எனக்கு வந்து தென் மதுரை வைகை நதின்ற பாட்டு வேணும். ஆனா இந்த பாட்டு வந்து ரெண்டு நபருக்காக கேட்கிறேன். ஒண்ணு, என்னுடைய நண்பர் முருகராஜ் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்.
1: சரி,
0: இதே டைம்ல எனக்கு இன்னைக்கு திருமண நாள்.
1: அப்படியா? சரி, உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அவங்க நண்பருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னு மறக்காம சொல்லிருங்க.
0: கண்டிப்பா சொல்றேன் போனா.
1: உங்களுக்கு திருமண பரிசாகவும் அவருக்கு பிறந்த நாள் பரிசாகவும்.
0: ஓகே, சூப்பர், தேங்க்யூ சோ மச்.

0: ஊட்டச்சத்து தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கயல் தேங்காய் எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜெயா இம்பெக்ஸ், சுழிய 3 3 1 6 7 2 1 7 3.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: தீராயிசையில் பாட்டு கட ஒளியேறி கொண்டிருக்கின்றது.
3: கேசவர்த்தினி பேசுறேன்.
1: எங்க இருந்து பேசுறீங்க கேசவர்த்தினி?
3: சரி,
1: உங்களை எப்படி முழுமையா கேசவர்த்தினு கூப்பிடுவாங்களா?
3: என்ன முழுமையா கேசவர்த்தினு கூப்பிடுவாங்க, இல்லன்னா கேஷுன்னு கூப்பிடுவாங்க.
1: கேஷு, சரி சொல்லுங்க கேஷு, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: கூண்டுக்குள்ள உன்னை வச்சு.
1: ஏன் அந்த பாட்டு?
3: தெரியல, டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன். சோ அந்த அந்த பாட்டு கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிச்சு.
1: அது என்ன, எந்த பகுதியில போய்கிட்டு இருக்கீங்க? கூண்டுக்குள்ள என்ன வச்சுன்னு கேக்குற அளவுக்கு
3: இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. எனக்கு பர்சனலா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படி சொல்லுங்க, அதுதானே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம்.
3: நன்றிங்க
1: கேசவர்த்தி. கேஷு,

0: வணக்கம் போனா.
1: யார் பேசுறீங்க?
0: பாஸ்கரன் பேசுறேன், பிரிக்ஃபீல்ட்ல இருந்து.
1: ரொம்ப பக்கத்துல இருந்தா கூப்பிட்டுருக்கீங்க, சொல்லுங்க பாஸ்கரன். பிரிக்ஃபீல்ட்ல இருக்கீங்களா, அங்க போயிருக்கீங்களா?
0: இல்ல, பிரிக்ஃபீல்ட்ல வேலை செய்ய இடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
1: அப்படி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கார்ல போய்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க?
0: நானும் என் மனைவியும். எங்களுடைய திருமண நாள்.
1: அப்படிங்களா, எத்தனையாவது வருஷம்?
0: 32வது ஆண்டு.
1: சரி, சொல்லுங்க உங்க மனைவி பேர் சொல்லுங்க.
0: ஜெயலட்சுமி.
1: ஜெயலட்சுமி, வணக்கம். ஜெயலட்சுமி, உங்களுக்கு திருமண தின நிறைவு நாள் வாழ்த்துக்கள்.
2: வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி.
1: சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு? பாட்டு கடையில
2: அழகூரில் பூத்தவழி.
1: சரி, கண்டிப்பா அந்த பாடலை ஒளிபரப்பலாம். ஆனா நீங்க திருமணத்துக்கு பண்ண பிறகுல அந்த பாட்டு வந்திருந்திருக்கணும்.
0: ஆமா,
1: கணவன் மனைவியா சேர்ந்து ரசிச்ச பாடலா?
0: கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அறிவுமதியோட,
1: அறிவுமதி வரைக்கும் நீங்க சொல்றீங்கன்னா ரொம்ப அழகா ரசிச்சிருக்கீங்க. உங்க இருவருக்குமே திருமண பரிசா பாட்டு கடையில இருந்து அனுப்பி வைக்கிறோங்க. சந்தோஷமா கேட்டுக்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க. நன்றி,
0: நன்றி.
1: உங்க ரெண்டு பேத்துக்குமே மீண்டும் மின்னலின் திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி போனா.
1: வணக்கம்.

தீரா இசைன நிறைவு பாடலுக்கும் நாம வந்துட்டோம். சற்று முன்பு பனிமலர் அழைச்சிருந்தாங்க. அவங்க வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினியோட எந்த பாடலை நீங்க ஒளிபரப்பினாலும் எனக்கு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கு அழைத்து பேசின எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வார இறுதி நாள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப சிறப்பா அமையட்டும். அதே நேரத்தில் இப்ப பயணம் செய்து கொண்டிருக்கும் நேயர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். அங்க நிறைய நேர்கள் அழைச்சிங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம், வாய்ப்பு கிடைக்காம கூட போயிருக்கலாம். அதனால அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இப்பொழுது விடைபெறுவது புவனா வீரமோகன். அடுத்து காற்றின் மொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்கிறாங்க.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
2: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். இவ்வாண்டு டிசம்பர் 31 நாடு முழுவதுமுள்ள 1395 நுட்ப திறன்கல்வி டிவிட் கழகங்களில் குறைந்தது 650,000 மாணவர்கள் அதன் தொடர்பான திட்டங்களை பயில வேண்டும் என்பதை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டதுஸ்ரீ டாக்டர் அஹமத் சஹீத் அமேடி தெரிவித்தார். டிவிட் துறையில் மாணவர்களின் ஈடுபாடு கணிசமாக அதிகரித்ததை தொடர்ந்து இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உள்நாட்டு வணிக நடவடிக்கைகளை வெளிநாட்டினர் ஆக்கிரமித்து வருவதாக கூறப்படும் புகார்கள் குறித்த விவகாரத்தை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் டத்துஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்படுவதும் மலேசியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வணிக சலுகைகளையும் உரிமங்களையும் தவறாக பயன்படுத்தியது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். 16th ஜொஹூர் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான முக்கிய தேதிகளை நிர்ணயிக்கவும் அது குறித்த விவரங்களை விவாதிக்கவும் தேர்தல் ஆணையம் SPR அதன் சிறப்பு கூட்டத்தை June 12 நடத்தவுள்ளது. June 2 1895 ஜொஹூர் அரசியலமைப்பின் 2nd பாகத்தின் 23rd உட்பிரிவின் விதிகளுக்கு உட்பட்டு ஜொஹூர் சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. ஈராயிரத்து 30ஆம் ஆண்டுக்குள் ஆஸ்திரேலிய தரவு மைய நிறுவனமான ஏட்ராங்க் இந்தியாவில் சுமார் $30 பில்லியன் அமெரிக்க டாலரை முதலீடு செய்யவுள்ளது. அந்த நிறுவனம் 5 GW தரவு மைய திறனை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இது திரள் கனிமை, கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AIக்கான உலகளாவிய மையமாக இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் என்றார் அவர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதல்களில் 4 கொல்லப்பட்ட நிலையில் குறைந்தது 14 காயமடைந்தனர். போர் நிறுத்தத்தை பேணுவதற்கான அரசு தந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இத்தாக்குதல் நிகழ்ந்ததாக தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்தது. கிழக்கு இந்தோனேசியாவில் உள்ள லெவ்தோபி லக்கி எரிமலை குமரத் தொடங்கியுள்ள நிலையில் அது கரும் புகையை கக்கியுள்ளது. இதன் விளைவாக உள்ளூர் விமான நிலையத்தின் பயண சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேசிய எரிமலையின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த எரிமலை 2.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு கக்கியது. அங்கு 2nd நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

நாட்டின் மொழி அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம பாடல்கள் தகவல்கள் எல்லாமே கேட்க போறோம். இன்றைக்கு தேடலும் தெளிவும் அங்கமும் ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல்களையும் நாம கேட்டு ரசிக்க போறோம். உங்களோட பேச வந்துவிட்டேன் நான், உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு வாங்க தொடக்கமாக மது பாலகிருஷ்ணன் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை நாம கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிகளை கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:38. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:38.
2: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம்.

ராம் சரண், ஜான்வி கபூர், சிவ ராஜ்குமார், ஜெகப் தி பாபு, இப்படி பலரும் சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் பெத்தி அப்படின்ற திரைப்படம்ங்க. புச்சி பாபு சானா இயக்கியிருக்கிற இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரத்னவேலு ஒளிப்பதிவு செய்திருக்காரு, ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி மொழிகள்ல ஜூன் 4, அதாவது நேற்று வெளியாகி இருந்த விருத்தி சினிமா சார்பில் வெங்கடேஷ் சதீஷ் கிலாரு வந்து தயாரிச்சிருக்கிற இந்த படம் பார்த்தீங்கன்னா பலருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கு அப்படின்ற செய்தியும் வந்திருக்குங்க. அப்போது நடிகர் ராம்சரண் கூறும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்க சுமார் 2.5 ஆண்டுகள் ஆனதாம். அதுல 285 நாட்களுக்கும் மேலாக உழைத்திருக்கோம், எங்களை விட அதிகமாக உழைத்தவர் தான் வந்து இயக்குனர் புஜி பாபு. நாங்க கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா உண்மையில இப்படிப்பட்ட சிறந்த கலைஞர்கள் ஒரு படத்துல இருக்கும்போது அந்த பயணம் கஷ்டமாகவே இருக்காது. ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்தின் மைய தூண் அப்படின்னே சொல்லலாம். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக அதிகாலை வரை விழித்திருந்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசை பணிகள்ல ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கான நிறைய அர்ப்பணிப்பு நடந்திருக்கு. இந்த திரைப்படம் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்னு சொல்லி நடிகர் ராம் சரண் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்ப வாங்க யாசின் நிசார் கொண்டு வரும் பாடலை அடுத்ததாக நாம நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: வானொலி நாடகம் எழுத்து கே எஸ் மணியம்.
1: ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30
2: சிவபெருமானுக்கு ராஜராஜேஸ்வரம் என்னும் பெயரில் உலகை வியக்கும் வண்ணம் ஒரு பெரிய கோயிலை எழுப்ப வேண்டும் என்பதே அப்பணி அக்கா.
3: தாகம்
4: தீர்ப்பது சிவகாமி.
5: சிகர கும்ப கல்லுக்கு இடைச்சிக்கல் என்று பெயரிட்டு இவருக்கு புகழ் சேர்ப்பதில் சோழ நாடு பெருமை கொள்கிறது. இடைச்சிக்கல்

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். வரும்போது ஒரு குட்டி கதை பார்த்தோங்க. பொதுவா நான் ஒரு குட்டி பிள்ளை அப்படின்னே வச்சுக்கோமே, என்னதான் ஏழு கழுத வயசானாலும். ஆனா இந்த புத்துணர்ச்சியான விஷயங்கள், உந்துதல் கொடுக்கும் விஷயங்களை படிக்கும் போது இதெல்லாம் சொல்ற வயசு நமக்கு இருக்கான்னு யோசிக்கிறது இல்ல. சொன்னா யாருக்காவது பயனா இருக்குமோ, இந்த சூழல்ல யாருக்காவது ஆறுதலா இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தாங்க. என்ன விஷயம்னா, ஒரு 24 வயசு பையன், இவரும் தன்னுடைய தந்தையும் வந்து ரயில்ல போயிட்டு இருக்காங்க. ரயில்ல போகும்போது இந்த பையன் படார்னு என்ன சொல்றான், அப்பா அப்பா இங்க பாருங்க, மரம் எல்லாம் பின்னாடி போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சொல்லியிருக்கான். அப்பாவும் பார்த்து புன்னகை வச்சிருக்காங்க. கூட இருந்த தம்பதிகள் பார்த்து, என்ன மரம் பின்னாடி போகுதுன்னு இவ்வளவு பெரிய பையன் சொல்றான், அதையும் இப்படி இந்த அப்பா சிரிச்சுக்கிட்டே பாக்குறாருன்னு சொல்லி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் மறுபடியும் சொல்றாரு, அப்பா இங்க பாருங்க, மேகம் எல்லாம் நம்ம கூட வருது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்பாவும் சிரிக்கிறாரு. அந்த ரெண்டு தம்பதிகள் வந்து மனசுல வச்சுக்க முடியாம டக்குன்னு கேக்குறாங்க, ஏங்க பையனை நல்ல மருத்துவரா கூட்டு போக வேண்டியதானே, நல்ல வயசு பையன், ஏன் இப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்ட போது அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன புன்னகையோட அவர் சொல்லியிருக்காரு, இப்போதாங்க மருத்துவர்கிட்ட போயிட்டு வரோம், பையனுக்கு பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாது, இன்றைக்கு தான் முதல் நாளாக கண்ணு தெரியுது, அதனால தானு வேற எந்த விளக்கமும் கொடுக்காம சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த தம்பதிகளுக்கு ஒரு மாதிரி ஏன்டா கேட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ஆங்கிலத்தில் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சில சமயங்களில் நாம ஒரு காலணியில் இருப்போம், மற்றவர்களுடைய வாழ்க்கை சூழலும் இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம்ல, அது ஒரு வேலை வேண்டாமே அப்படின்னு இந்த கதை உணர்த்தினதை உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான்.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசித்திருந்தோம். அடுத்ததாக தொடர்ந்து தெலுங்கு பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை நாம கேட்க போறோங்க. இந்த பாடல்களை கேட்ட பிறகு 9 மணிக்கான செய்திகள், அதனைத் தொடர்ந்து இன்னும் நிறைய கதைகள் நாம தாராளமா பேசலாம். இப்போ வாங்க பாடலை கேட்டு வரலாம்.

0: இவ்வாண்டு 650,000 மாணவர்கள் டிவேட் கல்வி தேர்ந்தெடுக்க அரசாங்கம் இலக்கு. அரசாங்கத்தின் இலக்கவியல் சேவைகள் உள்நாட்டிலேயே மேம்படுத்தப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். இவ்வாண்டு டிசம்பர் 31 நாளுக்குள் நாடு முழுவதுமுள்ள 1395 நுட்ப திறன் கல்வி டிவேட் கழகங்களில் குறைந்தது 650,000 மாணவர்கள் அதன் தொடர்பான திட்டங்களை பயில வேண்டும் என்பதை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி தெரிவித்தார். டிவேட் துறையில் மாணவர்களின் ஈடுபாடு கணிசமாக அதிகரித்ததை தொடர்ந்து இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். இவ்வேளை போட்டித் திறன் கொண்ட ஊழியர்களை உருவாக்குவதற்கும் பொருளாதார வளர்ச்சியை உந்த செய்வதற்கும் பரந்த வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவதற்கும் டிவேட் முக்கிய பங்காற்றுகிறது. இவ்வேளை புத்ராஜயா சதுக்கத்தில் இன்று தொடங்கி ஜூன் 7 வரை நடைபெறுகிற 2026 டிவேட் நாள் கொண்டாட்டம் நாடு முழுவதுமுள்ள தொழில்துறை கழகங்களின் மாணவர்கள் உட்பட அதன் விண்ணப்பதாரர்களுக்கு உயர்தர தொழிற்கல்வியை அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வேலை சந்தையின் முதன்மை தேர்வு டிவேட் எனும் கருப்பொருளில் இந்நாள் அனுசரிக்கப்படுவதாக டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி கூறினார். மேலும் டிவேட் கொண்டாட்டம் 500,000 வருகையாளர்களை ஈர்க்கும் என்ற நம்பிக்கையை அவர் வெளியிட்டார். நாட்டின் தரவு இறையாண்மையை பாதுகாக்க அரசாங்கத்தின் இலக்கவியல் சேவை மேம்பாட்டின் அனைத்து அம்சங்களும் உள்நாட்டிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னதாக உத்தரவிட்டிருந்தார். இதனை தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி பாட்டீல் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த உள்நாட்டு மேம்பாட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் இலக்கவியல் அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய இலக்கவியல் துறையின் வாயிலாக ஒருங்கிணைக்கப்படும் என அரசாங்க பேச்சாளருமான டத்துஃபாமி கூறினார். இந்நடவடிக்கை தரவு பாதுகாப்பு, இறையாண்மை கூறுகள், மூல குறியீட்டிற்கான நேரடி அணுகல் உட்பட அரசு ஊழியர்களின் திறன் மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளதாக அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய டத்துஃபாமி, பத்தாலிஞ்சயா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சியன்சோங், சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங் சேன் ஆகியோரின் மைஹாஸ் தளத்தின் அணுகல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பது அவர்களின் உரிமைகளையோ செயல்பாடுகளையோ எந்த வகையிலும் பாதிக்காது என கூறினார். மைஹாஸ் தளத்தின் மூலம் வழங்கப்படும் ஒதுக்கீடுகள் அனைத்தும் பிரதமரின் அதிகார வரம்பிற்குட்பட்ட சிறப்பு நிதிகளாகும். அவை நாடாளுமன்றத்தின் மூலமாக அதன் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள் தகுதி இருந்து முற்றிலும் தனிப்பட்டவை என்றார் அவர். இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த போதிலும் இரு தொகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ந்து உதவிகளை பெறுவதற்கான அணுகலை கொண்டிருப்பர் என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே உள்நாட்டு வணிக நடவடிக்கைகளை வெளிநாட்டினர் ஆக்கிரமித்து வருவதாக கூறப்படும் புகார்கள் தொடர்பில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளதாக டத்துஃபாமி பாடில் தெரிவித்தார். சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்படுவதும் மலேசியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வணிக சலுகைகளையும் உரிமங்களையும் தவறாக பயன்படுத்தியது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். 16th ஜொஹூர் மாநில தேர்தல் தொடர்பான முக்கிய தேதிகளை நிர்ணயிக்கவும் அது குறித்த விவகாரங்களை விவாதிக்கவும் தேர்தல் ஆணையம் SPR அதன் சிறப்பு கூட்டத்தை ஜூன் 12 நாள் நடத்தவுள்ளது. ஜூன் 2 நாள் 1895 ஜொஹூர் அரசியலமைப்பின் 2 பாகத்தின் 23 உட்பிரிவின் விதிகள் அடிப்படையில் ஜொஹூர் சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. அது தொடர்பான அதிகாரப்படி அறிவிப்பை SPR மாநில சட்டமன்ற தலைவர் டாக்டர் முகமது புவாத் ஜர்காசியிடம் இருந்து பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் டாக்டர் கைருல் ஷரீல் இட்ரூஸ் தெரிவித்தார். இந்த சிறப்பு கூட்டத்திற்கு தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹருன் தலைமையேற்பார் என அவர் குறிப்பிட்டார். லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படை யூனிஃபில் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதலை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. மேலும் அப்படையில் பணியாற்றிய செர்பிய அமைதி காப்பாளர் ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து அந்நாட்டிற்கு மலேசியா இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டது. இந்த வன்முறைகள் மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்றும் பன்னாட்டு சட்டங்களை மீறியுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மலேசியா யூனிஃபில் படைக்கு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: அதீத வெப்ப காலத்தில் மக்கள் முன்னெடுக்க வேண்டிய முனைப்பு குறித்து டாக்டர் தனீஸ்வரன் மருதமுத்து.
2: பொதுவாக வந்து 8 கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த கோடை காலத்தில் அதிகமாக தண்ணீரை குடிப்பது மிகவும் நல்லது. மோர், இளநீர், எலுமிச்சை சாறு மற்றும் நீர் சத்து நிறைந்த பழங்கள், தர்பூசணி, வெள்ளரிக்காய் ஆகிய பழங்களை அதிகம் சாப்பிடுவதும் மிக நல்லது என்றே சொல்லலாம். காஃபி, டீ மற்றும் அதிக சர்க்கரை கலந்த பானங்கள் உங்கள் உடலை மேலும் வறட்சி அடைய செய்யும். இக்காலகட்டத்தில் இதை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது.
0: கிழக்கு இந்தோனேசியாவில் உள்ள லெவுடோபி லக்கி லக்கி எரிமலை குமர தொடங்கியுள்ள நிலையில் அது கரும்புகையை கக்கியுள்ளது. இதன் விளைவாக உள்ளூர் விமான நிலையத்தின் பயண சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேசிய எரிமலையியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த எரிமலை 2.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு புகையை கக்கியது. அங்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள வேளை அதை சுற்றி 5 கிலோமீட்டர் தொலைவில் பொதுமக்கள் எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சுற்றுவட்டார மக்கள் முழு விழிப்புடன் இருக்கும்படியும் முகக்கவரையை அணிந்திருக்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இஸ்லாமாபாத் தீவிரப்படுத்தும் நிலையில் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொசின் நக்வி தனது ஈரானிய சக எஸ்கண்டர் மொமேனியுடன் சந்திப்பு நடத்தினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உள்துறை அமைச்சர்களின் கூட்டத்தையொட்டி கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷேக்கில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தற்போதைய வட்டார நிலவரம் குறித்தும் அத்துடன் பதட்டங்களை தணிப்பது உட்பட உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்கள் தொடர்பிலும் அவர்கள் விவாதித்தனர். மேலும் வட்டாரத்தில் நீடித்த அமைதியை உறுதி செய்வதற்கான அரசதந்திர முயற்சிகளை தொடர வேண்டியதன் அவசியத்தை இரு அமைச்சர்களும் வலியுறுத்தியுள்ளனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதல்களில் 4 கொல்லப்பட்ட நிலையில் குறைந்தது 14 காயமடைந்தனர். போர் நிறுத்தத்தை பேணுவதற்கான அரசதந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இத்தாக்குதல் நிகழ்ந்ததாக தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்தது. இஸ்ரேலிய திருகூர்திகள் மோட்டார் சைக்கிளை குறிவைத்ததுடன் ஹபூஷ் மற்றும் அபா நகரங்கள் மீதும் பல தாக்குதல்களை நடத்தியதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலின் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள லெபனானுக்கு குறைந்தது 640 மில்லியன் டாலர் தேவைப்படுவதாக ஐநா தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து அந்நாட்டிற்கான உதவி கோரிக்கையை ஐநாவுக்கான மாந்தனீய விவகார அலுவலகம் ஓச்சா 2 மடங்குக்கும் மேலாக உயர்த்தியுள்ளது. லெபனானில் மனிதநீய நெருக்கடி மோசமடைந்து வருவதாக ஓச்சா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தொடர்ச்சியான இடம்பெயர்வும் போதுமான தங்குமிட வசதியின்மையும் நிலைமையை மேலும் கடுமையாக்கியுள்ளதாக அது கூறியது. 2030 ஆஸ்திரேலிய தரவு மைய நிறுவனமான ஏட்ராங்க் இந்தியாவில் சுமார் 30 பில்லியன் அமெரிக்க டாலரை முதலீடு செய்யவுள்ளது. அந்த நிறுவனம் 5 GW தரவு மைய திறனை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இது திரள் கணிமை, கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AIக்கான உலகளாவிய மையமாக இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் என்றும் பல வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்தார். 1 பில்லியனுக்கும் அதிகமான இணைய பயனர்களை கொண்ட உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவில் AI துறை நிறுவனங்கள் தடம் பதிக்க முயல்வதால் முதலீட்டு பெருக்கம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாண்டு 650,000 மாணவர்கள் டிபெட் கல்வியை தேர்ந்தெடுக்க அரசாங்கம் இலக்கு. அரசாங்கத்தின் இலக்கவியல் சேவைகள் உள்நாட்டிலேயே மேம்படுத்தப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1965 இன்றைய நாளில் கொலாலம்பூர் துங்கு அப்துல் ரஹ்மான் மண்டபத்தில் நடைபெற்ற முதலாவது பூமி புத்ரா பொருளாதார மாநாட்டை பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை பிரதமரும் தேசிய கிராம மேம்பாட்டு அமைச்சருமான துன் அப்துல் ரசா ஹுசின், அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதர்கள், மலேசியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்து வந்த 500 பேராளர்கள் கலந்து கொண்டனர். 3 நாள்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டுக்கு கல்வி அமைச்சர் முகமது கீர் ஜோஹாரி தலைமையேற்றார். வணிகம், மூலதனம், நிலம், சேவை, சந்தைப்படுத்தல், பயிற்சி, தொழில்துறை பூமி புத்திராக்களின் பங்கேற்பு தொடர்பான 10 ஆய்வு கட்டுரைகள் படைக்கப்பட்டன.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: இரவு 9 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து தேடலும் தெளிவும் அங்கமும் இன்றைக்கு ஒளிபரப்பாக உள்ளது. இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பையொட்டி தேடலும் தெளிவும் அங்கத்தில் நாம பேச போறோம். என்ன தலைப்பையொட்டி பேச போறோம், என்ன கதைகள்லாம் இன்றைக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து கேட்டு ரசிக்க தெரிஞ்சுக்க மறந்துடாதீங்க. இப்போ அடுத்ததாக தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தோ பூமியிலே நம்மை படைத்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு படைத்து தந்திருக்கிறான். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா உருவாக்கி வைத்திருக்கிறான். ஹுவ அன்ஷாக்கும் மினல் அர்லி வஸ்தஅமரக்கும் ஃபீஹா. அவன்தான் உங்களை பூமியில் படைத்தான், அந்த பூமியை வளப்படுத்துமாறு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். பூமியில் நம்மை படைத்து பூமிக்கு தேவையானவற்றை அல்லாஹு தாலா படைத்து விட்டு அதை வளர்த்து வளப்படுத்தி பாதுகாக்குமாறு அல்லாஹு தாலா நம்மிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறான். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் மிகவும் கவனமாக நடந்து இந்த பூமியின் சூழலை பாதுகாக்கவும் வளப்படுத்தவும் மனிதர்களாகிய நாம் முன்வர வேண்டும். வல் அருள மததனாக பூமியை நாம் அழகான முறையில் விரித்து வைத்திருக்கிறோம். வல்கைனா ஃபீஹா ரவாசிய, அதில் மலைகளை அமைத்து தந்திருக்கிறோம். வ அம்பத்னா ஃபீஹா மின்குல்லி ஷைஇம் மௌஸூன், இந்த பூமியில் ஒவ்வொன்றையும் சமநிலையில் முளைக்கி செய்திருக்கிறோம். வ ஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஷ், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நாம் செய்திருக்கிறோம். வ மல்லஸ்தும் லஹு பிராஸிகீன், அல்லாஹ்விற்கு நீங்கள் ஒருபோதும் உணவளிக்க முடியாது. ஒவ்வொரு படைப்பின் விஷயத்திலேயும் அல்லாஹ்விடத்திலே களஞ்சியம் இருக்கிறத், பாதுகாப்பு ஏடு இருக்கிறத். ஒமான் உனஸ்ஸிலுஹு இல்லா பிகத்ரி மாலூம், அதிலிருந்து தேவையான அளவில் மாத்திரமே நாம் தேவைப்பட்ட நேரத்தில் இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி வரிசையாக நமக்கு சொல்லித் தருகிறான். பூமியில் படைக்கப்பட்டுள்ள எதுவும் தேவையில்லாமல் படைக்கப்படுவதில்லை. மேலும் பூமியில் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தை மிகவும் சரியான குறைகளற்ற விதத்தில் அல்லாஹு தாலா படைத்து வைத்திருக்கிறான். இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட வேலையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ரகசியத்தை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இந்த சமநிலை பேண வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த பூமியிலே நம்மை படைத்திருக்கிறான். நம்மை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிற போது, இது கால ரப்புக லில் மலாஇக்கத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அல் ஹலீஃபா, இந்த பூமியிலே மனிதன் ஹலீஃபாவாக நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். ஹலீஃபா என்று சொன்னால் இந்த பூமிக்கு உரிய அதிகாரத்தையும் பொறுப்பையும் சுமந்தவனாக மனிதன் இருக்கிறான். அல்லாஹுவால் அருளப்பட்ட பல வகையான வளங்களையும் அவன் அனுபவிக்கலாம். ஆனால் அந்த இயற்கையின் சமநிலையை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு இருக்கிறது. அந்த சமநிலையை சிதைக்கிற போது அந்த பொறுப்பை தட்டி கழித்தவர்களாக, அலட்சியம் செய்தவர்களாக, அமானுதத்தை சிதைத்தவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், இந்த உலகத்தில் கடலிலும் தரையிலும் ஏதேனும் குழப்பங்கள் ஏற்படுவதானால் அது மனித கரங்களால் தான் ஏற்படுகிறது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, சர்வதேச அளவில் பல்வேறு தளங்களில் இன்று பரவலாக விவாதிக்கப்படுகிற ஒரு பொருள் காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒலி மற்றும் நெகிழி என்கிற பிளாஸ்டிக் போன்றவைகளால் ஏற்படுகிற மாசுபாடு குறித்துதான் தினமும் விவாதிக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஏற்படுகிற முதன்மையான பிரச்சனை சுற்றுச்சூழல் சீர்கேடுதான். எனவே ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக கையாள வேண்டும். இந்த புவி மண்டலம் சீராக இயங்குவதற்கு அல்லாஹு தாலா நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்களை வைத்து கொண்டுதான் இந்த இயற்கையை படைத்திருக்கிறான். அந்த ஐந்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. காற்று பல்வேறு வேதியியல் பொருட்களும் தூசியும் வளிமண்டலத்திற்கு வெளியேற்றப்படுவதன் மூலமாக வளிமண்டலம் மாசடைந்து போகிறது. தற்கால போக்குவரத்து வாகனங்களாலும் தொழிற்சாலைகளாலும் வெளிவிடப்படுகிற வாயுக்களால் காற்று மண்டலம் மாசுபட்டு ஓசோன் படலத்தில் ஓட்டை ஏற்பட்டு அதன் மூலம் இந்த பூமி வெப்பமடைந்து பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் காற்று மாசுபாடு ஏற்படாமல் நாம் அந்த காற்று மண்டலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அதே போன்று விலங்குகளையும் சரியான முறையிலே நாம் பராமரிக்க வேண்டும். உணவுக்காக அல்லது ஒரு விலங்கினால் தாக்கப்பட்டால் தவிர தேவையில்லாமல் விலங்குகளை கொல்வதும் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. ஒரு உயிரை தன்னுடைய அம்பரியம் இலக்காக வைத்துக் கொள்பவர் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். வீணாக ஒரு உயிரை கொல்லுவது அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை

அந்த விலங்கை அறுக்கிற போது அதன் பார்வை படுகிற விதத்தில் கத்தியை கூர்மையாக்குவதோ அல்லது முனை மழுங்கிய கத்தியுடன் அந்த பிராணியை அறுப்பதோ வெறுக்கத்தக்க ஒன்று என்றுதான் இஸ்லாம் சொல்கிறார். கருணையோடு அதை அணுகி அதற்கு வலி ஏற்படாத வண்ணம் அறுத்து சாப்பிட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறார். ஒரு ஆட்டின் மீது கூட நீர் கருணை காட்டினால் அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். தேவையான நேரத்திற்கு மேலாக குதிரை அல்லது ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். நாம் பயன்படுத்துகிற குதிரை, கழுதை, ஆடு, மாடு, ஒட்டகம் என்று எந்த பிராணியாக இருந்தாலும் அதன் மீது அன்பு காட்ட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். ஒரு தடவை நபித்தோழர்கள் எறும்பு புற்றை தீ வைத்து எரித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வன்மையாக கண்டித்தார்கள். ஒரு ஒட்டகத்தின் மீது அதன் சக்திக்கு மீறிய சுமையை ஏற்றி சென்ற ஒரு மனிதரை அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாட்டையால் அடித்து கண்டித்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். விலங்குகள் சம அளவிலே மனிதனால் பராமரிக்கப்படவில்லையானால் இந்த உலகத்தின் சமநிலை கெட்டிவிடும் என்பதையும் நமக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வலியுறுத்தி

0: برحمتك يا أرحم الراحمين.
1: கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாவரங்களை நாம் முறையாக பராமரிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மாமின் முஸ்லிமின் யகுருசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸரஅன் ஃபல்யக்குல் மின்ஹு தயிரன் அவ் இன்சானன் அவ் பஹீமத்துன் இல்லா கான லஹு பிஹி ஸதகத்துன் ஜாரியத்துன் முஸ்தமிர்ரத்துன். ஒரு முஸ்லிமான மனிதர் ஒரு மரத்தை நட்டு வைத்து அல்லது விதை விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து ஒரு வனவிலங்கோ அல்லது ஒரு பறவையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு உயிரினம் அதை உண்டு அதனுடைய பசியை ஆற்றினால் அதற்காக வேண்டி ஒரு நிலையான தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன் காமத்தி ஸாஅது வஃபி யதி அஹதிக்கும் ஃபசீலா, உலகம் அழியும் நாள் வந்துவிட்டது, யாருடைய கரங்களிலாவது ஒரு ஈத்தமரக் கன்று உங்கள் கரத்தால் நட்டிவிட முடியும் என்கிற அளவிற்கு உங்களுக்கு நேரம் இருந்தால் உடனடியாக அதை நட்டிவிடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். உலகம் அழியப் போகிற அந்த கடைசி நேரத்திலும் கூட ஒரு மரத்தை நட்டிவிட்டு நீங்கள் அழிவை எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு இந்த இயற்கை பாதுகாப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு போருக்கு நீங்கள் சென்றாலும் கூட காய்க்கும் மரங்களை வெட்டாதீர்கள், மக்கள் வாழும் பகுதிகளை தாக்காதீர்கள், ஆடுகளையும் ஒட்டகங்களையும் உணவிற்காக தவிர அதை நீங்கள் வெட்டாதீர்கள், தேனீக்களுக்கு நெருப்பிட்டு அதை சிதைக்காதீர்கள் என்று அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். மரம் நடுவது என்பது இஸ்லாத்திலே மிகப்பெரிய சதக்காவிற்குரிய தர்மத்திற்குரிய காரியங்களாக நாம் இஸ்லாத்திலே பார்க்கிறோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மரம் ஆற்றுகிற பங்கு மகத்தானது. புவி வெப்பமாதலுக்கு முதன்மையான காரணம் வாயுக்களின் வெளியேற்றம். அடுத்தபடியாக நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டுமென்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. நாம் பல்வேறு காரணங்களால் நிலத்தடி நீரை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறோம். எம்மை அண்டியிருக்கிற குளங், குட்டை, ஆறு, ஓடை, கிணறுகள் எல்லாம் கைவிடப்பட்டு இன்று இருக்கும் நீர்நிலைகளை பாதுகாப்பதும் நீர்வளத்தை பாதுகாப்பதும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதும்

0: அவசியமாக இருக்கிறது. எத்தனையோ நாடுகள் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பாதையோரங்களிலும் நிழல் தரும் இடங்களிலும் மலஜலம் கழித்து மக்களின் சாபத்தை பெறுவதை விட்டும் நீங்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுங்கள். பாதையோரத்திலே அல்லது நிழல் தரும் இடங்களிலோ அல்லது ஓடுகிற நதியிலோ நீங்கள் மலம் ஜலம் கழிக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கண்டிப்போடு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஓடாமல் தேங்கி நிற்கும் தண்ணீரில் உங்களில் யாரும் சிறுநீர் கழித்துவிட்டு பின்னர் அதில் குளிக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அதே போன்று நீங்கள் தண்ணீரை மிக சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். ஓடுகிற தண்ணீரில் ஒது செய்தாலும் ஒரு உறுப்பை மூன்று முறைக்கு மேலாக அதிகமாக கழுவுவதை வீண் விரயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்போடு செலுத்தந்திருக்கிறார்கள். இன்ன அரலனல் அமானத்து அல சமாவாத்தி ஒல் அருளி ஒல் ஜிபால். அல்லாஹு தாலா திருக்குறானிலே கூறுகிறான், வானம் பூமி மலை அனைத்து படைப்பினத்திடத்திலேயும் இந்த அமானிதத்தை நாம் ஒப்படைத்த போது இறைவா இந்த அமானிதத்தை எங்களால் சுமக்க முடியாது என்று மறுத்துவிட்டன உலகத்தின் எல்லா படைப்புகளும். அந்த அமானிதத்தை பாதுகாப்பது எங்களுக்கு கடினமாக இருக்கும் என்று அந்த மலைகள் எல்லாம் கூறின. ஆனால் எந்த பயமும் இல்லாமல் வஹமலஹல் இன்சான் மனிதன் இதற்கு பொறுப்பெடுத்து கொண்டான். இன்னஹுகான லலூமன் ஜஹூலா. இந்த அமானதத்தை பாதுகாக்கும் விஷயத்திலே மனிதன் அநியாயக்காரனாகவும் அறியாமையிலேயும் இருக்கிறான் என்று திருக்குறான் நமக்கு எச்சரிக்கையோடு சொல்கிறத். பிரபஞ்சத்தின் இயக்கம் நமக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறத். வசஹரலக்கும் மாஃபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அஹ்லி ஜமீ அம்மின். இந்த வானம் பூமி அடைத்தையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். இன்ன ஃபீ தாலிகல ஆயாத்தின் லி கௌமிய தஃபக்கருன். சிந்திக்கின்ற கூட்டத்திற்கு இதிலே நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில்லி ஒஜால்நாளக்கும் ஃபிஹா மஆயிஷ். பூமியில் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறோம். அதில் வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். கலீல் அம்மா தஷ்குரோன். ஆனாலும் நீங்கள் நன்றி செலுத்துவதில் குறைவாகவே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா வருத்தத்தோடு சொல்கிறான். எனவே பூமிக்கு நாம் பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஐயத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாளை மறுமை நாளையிலே உங்கள் பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லித் தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே இந்த இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நாம் ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புதாரியாக இருக்கிறோம். நம்மால் முடிந்த அளவிற்கு நீர் நிலம் காற்று ஆகாயம் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல சமூகமாக அல்லாஹு தாலா ஆக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கிலி இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரான் ஜாக்கின்.
3: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, இன்னும் சிறிது நேரத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு தேடலும் தெளிவும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளதுன்னு நாங்க சொல்லியிருந்தோம். திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் தான் நம்மோடு இன்றைக்கு பேச போறாங்க. சமய கல்வி, இதனை சார்ந்துதான் இன்றைக்கு நாம 10 மணி தொடங்கி பேச போறோம். அதனால நீங்க 10 மணி செய்திகளுக்கு பிறகு தேடலும் தெளிவும் அங்கத்திலும் இணைந்திருக்க மறந்துடாதீங்க. டிக்டாக் நேரலையிலும் உங்களுக்காகவே நாங்க நேரலையா வரப்போறோம். அதனால டிக்டாக் நேரலை வாயிலாகவும் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம். இப்போ வாங்க சாய் அபியங்கார் மற்றும் சாய் ஸ்மிருதி கொண்டு வரும் பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

மலரும் நினைவுகள். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரமுகரின் நேர்காணல் வந்து எப்போ நடக்கும்? வெள்ளிக்கிழமைகளில் மலரும் நினைவுகள் அங்கத்தில் நடக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு டத்தோ காந்தாராவ் அவர்கள் நம்மோடு பேச போறாங்க. நிறைய அவருடைய பயணத்தை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்திருக்காரு. அதை தான் இன்றைக்கு 11 மணிக்கு மேல நாம கேட்டு ரசிக்க போறோம். மலரும் நினைவுகளில் அவருடைய விருப்ப பாடல்களோடு சேர்த்து பயணத்தையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் ரீல்ஸ்ல எல்லாம இருக்கவே முடியாது, அப்படி ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த பாடலை அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம்.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர அண்டர் வண்டர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்வளவு நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஜஹூரில் சகமத் மருத்துவமனை உட்பட நாட்டிலுள்ள எந்தவொரு சுகாதார வசதிகளும் மூடப்படாது என அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் பணி அழுத்தம் காரணமாக எழுந்த சிக்கல்களை அடுத்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். ஒற்றுமை அரசாங்க குடையின் கீழ் உள்ள அதன் உறுப்பு கட்சிகளிடையே அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட்டணி அரசாங்கத்தின் உறவு தொடர்ந்து வலுவாகவும் சீராகவும் உள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஃபாமே ஃபடில் தெரிவித்தார். வரும் தேர்தல்களில் குறிப்பிட்ட சில கட்சிகள் போட்டியிட முடிவெடுத்திருந்தாலும் அது கூட்டரசு அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை பாதிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் லுஃப்தான்சா நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 787 ரக விமானம் புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருந்தபோது அதன் முன் சக்கர சாதன கோளாறினால் திடீரென சரிந்து விபத்துக்குள்ளானதில் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை. ஜெர்மனியில் உள்ள மலேசிய தூதரகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இவ்வேளை இச்சம்பவத்தின் போது காயமடைந்த விமான நிறுவன ஊழியர்கள் சிலர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேற்காசியாவில் நிலவும் மோதல்களினால் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினங்களின் தாக்கத்தை குறைப்பதற்கான நடவடிக்கையாக ஜப்பான் அரசாங்கம் 19 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கூடுதல் நிதி ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு எரிபொருள், மின்சாரம், எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்வால் மக்கள் எதிர்கொள்ளும் சுமையை குறைக்க பயன்படுத்தப்படும் என பிரதமர் சனாய் தகாய்ச்சி தெரிவித்தார். ஜனநாயக கொங்கோ குடியரசு மற்றும் அதன் அண்டை நாடுகளிலிருந்து பரவிய எபோலா தொற்றை கையாள உலக சுகாதார அமைப்பும் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் பொது சுகாதார நிறுவனமும் இணைந்த 518 மில்லியன் டாலர் மதிப்பிலான கூட்டு திட்டத்தை தொடங்கியுள்ளன. விளையாட்டு 2026 இந்தோனேசிய பொது பூபந்து. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் தேசிய ஆடவரட்டையர் கோஜேவை நூர் இசுடின் முகமது ரும்சானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அவர்கள் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் எம் ஆர் அர்ஜுன் இணையை 21-12, 21-10 என்ற நேர் செட்களில் வென்றனர். ஷேவை நூர் இசுடின் அரையிறுதி சுற்றில் தென்கொரியாவின் கிம் வொன் ஹோ, சோஜோங் ஜே அல்லது தைவானின் லிங்ஃபா ஷின் இணையுடன் பொருதுவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நாட்டின் மொழி அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு தேடலும் தழிவும் அங்கமும் இனிதே தொடங்கியாச்சுங்க. ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா தேடலும் தழிவும் அங்கத்துல நிறைய விஷயங்களை நிறைய தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த மாதிரி இந்த வாரமும் பாத்தீங்கன்னா சமய கல்வி அப்படின்ற தலைப்பையொட்டி திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு பேச போறாங்க. மலேசிய சைவ நற்பணி கழக தலைவர், வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்மா, பெருமான் திருவருளால் நலமாக இருக்கிறேன்.
0: சரிங்க ஐயா, இந்த வாரம் வந்து நம்ம சமய கல்வியை சார்ந்து பேச போறோம். இப்ப சமய கல்வி அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்றதெல்லாம் பாக்கலாம், ஆனா பொதுவான ஒரு புரிதல் என்ன, இந்த சமய கல்வினா என்ன, எதற்காக எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்கா அப்படின்றது எங்களுக்காக கொஞ்சம் தொடக்கமா சொல்றீங்களா?
1: நல்ல கேள்வி கேட்டுருங்க அஸ்வினி. அதாவது பலருக்கு சமய கல்வி என்பதற்கும் சமய நடைமுறை என்பதற்கும் வேறுபாடு தெரியாது. இப்ப வழக்கமா நீங்க சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. நல்லா சாமி கும்பிடுவோங்க அப்படின்னு, வீட்டில் விளக்கு கொளுத்தி
0: விளக்கெல்லாம்
1: பல பலன்னு தேய்ச்சி கழுவி எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு சாம்பிராணி ஊதுபத்தி வாழைப்பழம் பூ இதெல்லாம் போட்டு பண்ணுறது சமய கல்வியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இப்போ நல்லா சாமி கும்பிட்றேன்றாங்க இல்லைங்களா. இப்போ நல்லா சாமி கும்பிட்றேங்கிறது ரெண்டு பிரிவை கொண்டிருக்கின்றது. ஒன்று அந்த சமயத்தை பற்றிய அறிவு இல்லைங்களா. அந்த அறிவில் வந்து ஒன்று இந்த சமய அறிவை எங்கிருந்து பெறுவதுன்னு வரும் இல்லைங்களா. அப்போ நம் சமயத்திற்குரிய நூல்கள் எவை என்று முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சைவர்கள் என்று எடுத்துக்கொண்டால், இப்ப சைவர்களுக்கு குறிப்பா வந்து சிவ ஆகமங்கள், திருமுறைகள், மெய்கண்ட நூல்கள் அப்படின்னு நமக்கு இருக்கு. அப்போ சமய கல்வி என்பதில் முதல்ல நமக்குரிய நூல்கள் எது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது ஒன்று. பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், என்ன பாடம் படிக்க போகிறோம்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. அதுபோல சமயம் என்பதை கற்கப் போகின்ற போது நாம் முதல்ல நமக்குரிய நூல்கள் எவை அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதற்கு முன்னாடி இன்னும் ஒன்று இருக்கின்றது. என்ன இருக்கின்றது என்று சொன்னால், நீங்கள் வழிபடுகின்ற கடவுள்னு ஒன்று இருக்கணுமா? பற்றியதாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க முதல்ல எந்த சமயத்தை சார்ந்து இருக்கின்றீர்கள் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அப்புறம் அந்த சமயத்துக்குரிய கடவுள் யாருன்னு தெரியணும். அந்த சமயத்தையும் அந்த கடவுளையும் பற்றிய நூல்கள் எவை அப்படின்னு தெரியணும். அப்புறம் அந்த நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த சமய உண்மை அப்படின்னு சொல்லணும், அது தெரியணும். அதன் பிறகு அதன்படியாக வாழ்ந்த அடியார்கள் யார், அவர்களுடைய வரலாறு என்ன என்பது தெரிந்திருக்க வேண்டும். பிறகு அப்படி வாழ்ந்து அடைந்தவர்களுடைய அடைவு நிலை என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். இப்போ இவ்வளவுல நாம் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, மறுபடியும் விளக்கு கொளுத்துறது, ஊதுபத்தி கொளுத்துறது, சாம்பிராணி கொளுத்துறது என்னன்னா, எந்த பகுதின்னா நாம் சொன்ன அந்த கடவுளை அந்த சமயத்திலே எப்படி வழிபடுவது என்று சொல்லி இருக்கின்ற முறை. அப்போ நம்ம நல்லா சாமி கும்பிடுவோங்க, ஊதுபத்தி பற்ற வைப்பேன், விளக்கு கொளுத்துவேன் அப்படின்னு சொன்னால், நாம் சமய கல்வி பெற்றிருக்கின்றோமா அப்படின்னா, அந்த பெரிய இவ்வளவு சொன்ன செய்தியில் ஏதோ ஒரு சின்ன துளி எடுத்து எப்படி அந்த கடவுளை வழிபடுவது என்பதை மட்டும் நாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதுவும் முறையாக வழிபடுகின்றோமா, நம்முடைய சமய நூல்கள் சொல்கின்றபடி வழிபடுகின்றோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. அப்போ சமய கல்வி என்பது ஒரு பெரிய வட்டமாக இருக்கின்றது. அதுல நாம செய்கின்ற இந்த அனுட்டானம் என்று சொல்லக்கூடிய நடைமுறை என்பதில் அல்லது சாதனை என்று சொல்லக்கூடியதில் ஒரு சிறு பகுதி தான் நம்ம வீட்டில் இப்போ விளக்கு ஏற்றுறது, ஊதுபத்தி கொளுத்துறது, சூடம் காட்டுறது, சாம்பிராணி காட்டுறதுலாம். அப்போ சமய கல்வி என்பது இந்த ப்ராக்டிக்கல்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்படி செய்யக்கூடிய ஒன்று மட்டும் இல்லை. அதை இன்னும் கூட உங்களுக்கு சொல்லப்போனால், சடங்கு என்பது மட்டும் சமய கல்வி அல்ல. சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த செய்திகளை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது மட்டும்தான் சடங்கு. அப்ப இன்றைக்கு நம்ம சமய கல்வினா என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடங்கை தான் நினைக்கிறோம். இந்த சடங்கை தான் சமயம் சமய கல்வி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உள்ளபடியே இந்த சமயம் சமய கல்வி சொல்கின்ற உண்மைகளை நாம் கருத்தூன்றி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சடங்குகளை கொண்டு வந்தார். இப்போ 1+1=2 அப்படின்னு சொன்னால் கருத்தளவில் சொல்வது, அதை இன்னும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறோம், இந்த துணை பொருட்களை பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு பனிக்கூழ் குச்சி, இது ஒரு பனிக்கூழ் குச்சி, பாருங்கள் 1+1=2. அதுபோல இறைவன் ஒளி வடிவாக இருக்கிறான்னு கற்பூரம் ஏற்றணும். அப்போ இறைவன் ஒளி வடிவாக இருக்கின்றான்ற செய்தி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சமய நூலில் இருக்குது, அதை சமய கல்வி கொடுக்கறது. இறைவன் ஒளி வடிவாக இருக்கின்றான் என்பதை சடங்கு மூலமாக விளக்கு ஏற்றி வைத்து நடைமுறைப்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள் நடைமுறைக்கும் சமய கல்விக்கும் வேறுபாடு இருக்கின்றது இல்லைங்களா. அப்போது நாம் எப்போதும் நல்லா சாமி கும்பிடுவேன் நல்லா சாமி கும்பிடுவேன் என்பது இன்னும் நீங்கள் சமய கல்வியை கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பது பொருள் அல்ல. நான் பூ பறிப்பங்க, விளக்கு கொளுத்துவங்க, நல்லா சூடம் காட்டுவங்க, தாமான்கே கேட்குற மாதிரி மணி அடிப்பங்க அப்படின்னு சொல்கிறது இன்னும் நாம் சமய கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஒருத்தங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க, சரிங்க நீங்கள் சமயமா அப்படி, நல்லா சமயங்க அப்படி. ரொம்ப பேர் சமயம்னா என்ன நினைக்கிறாங்க அஸ்வினி, சைவமாக இருக்கிறது தான் சமயம் நினைக்கிறாங்க. சைவமாக இருப்பது நம்முடைய சமய கல்வியில் ஒரு பகுதி இல்லைங்களா, அது சொல்ல நடைமுறையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போது நம்ம சிந்திக்க வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க நீங்கள் சமயம் படிச்சிருக்கீங்களான்னு, படிச்சிருக்கேன்னு உங்கள் நூல் சொல்லுங்கள் அப்படின்னா நம்முடைய சமயத்தினுடைய நூல் என்னன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சரி இப்போ நான் என்ன சாமியை கும்பிடுவீங்க, நான் முருகனை கும்பிடுவேங்கன்னு. சரி முருகனுக்கு என்ன நூல் இருக்குன்னு, முருகனுக்கு என்ன நூலா
0: சச்சோ என்ன இப்படி கேட்டுட்டீங்க
1: அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா அப்போ நீங்கள் சமய கல்வி பெறலை. முருகனுக்கு கந்த புராணம் இருக்குது, முருகனுக்கு திருப்புகள் இருக்குது, முருகனுடைய அடியார் யார், அருணகிரிநாதர், அவர் எப்படி அருள் பெற்றார், திருவண்ணாமலையில் அருள் பெற்றார், கடைசியில் கிளியாக மாறி இறைவன் திருவடியில் அமர்ந்தார் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சாதான் உங்களுக்கு சமய கல்வி பெற்றிருக்கீங்கன்னு பொருள். நான் நல்லா முருகனை கும்பிடுவாங்க அப்படின்னு, முருகனுக்கு நல்லா காவடி எடுப்பாங்க, பால் கொடு, அதெல்லாம் ரொம்ப சரி. ஆனால் முருகனை நம்முடைய சமய நூல் சொல்லி இருக்கின்றபடி நீங்கள் வழிபடுகின்றீர்களா, அதை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றீர்களா, முருகனுக்குரிய மந்திரம் என்ன, முருகனுக்குரிய பாடல் என்ன, முருகன் அடியார்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம சமய கல்வியா இருக்கிறோம், சமய கல்வி கற்றிருக்கின்றோம்னு பொருள். பாத்தீங்களா, அப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா.
0: இப்ப
1: அதே போன்று ஒவ்வொரு நீங்க அதான் நம்ம மொழியே சொன்னேன், நீங்க ஒரு வழிபடு கடவுளை கொண்டிருக்க வேண்டும். இப்ப அம்மையை வழிபடுறீங்களா, அம்மைக்கு என்ன நூல் இருக்குன்றது, அம்மை எப்படி சமயத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க, அம்மைக்கு அபிராமி அந்தாதி இருக்கின்றது, அபிராமி அந்தாதி அருளியவர் யார், அம்மையினுடைய அருள் பெற்றவர்கள் யார், அம்மையினுடைய வரலாறு என்ன, இப்படிலாம் தெரியணும் இல்லையா. இப்போ சிவன் அப்படின்னா சிவனுக்கு என்னென்ன நூல்கள் இருக்கின்றன, சிவனுக்கு வழிபடு முறை எப்படி, சிவனை பின்பற்றி இறைவன் திருவடி அடைந்த அடியார்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் நமக்கு தெரியணும். இல்லைன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் ஆத்துக்காரன் கோர்ட்டுக்கு போகிறாருன்னு. அதுபோல் நாமளும் பெயர் அளவில் சமயத்தை தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. அதனால தான் நமக்கு சமயத்தை பற்றிய உண்மையான செய்திகள் தெரிய வரும். இல்லைன்னா இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, எங்கள் பாட்டி சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க, முன்னூட்டுக்கார் சொன்னார், பின்வீட்டுக்கார் சொன்னார் அப்படிங்கிற சொல்லக்கூடாதுங்கிறத தான் என்ன பண்ணாங்க, நாலு பேர் சொல்கிறத கேட்கணும்னு. நாங்கள் இந்த நாலு பேர் யாருன்னா முன்னூட்டுக்காரன் பின்னாட்டுக்காரெல்லாம் இல்லை, நால்வர் பெருமக்கள் நாங்கள், ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர், இந்த நாலு பேர் பேச்சை கேளுன்னு நாங்கள். இப்போ பாருங்கள் இந்த சமய கல்விங்கிறது எவ்வளவு முதன்மையாக இருக்கின்றது. அப்போ நாம் ஒரு சமயி, சமயினா என்னன்னா சமயத்தை பின்பற்றுகின்றவர் என்று சொன்னால் அந்த சமயத்திற்குரிய நூல், அடியார், வரலாறு, வழிபடு முறை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா.
0: நிச்சயமாக ஐயா. இப்போ வந்து நம்ம ஒரு பாடலுக்கு போயிட்டு வந்துடலாம். இன்றைக்கு உங்களுக்காக நிறைய கேள்விகள் கைவசம் வைத்திருக்கோம், இப்போ பாடலுக்கு போயிடலாம்.
1: கண்டிப்பாக போயிட்டு வரலாங்க சுனி.

0: இன்றைக்கு சமய கல்வியை சார்ந்து திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, நம்ம வந்து இன்றைக்கு சமய கல்வினா என்ன அர்த்தம் அப்படின்றதே முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ இதை தொடங்குவதற்கு வந்து குறிப்பிட்ட அகவை இந்த மாதிரி ஏதேனும் இருக்குதுங்களா ஐயா?
1: கண்டிப்பா இருக்குங்க அஸ்வினி. பலர் அதை பற்றி சிந்திக்கிறதுல இப்போ பாருங்க, பிள்ளைகள் வந்து 6 வயது ஆயிட்டா நம்ம என்ன செய்யறோம், பள்ளிக்கூடத்து கொண்டு இப்பெல்லாம் அடுத்த ஆண்டு 6 வயதுல பள்ளிக்கூடம் போகலாம்னு சொல்றாங்க. இதற்கு முன்பால 7 வயது நம்ம போறது அப்படின்னு, அப்ப 7 வயசாச்சு பிள்ளை ஒன்னாவது போகணும் அப்படின்னு இல்லைங்களா? அது போல நமக்கு இல்லாதது போல பலர் நினைக்கிறாங்க.
0: சரி,
1: இப்ப நம்ம இஸ்லாமிய அன்பர்கள் பாத்தீங்கன்னா

0: அதாவது இந்த குழந்தைகள் 4 வயதிலிருந்து 10 வயதிற்கு உள்ளாக சமயக்கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முறையாக ஒரு சமய ஆசிரியரை அணுகி இந்த சமயக்கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு என்ன அதில் கற்றுக் கொடுப்பாங்கன்னு நம்ம பிறகு பார்ப்போம். அப்போது இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இந்த பிள்ளைங்களுக்கு எழுத படிக்கலாம் சொல்லி கொடுப்பாங்க பாருங்கள். எப்படி பென்சில் பிடிக்கிறது, இந்த கரித்தூவல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பென்சில் கரித்தூவல் பிடிக்கிறது, எப்படி ஒரு இடத்துல உட்கார்றது இல்லைங்களா, ஒரு நூலை எடுத்து வச்சு அதில் எழுத பயிற்சி கொடுக்கறது, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அரிச்சோடியில் அதுதானே பண்ணோம். அதுபோல் பெற்றோர்கள் முதல்ல வீட்டில் இந்த சமய கல்வியை தொடங்க வேண்டும். முறையாக ஒரு சமயம் அவங்களே வீட்டில் சமய ஆசிரியராக இருந்தால், அந்த பெற்றோர்களை சமய ஆசிரியராக இருந்தால் அவர்களே அதை சொல்லி கொடுக்கலாம். இல்லை என்றால் சமய வகுப்புகளுக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். அப்போ எப்போ அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வயதிலிருந்து 10 வயதிற்கு உள்ளாக ஒரு சமய ஆசிரியரிடத்தில் இந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு போகணும்ன்றாங்க. வழக்கமாக நம்ம வீட்டில் சொன்னால் பிள்ளைங்கள், இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆசிரியர், எங்கள் மனைவி ஆசிரியர், என்னோடய மகளும் ஆசிரியர், எங்கள் பேரப்பிள்ளை வந்து அவங்க ஆசிரியர் தான் ஆசிரியர்னும், மை டீச்சர் சேன்னும், எங்கள் ஆசிரியர் சொன்னாங்கன்னும். அப்படின்னா என்னென்னா, அதை முறையாக ஒரு கட்டுப்பாட்டோட சொல்லி கொடுப்பதற்கு ஒரு சமய ஆசிரியரிடத்தில் நம்ம கொண்டு போய் அவர்களை ஒப்படைக்க வேண்டும். அதை கண்டிப்பாக 4 வயதிலிருந்து 10 வயதிற்கு உள்ளாக நாம் செய்துவிட வேண்டும் என்று குறிப்பாக சைவர்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம பலரை கேட்டிருக்கேன் நான், இப்படி ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு. அதெல்லாம் எங்கே சார் அப்படின்னு, வீட்டில் சாமி கும்பிடும்போது அவனும் சாமி கும்பிடுவான் அப்படின்னு. அது இன்னும் நம்ம முறையாக என்ன செய்யலை, அவங்களை சமய கல்விக்கு கொண்டு போய் சேர்க்கலை. இந்த சமய கல்வி பெறுவதற்கு என்று ஒரு பெயர் இருக்கின்றது, சிறப்பு பெயர் இருக்கின்றது.
1: சரி,
0: இதை வந்து தீக்கை பெறுதல் அப்படின்னு சொல்றாங்க.
1: தீக்கை பெறுதல்,
0: தீக்கை பெறுதல்னா தீயின் கை இடல் அப்படின்னு பொருள். அப்படின்னா அவர் உயிரை தீயில இட்டு புதுப்பித்து கொடுப்பது போல, தீயின் கையிடல். இது சைவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வைதிகர்களுக்கு உபநயனம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த உபநயனம் என்பது வைதீக சமயத்தை சார்ந்திருக்க, வைதீக சமயம்னா வேத சமயத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு, அவங்களுக்கும் அதே போல 11 வயதுக்குள்ள அப்படின்னா இந்த 4 வயதிலிருந்து 10 வயதிற்குள்ள இந்த பூணூல் அணிவிக்கின்ற சடங்கு என்று ஒன்று இருந்திருக்கின்றது. இது அந்த காலத்தில் குருகுலம் என்று சொல்லியிருக்கின்றார், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ குருகுலத்துக்கு அனுப்பி அங்கு இந்த சமய கல்வியை முறையாக தொடங்குகின்ற ஒரு சடங்கே இருந்திருக்கின்றது. அதே போல சைவர்களுக்கும் இந்த சமய கல்வியை முறையாக தொடங்குகின்ற அந்த சடங்கினை தீக்கை பெறுதல் அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி,
0: அப்போ இந்த தீக்கை பெறுதல் என்கின்ற ஒரு சடங்கு செய்வதன் மூலம், இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பெயர் சூட்டுதல், காது குத்துதல், அரிச்சுவடி எழுதல் அப்படின்னு ஒரு சடங்கா செய்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அது போல தமிழர்களுடைய குறிப்பா சைவர்களுடைய வாழ்க்கை முறையில இந்த தீக்கை பெறுதல் என்று ஒரு சடங்கு இருந்தது. இப்போ எவ்வளோ பேருக்கு தீக்கை பெரிய பெறுதல்னு ஒன்று இருக்குது அப்படின்னா தெரியாது, பெரும்பாலானோருக்கு தெரியாது. அப்போ அதை ஒரு கண்டிப்பாக கட்டாயமான ஒன்றாக பத்து வயதிற்குள்ளாக செஞ்சிடணும்னு. இப்போ 10 வயதுக்குள்ளே காது குத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அப்போ அதுபோல் 10 வயதிற்குள்ளே என் பிள்ளை தீக்கை பெற வேண்டும் என்று வைத்திருக்கின்றார்கள். அப்போ அந்த தீக்கை பெறுகின்ற நிகழ்ச்சியில் கூட நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் படிநிலை இருக்கின்றது.
1: சரிங்க,
0: இப்போ முதல்ல சமய தீக்கைன்றாங்க. ஆரம்பத்தில் போய் சமய கல்வியை கற்பதற்கு சமய தீக்கை என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அந்த சமய தீக்கையில் இப்போ தீக்கை கொடுக்கின்ற முறை, ஆசிரியர்கள் வந்து இன்றிலிருந்து அவர் முறையாக சமயம் கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு தகுதியை கொடுத்தல். அந்த தகுதியை கொடுக்கறதுல அதுக்கென்று சில சடங்குகள் இருக்கு. என்ன சடங்குகள் இருக்கு அப்படின்னு சொன்னால், 7 வகையான சடங்குகள் சொல்கிறாங்க. ஒரு சடங்கு எனப்படுவது, இப்போ வழக்கமாக வழக்கத்தில் இருக்கிறது என்னது அப்படின்னு சொன்னால், சிவவேள்வி வளர்த்து சடங்கு கொடுப்ப தீக்கை கொடுப்பது என்பதை வந்து அது ஔத்திரிக தீக்கை என்று வடமொழியில் சொல்கின்றார். அப்படின்னா அந்த சமய குருமார் என்ன செய்வார், சிவவேள்வி வளர்த்து அந்த குழந்தைக்கு இந்திலிருந்து இறக்கின்ற வரைக்கும் நீ இதை வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று எனக்கு உறுதி கொடு அப்படின்னு உறுதி கொடுத்த பிறகு அவருடைய உயிரை அந்த தீயில வைத்து

0: தூய்மைப்படுத்தி மறுபடியும் அவருடைய உடம்பில் வைப்பதாக செய்யப்படுகின்ற ஒரு சடங்கு தான் தீக்கையிடல், தீக்கை கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு சடங்கு. இன்னும் மற்ற தீக்கை வகைகள்லாம் நமக்கு வாசக தீக்கைன்னு
1: இருக்குது,
0: தொடுதல் என்கின்ற ஸ்பரிச தீக்கைன்னு இருக்கின்றது, பார்த்து தீக்கை கொடுக்கின்ற நயன தீக்கை என்று இருக்கின்றது. இப்படி ஏழு வகையான தீக்கைகள் சொல்லப்பெற்றிருக்கின்றன. அவற்றை நாம் சமய வகுப்புகளுக்கு போனால் புரிந்து கொள்ளலாம். இப்போது இந்த வகையான தீக்கைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றதா அப்படிங்கிறத நம்முடைய சமய நூல்களை படித்தால் நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ மணிவாசகர், மாணிக்க வாசகர் திருவாசகம் பாடினார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வந்து இறைவன் அவருடைய திருவிடியை தலைமையில் வைத்து தீக்கை அளித்தார் அப்படின்னு. அதாவது நம்மை போன்ற சாதாரண மானுடர்கள், மாந்தர்களுக்கு, அதாவது இன்னும் நம்முடைய அறிவு முழுமை நிலை பெறாத நிலையில் இருக்கின்றவர்களுக்கு நம்மை போன்ற ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள், சமய ஆசிரியர்கள் இந்த தீக்கை வழங்குவார்கள். பக்குவம் பெற்ற உயிர்களுக்கு இறைவனே வந்து தீக்கை வழங்குவார் என்று சொல்லப்படுகின்ற வகையில் தான் மணிவாசகருக்கு நாம் சொல்கின்ற இந்த திருவடி தீக்கை என்று கிடைக்க பெற்றது.
1: சரி,
0: இப்போது ஞான சம்பந்தர் பால் உண்டார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? எத்தனை வயதில் பால் உண்டார்னா 3 வயதில் பால் உண்டார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இறைவனே தோன்றி தீக்கை அளித்தது, சிவஞான் பால் கொடுத்தது யாருக்குன்னா ஞான சம்பந்தருக்கு. அப்போது நம்மை போன்றவர்களுக்கு சாதாரண நிலையிலே நம்மை போன்ற சமய ஆசிரியர்களே இருந்து தீக்கை அளிப்பார்கள். இன்னும் பல பிறவிகளிலே பிறந்து பிறந்து பிறந்து பக்குவம் அடைந்த உயிர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இறைவனே தோன்றி தீக்கை அளிப்பான் அப்படி சொல்லப்படுகின்ற இந்த தீக்கையை ஏழு வகையான தீக்கையும் சொல்கிறாங்க.
1: சரி,
0: அப்போ சாதாரண நம்மை போன்றவர்களுக்கு கொடுக்கின்ற தீக்கை அதுவும் ஏழு வகையாக இருக்கின்றது. சீவன் முத்தர்கள் என்று சொல்லக்கூடிய உயிர் பக்குவம் பெற்ற உயிர்களுக்கு இறைவன் தோன்றி அளிக்கின்ற தீக்கையும் ஏழு வகையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த முதல் கட்டத்தில் சொல்லப்படுகின்ற தீக்கை, அந்த தீக்கைக்கு சமய தீக்கைன்னு பேர். அந்த சமய தீக்கைன்னு பார்த்தீங்கன்னா அதில் அடிப்படையான சமய கல்வியை கொடுப்பார்கள். அடிப்படையான சமய கல்வி என்னன்னு சொன்னால், அன்றிலிருந்து அந்த குழந்தை ஒரு நாளைக்கு 2 வேளையாவது தவறாமல் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருக்கு. அது ஒரு உறுதிமொழி. இப்போ நம்ம வீட்டில் நம்ம இந்த தீக்கை பெறாமல் சாமி கும்பிடுவோம், ஒன்றும் சிக்கல் இல்லை. நினச்சா கும்பிடுவோம், நினச்சா கும்பிட மாட்டோம், அப்படி இல்லை. இந்த தீக்கை பெற்றுவிட்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் தவறாமல் வீட்டிலையும் செய்யணும், எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இறக்கிற வரைக்கும் நான் செய்வேன் என்று ஒரு உறுதி கூறுவது யார் இடத்துல? அந்த சமய ஆசான் இடத்துல. அதற்கு தீக்கைன்னு பேரு. அடுத்து பாடலை கேட்டு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து மற்றவற்றை சிந்திக்கலாம்னு சொல்லி.
1: நிச்சயமாக.

0: சுதா ரகுநாதன் கொண்டு வந்த அந்த பாடலை கேட்டிருந்தோம். இன்றைக்கு வந்து சமய கல்வியை சார்ந்த திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, நீங்க இந்த தீக்கை எழுதலை பற்றி பேசியிருந்தீங்க இல்லையா, நம்முடைய நேர்கூட பொன் செல்வின்னு ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுசா இருக்கு இந்த வார்த்தை தீக்கை எழுதல் அப்படின்றது, புதுசா நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஒரு வேலையில இந்த தீக்கை எழுதல் அப்படின்ற இடத்துல என்னதான் பண்ணுவாங்க, அது எப்படி பண்ணுவாங்க, இது மாதிரியான விஷயங்களை விளக்க முடியுங்களா மேலும்?
1: நல்ல நல்ல நல்ல, அதாவது அதான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய பேர் இதை சிந்திக்காதனால, அதாவது சமய கல்வி முறையாக பெற வேண்டும் அதற்கென்று ஒரு சடங்கு இருக்கின்றது அப்படின்னு தெரியாதனால தான் இந்த தீக்கைன்ற சொல்லே அவங்களுக்கு புதிதாக இருக்கின்றது இல்லைங்களா. அப்போ இதில் சமய தீக்கைன்னு ஒன்று இருக்கின்றது, அப்புறம் சிறப்பு தீக்கை என்று சொல்லக்கூடிய விசேட தீக்கை என்று இருக்கின்றது, அந்த அடுத்த நிலையில் நிர்வாண தீக்கை என்று ஒன்று இருக்கின்றது, பிறகு ஆச்சாரிய அபிடேக தீக்கைன்னு இருக்கு. பாருங்க, இப்போ நாலு வகையான தீக்கை இருக்கு. இந்த நாலு வகையான தீக்கையும் எதை அடிப்படையாக வைத்து பெயர் கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், நம்ம சமயத்தில் நம்முடைய சமய அறிவினுடைய படிநிலையும் பக்குவத்தையும் வைத்து கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் படிநிலையை தான் நாம் வந்து இன்றைக்கு சமய தீக்கை அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கோம். இப்போ இந்த சமய தீக்கையில் சில நடைமுறைகளையும் அதற்கு மேலே சில சமய உண்மைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு 4 வயதுலேருந்து 10 வயதுக்குள்ள குழந்தையினுடைய அறிவுக்கு ஏற்றவாறு, அதில் குறிப்பாக வழிபடு கடவுளை அவங்க தெரிவு பண்ணிட்டாங்களான்னு பார்ப்பாங்க. முதல்ல நான் கேட்டேன் இல்லைங்களா, நினைக்கிறேன் வழிபடு கடவுள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கடவுளை வழிபடணும். இப்போ சைவர்களுக்கு பொதுவாக நம்ம சொல்கிறது சிவனை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடவுளுடைய பெயரை சொல்ல சொல்லுவாங்க, அப்போ அவங்க சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று. அடுத்து அந்த கடவுளுக்குரிய அடையாளங்கள் சிலவற்றை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பார்கள். இப்போ சைவத்தில் நமக்கு திருநீர் இல்லைங்களா, அப்போ திருநீர் கொடுப்பார்கள், கணிகை மணி என்று சொல்லக்கூடிய உருத்திராக்கம் கொடுப்பார்கள். அப்போ அவங்க என்ன செய்யணும், அன்றிலிருந்து உருத்திராக்கம் போட்டுக்கொள்ள வேண்டும், திருநீர் பூச வேண்டும். இப்போ இன்றைக்கு இந்த திருநீர் கூட இந்த பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் இடது கையில் வாங்கி சும்மா இப்படியே பூசுறதும், சில வேளையில் கோயிலில் உள்ள குருமார்கள் சொல்லுவாங்க கை மாற்று வலது கை மேலே வை இடது கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லியே கொடுக்கல. இப்போ முறையாக திருநீரை எப்படி வாங்கிறது, எப்படி பூசுவது, இப்போ திருநீர் பூசுகின்ற முறை இருக்குது. நம்ம சைவர்கள் 3 கோடு படும்படியாக பரவலாக பூசுகின்றது ஒன்று இருக்கின்றது, திரிபுண்டரமாக பூசுவதுன்னு ஒன்று இருக்குது. இந்த பரவலாக பூசுவதை உத்தூளனமாக பூசுவதுன்னு வடமொழியில் சொல்கிறது. அப்படின்னா அவங்க பூசும்போது பார்த்தீங்கன்னா கோடு தெரியாது. இப்போ நான் அப்படி தான் பூசியிருக்கேன். இப்போ நெட்டியில் பார்த்தீங்கன்னா சிறுநீர் இருக்கிறது பரவலாக இருக்கும், அது எவ்வளவு நீளம் பூசணும்னு இருக்குது. இப்போ 8 அங்குலம்னு சொல்லி வச்சுருக்காங்க, இந்த கடையிலேருந்து இந்த கடை வரைக்கும் பூசணும், இதெல்லாம் சொல்லித்தருவாங்க. அப்புறம் தீக்கை வாங்கினவர்கள் தான் திருநீரை நீரில் குழைச்சி பூசணும் அப்படின்னு விதி இருக்கின்றது.
0: சரி,
1: நம்ம தெரியாம பூசிக்கிறது தவறு இல்லை. அப்புறம் இந்த இறைவனை வழிபட போகின்ற போது முன்பாக 16 இடங்களிலே திருநீர் பூச வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார்கள். திருநீரை குழைச்சி 16 இடங்களில் எப்படி திருநீர் பூசுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போது நீங்கள் கேட்கக்கூடும் அடுத்து, எப்படிங்க ஐயா 16 இடங்களில் பூசிக்கிட்டு வேலைக்கு போகிறது, பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, இல்லை அப்படிலாம் யோசிக்கக்கூடும் இல்லைங்களா. அதில் நாம் நம்முடைய சூழலுக்கு ஏற்றவாறு ஆனால் கண்டிப்பாக திருநீர் பூச வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார்கள். உருத்ராக்கம்மணியை சொல்லி கொடுப்பார்கள். அதற்கு மேலே திருவைந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். திருவைந்தெழுத்து மந்திரம் என்னென்னா நம சிவைய என்று சொல்லி கொடுப்பார்கள். அது ஒவ்வொரு படிநிலைக்கும் ஏற்ப அந்த மந்திரம் வேறு நமசிவாயின்னு மாறும், பிறகு அதெல்லாம் இருக்கும். அது அப்போ அடிப்படையாக திருவைந்தெழுத்து மந்திரம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார்கள். முதல்ல திருநீர் சொன்ன இல்லைங்களா, ஒரு திருநீற்று பை கொடுப்பாங்க. நீ எங்கே போனாலும் அந்த பையை எடுத்துக்கிட்டு போகணும்.
0: சரி,
1: அது எப்போதும் உங்கள்டே இருக்கணும்.
0: ஏன் அப்படி
1: சில, ஏன்னா நீங்கள் திருநீர் பூசணும், திருநீர் பூசணும், 2 வேளையாவது ஒரு நாளைக்கு தவறாமல் பூசணும், 2 வேளையாவது ஒரு நாளைக்கு இறை வழிபாடு செய்யணும். அப்புறம் உங்களுக்கு திருமுறை சொல்லி கொடுப்பாங்க, ஒரு பாடல் ஓத தெரிஞ்சிருக்கணும். நான் அன்னைக்கு கூட சொன்னேன், திருமணத்தில் ஒரு திருமுறை பாடல் ஓதுனா பொண்ணு மாப்பிள்ளைக்கு 2 பேருக்குமே தெரியல. அப்ப சைவர்கள் திருமுறை பாட தெரியலன்னா திருமணம் பண்ணுவதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது நம்முடைய சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தீக்கை பெற்றிருந்தால் தான் நீங்க திருமணம் பண்ண முடியும். தீக்கை பெறலன்னா திருமணம் பண்ண முடியாது, தகுதி இல்லை உங்களுக்கு. ஏன்னு சொன்னா தீக்கையில உங்களுக்கு திருவேந்தெழுத்து மந்திரத்தையும் திருமுறை ஓதுதலையும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு பாட்டாவது உங்களுக்கு தெரியணும். சொற்றுணை வேதியன் சோதியவானவன் புற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை புட்டியோர் கடலில் பாச்சுன் மற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லவாவது தெரிஞ்சிருக்கணும். அதை விட நீங்க சொற்றுணை வேதியன் அப்படின்னு பாடினீங்கன்னா அது ரொம்ப சிறப்பு. அப்போ வழிபாட்டில் நாம நம்ம பூஜை அறைக்குள்ளே போகும்போது நாம் இப்போ சிந்திக்கிறோம் பாருங்கள், நம்ம என்ன பேசணும், விளக்கு கொளுத்துறது, ஊதுபத்தி கொளுத்துறது, சாம்பிராணி போடுறது, சூடம் காட்டுறது, இதெல்லாம் சொன்னோமா இல்லைங்களா. நாம் சமய அறிவு பெற்றால்தான் திருநீர் எப்படி பூசிக்கொண்டு கோயில் நம்முடைய பூஜை அறைக்குள்ளே போக முடியும், எப்பொழுதும் திருவைந்தெழுத்தை சொல்ல வேண்டும், உருத்ராக்கம் அணிந்திருக்க வேண்டும், திருநீற்று பை இருக்க வேண்டும், அதற்கு மேலே உங்களுக்கு ஒரு காதில் ரகசியமாக ஒரு பெயர் கொடுப்பாங்க உங்களுக்கு, தீட்சா நாமம்னு அதுக்கு பேர். அந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பெயராக இருக்கும். இப்போ ஈசான சிவம் அப்படின்னு ஒரு பெயர், இப்போ ஈசானம் தற்புடம் பாமம் அகோரம் சத்யோஜாதம் அப்படி சொல்லுவாங்க, பெருமானுக்குள்ளே ஐந்து முகங்களுக்குரிய பெயர்கள். அந்த பெயர்களில் ஒரு பெயர் உங்களுக்கு அந்த தீக்கை அழிக்கின்ற ஆசான் உங்களுடைய காதில். வழக்கமாக எப்படி தீக்கை அழிப்பாங்கன்னு சொன்னால் ஆசான் தலையும் உங்கள் தலையும் சேர்த்து ஒரு துணியில் போர்த்திட்டு காதில் யாருக்கும் கேட்காம உபதேசம் பண்ணுதல்னு அதுக்கு பேர். இப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுரும். இன்றிலிருந்து நீ ஈசான சிவமாகி விட்டாய் அப்படின்னு சொல்லும்போது உங்களை அறியாமல் உள்ளுக்கு வந்து இன்னிலேருந்து நான் வந்து ஒழுக்கமாக இருக்கணும், இன்னிலேருந்து இந்த நெறியிலிருந்து தவறக்கூடாது, இறக்கின்ற வரைக்கும் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு உறுதிப்பாட்டை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கணிகை மணின்னு ஒன்று கொடுத்து விடுவாங்க.
0: சரி,
1: கணிகை மணினா என்னன்னு தானே சொன்னி கேட்குறீங்க. இந்த உருத்ராக்கம் இருக்குது பார்த்தீங்களா, 108 மணி உள்ள ஒரு உருத்ராக்கத்தை கொடுத்துருவாங்க. அப்படின்னா தியானம் பண்ணுவதற்கு அப்போ என்னென்ன வந்துருச்சு பாருங்கள் இல்லைங்களா. அப்போ நாம இறைவனை வழிபடுகின்ற முறை அல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம சமய நூல்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து அடியார்கள் பேரை சொல்லுவாங்க, இறைவன் பேரை சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இந்த தீக்கை கொடுப்பதுங்கிறதுல நடைபெறும். அதனால தான் நம்ம சமயத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறோம். பலருக்கு வந்து நம்முடைய அடையாளங்களை திருநீர் பூசை வைக்கப்படுவாங்க. ஏன் திருநீர் பூசை வைக்கப்படுறாங்க, இந்த தீக்கை வாங்குகின்ற சடங்கு செய்து நாள்தோறும் திருநீரை பூசிக்கிட்டு இருந்தா கல்யாண பொண்ணு திருநீர் பூசை வைக்கப்படுமா? அது சொல்லுது மேக்கப் கலைஞ்சிருங்க திருநீர் வேணாங்க அப்படின்னு. கோயிலில் திருநீரை பூசிட்டு ஃபுஃபுன்னு ஊதுவானா இல்லைங்களா. இப்போ கோயிலில் கூட பலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பூஜை முடிஞ்ச உடனே குருமார்களை திருநீர் பூச சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடாது, நாமளே திருநீர் வாங்கி பூசணும். அது எப்படி பூசணும் அப்படின்ற முறையெல்லாம் இருக்கின்றது. குருமார்களுடைய வாழ்த்தை பெறுவதை பிறகு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ கோயிலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு சரியான வேலை என்னன்னா திருநீர் வாங்கி பூசுறது தான். அதை கூட இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் குருமார்களோட வாழ்த்தை பெற போகிறோன்னு சொல்லி ஆமாம் மாதிரி தலை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அவர் திருநீர் பூசிக்கிட்டு இருக்கார். அவர் எப்படி பூசுவார் உங்களுக்கு பரவலாக எல்லாருக்கும் பூசுவாரான்னு கேட்டிங்கன்னா 100 பேருக்கு திருநீர் பூசணும்னா அவர் என்ன பண்ணுவார், போட்டுக்கிட்டே பெருவிரலில் போட்டுக்கிட்டே போவார் ஒவ்வொரு கோடா. அப்போது இந்த முறையாக திருநீர் பூசுவது அதனுடைய உண்மை என்ன என்பதை போன்றவற்றையெல்லாம் இந்த தீக்கை பெறுகின்ற சடங்களை சொல்லுவாங்க. இப்போ தீக்கை பெறுவதில் கூட இன்னும் வாசக தீக்கைன்னு ஒன்று இருக்குது. வாசக தீக்கைனா என்னென்னா நம்ம இந்த திருமுறை பாடல்கள் இருக்கின்றன இல்லைங்களா, ஞானசம்பந்தருடைய பாடல் தோருடைய செவியன், நாவுக்கரசருடைய பாடல் முதல் பாடல் கூற்றாயினவாறு, சுந்தரருடைய பாடல் முதல் பாடல் பித்தாபுரை சுடி, இந்த 3 பாடல்களை ஓதினாலே உங்களுக்கு சமயத்தீக்கை கிடைக்க பெறும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வேள்வி சடங்கெலாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் திருமுறைகளை ஓதியே உங்களுக்கு தீக்கை பண்ணி வைக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. சாத்திர தீக்கைன்னு ஒன்று இருக்கின்றது, மானத தீக்கை என்று ஒன்று இருக்கின்றது, யோக தீக்கை என்று ஒன்று இருக்கின்றது. இப்படி பாருங்கள் தீக்கை வகையில் எத்தனை எத்தனையோ தீக்கை இருக்குது. இப்போ சிலர் வந்து குழந்தைகள் வந்து யோகத்தில் ஈடுபாடாக இருப்பாங்க, யோகா அவங்க பெற்றோர்கள் யோகத்தில் ஈடுபாடாக இருப்பாங்க, யோகத்தில் நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள். அப்போ அவங்க குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா யோகத்தீக்கை வாங்கி கொடுக்கலாம். அப்போ நமக்கு பல, இப்போ நம்ம சரியை கிரியை யோக ஞானம் என்று இருக்கின்றது. இப்போ இந்த சரியை என்பது தொண்டு, கிரியை என்பது பூசனை செய்வது, யோகம் என்பது யோகம் செய்வது, ஞானம் என்பது ஞான நூல்களை படிப்பது. இப்போ எந்த நெறியில் நீங்கள் நின்றாலும் அந்த நெறியிலேயே நீங்கள் தீக்கை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ல பெற்றிருக்கின்றது.
0: ஒரு பாடலை கேட்டு மறுபடியும் வருவோம் அஸ்வினி. நிச்சயமாக அடுத்ததாக நம்ம பாடலை கேட்டு வரலாம்.

0: சரிங்க ஐயா, இன்றைக்கு வந்து சமய கல்வி சார்ந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நிறைவாக வந்து சமய கல்வி ஏன் கற்கணும்? நிச்சயமா இப்போ நீங்க சொன்னதுலயே எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்திருக்கும், இந்த சமய கல்வி அப்படின்றது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு. ஆனா உங்க பார்வையில ஏன் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்வீங்க?
1: நல்ல கேள்விங்க அஸ்வினி. இந்த சமய கல்வி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது என்னவோ ஒரு நம்ம சமய கல்வி கற்றுக்கிறதுனால யாரோ பலனடைய போகிறாங்க, அது நமக்கு ஒன்று தொடர்பு இல்லாத ஒன்று போல நினைக்கிறாங்க. இந்த சமய கல்விங்கிறது இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எப்படியாக நாம் வாழ வேண்டும், ஏன் வாழ்கின்றோம், எதை நோக்கி வாழ வேண்டும் என்பதற்கான விடை சமய கல்வியில் தான் நமக்கு கிடைக்கும். அப்படி சிந்திக்கின்ற போது இந்த சமய கல்வி நமக்கு தெரியலன்னா, நம்ம வீட்டில் நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இறை வழிபாடு என்பது எதை சார்ந்து இருக்கின்றதுன்னு முதல்ல தெரியாது. இப்போ கருப்பு படம் பார்க்க போனோம் நாம இல்லைங்களா, எல்லா இடத்துலையும் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு படம் பார்த்தீங்களா, கருப்பு படம் பார்த்தீங்களான்னு அப்படின்னு
0: கேட்குறாங்க.
1: அப்போது அப்படி பார்த்து வருகின்ற ஒரு குழந்தைக்கு இந்த கருப்பு என்பது நம்முடைய சமயத்தில் எங்கு இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சிக்கணும்னா சமய கல்வி வேணும். அப்ப சமய கல்வி தான் மரபு வழிபாடு என்று ஒன்று இருக்கின்றது, மெய்யியல் வழிபாடு என்று ஒன்று இருக்கின்றது என்கின்ற தெளிவினை நமக்கு சொல்கின்றது. மரபு வழிபாடுனா என்ன அப்படின்னா, நம்ம காலம் காலமா பழக்கத்தினால அந்தந்த வட்டாரத்துல அந்தந்த மக்கள் வாழ்ந்த முன்னோர்களை அல்லது வீரர்களை அல்லது மக்களுக்கு நன்மை செய்த பெரியவர்களை கடவுளாக கொண்டு வழிபட்டு வருவதுதான் மரபில் வருகின்ற மரபு வழிபாடு. இப்ப சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கருப்பு என்ன வழிபாடுன்னு. இப்ப கருப்பு மரபு வழிபாடு. அந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கூட, ஒரு எல்லையை தாண்டின பிறகு அந்த கருப்புனால வேலை செய்ய முடியாது, இன்னொரு கருப்பு தான் உதவிக்கு வருவாரு. அப்போ அது மக்களுக்கு வட்டாரத்துக்கு வட்டம், மக்களுக்கு மக்கள், குடும்பத்திற்கு குடும்பம் ஏற்ப அது மாறுபடும். அது வந்து சிறுதெய்வ வழிபாடுன்னு நம்ம சொல்றோம், அதை மரபு வழிபாடுன்னு சொல்றோம். முன்னோர் வழிபாடும் அதுல தான் வருது. இப்போ இறந்தவர்களை வழிபடுவது எதுல வரும் அப்படின்னு நம்ம கேள்வி வந்துருச்சுன்னா, அது மரபை சார்ந்து தான் வந்துடும். ஏன்னா முன்னோர் வழிபாட்டுக்குள்ள வந்துடும் இல்லையா. இப்படி ஒன்று இருக்கின்றது. அப்போ அந்த கடவுளுடைய அந்த வழிபாட்டு முறை என்பது வேறு. அந்த வழிபாட்டு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, இப்போ சூர்யா பார்த்தீங்கன்னா சுட்டு குடிச்சிட்டு வருவார் இல்லைங்களா. முருகன் சுட்டு குடிப்பாரோ இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ கருப்பு சிகரெட் குடிக்கிறாரு, சுட்டு குடிக்கிறாரு, முருகன் குடிக்க மாட்டுறாரு, முருகன் சைவமாக இருக்கிறாரு, கருப்புக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமும் படைக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இப்போ எங்கே நாம் நிற்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வரணும் இல்லையா. ஏன் நம்ம போய் இந்த வழிபாட்டு முறை இப்படி இருக்கின்றது, இந்த வழிபாட்டு முறை இப்படி இருக்கின்றது அப்படின்னு கேள்வி வருகின்ற போது, அப்போ தான் சமய கல்வி நமக்கு வருது. நம்ம வீட்டில் எந்த நெறியை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள், மரபு வழிபாட்டில் இருக்கின்றார்களா, மெய்யல் வழிபாட்டில் இருக்கின்றார்களா, இல்லை இரண்டையும் செய்து கொண்டிருக்கின்றார்களா இல்லையா. அப்போ உண்மையான சமயம் என்ன சொல்கின்றது அப்படின்னு சொன்னால், மரபு வழிபாடு என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்க வேண்டியது, அது முழுமை பெற்ற ஒரு இறை வழிபாடாக ஆகாது. எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் இப்போன்றவை எல்லாம் மரபு வழிபாட்டை சேர்ந்தவை. அந்த வழிபாட்டு முறை வேறாக இருக்கும். அந்த வழிபாட்டு முறைக்கென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா முறையான வழிபாட்டு முறை என்று நெறிப்படுத்தப்பட்ட ஒரு முறை இருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், வட்டாரத்துக்கு வேறுபடுதே, குடும்பத்துக்கு குடும்பம் வேறுபடுதே. அப்போது எல்லோருக்கும் பொதுவான மெய்யல் நெறி வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ மெய்யல் நெறினா என்னன்னு மறுபடியும் கேட்பீங்க இல்லைங்களா அஸ்வினி. அதுக்கு தான் மெய்யல்னு சொன்னால், சமய உண்மைகளை தத்துவ அடிப்படையில் மெய்யல் அடிப்படையில் விளக்கி சொல்கின்ற சமயம் இருக்கின்றது. சரி, நம்ம மரபு வழிபாட்டிலே இருந்துடலாமே, ஏன் மெய்யல் வழிபாட்டுக்கு போகணும் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால், அங்கு தான் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் எழக்கூடிய ஐயங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்போ ஒரு பையன் போகிறான், ஒரு திருவிழாவுக்கு போகிறான். அங்கே ஒருத்தர் என்ன செய்கிறாரு, மருள் வந்து ஆடுறாரு. அப்போ அவன் கேட்பான், சாமி வருமா அப்படின்னு. இன்னைக்கு பலருக்கு பல கேள்வி வரும் இல்லைங்களா, சாமி ஆடுறது உண்மையா இல்லையா, சாமி வருமா, சாமி வந்து மலை ஏறிடுது, மறுபடியும் அவர் இயல்பு வாழ்க்கையில் இருக்கிறாரு. அப்போ அது உண்மையா பொய்யானாலும் சின்ன வயதாக இருக்கும்போது பல கேள்வி, அது பல சிந்திச்சு சிந்திச்சு சில வேளையில் பார்த்தீங்கன்னா இந்த சாமி ஆடுறவங்க அவங்க இயல்பு வாழ்க்கையில் வேறு மாதிரி இருப்பாங்க, சாமி ஆடும்போது வேறு மாதிரி இருப்பாங்க. ஆமாம் தானுங்களே? அப்போ அது எங்கு இருக்குன்றது, எதை பின்பற்றுவது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நம்முடைய சமய நூல்களை எடுத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஞான சம்பந்தர் சாமி ஆடினாரா, நாவுக்கரசர் ஆடினாரா? அதனால நம்ம அவங்களை இழிவுபடுத்துறோம்னு சொல்ல வரல. எது உண்மை, எது மெய்யல் வழிபாடு, எது மரபு வழிபாடு? சரி, இப்படி சமயத்தில் கடவுளை நேராக பார்த்த ஞான சம்பந்தருக்கு சாமி வரலையே, நாவுக்கரசரை நேராக பார்த்த அருணகிரி பெருமான் முருகனை பார்த்தார, திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்ய அருணகிரி பெருமான் முயற்சி செய்யும்போது முருகன் தோன்றி அவரை தாங்கி பிடித்து நாவிலே ஓம் என்ற மந்திரத்தை எழுதினவுடனே முத்தை தரு பக்தி திருநகைன்னு பாடினார, அவருக்கு ஏன் அப்போ சாமி உள்ளன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, மரபு வழிபாடு என்று ஒன்று இருக்கின்றது, அங்கு வந்து ஆடுவது நாம் சொல்வது அல்ல, மெய்யல் வழிபாடு என்று ஒன்று இருக்கின்றது, அது இப்படி இப்படி எல்லாம் கடவுளை பற்றி சொல்கின்றது. அப்போ கடவுளை பற்றிய உண்மைகள் அதை இலக்கணம் என்று சொல்கின்றார். கடவுளுடைய இயல்புகள் எப்படி இருக்கும், கடவுள் அல்லாத உயிர்கள் வந்து நின்றால் எப்படி இருக்கும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கின்ற போது, இப்போ இங்கு வந்து மருளாடுவது கடவுள் அல்ல, என்ன முன்னோர்கள் ஏதோ ஒருத்தவங்க வந்து அவர்களுடைய உயிர் அங்கே நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றது என்ற ஒரு தெளிவு வரணும் இல்லையா? அப்போ நாம கடவுள் என்ன, அதற்கு என்ன இயல்பு சொல்லியிருக்கின்றார்கள், முன்னோர்கள் என்றால் இயல்பு சொல்லியிருக்கின்றார்கள், அவர்களுக்கு எத்தகைய ஆற்றல் உண்டு, கடவுளுக்கு எத்தகைய ஆற்றல் உண்டு, இப்படிலாம் நாம வேறுபடுத்தி பார்ப்பதற்கு என்ன பண்ணணும், சமயம் படிக்கணும். அப்போ ஒரு சின்ன பையன் கேட்குறான், கடவுள் மதுபானெல்லாம் குடிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு இல்லைங்களா? ரொம்ப பொருத்தமான கேள்வி தானே. அவன் என்ன கேட்குறான், ஒரு சின்ன பையன், நாங்களாம் மது குடிக்கக்கூடாது தப்புன்னு சொல்கிறீங்க, அப்போ கடவுள் மது குடிக்குதே அப்படின்னு, கடவுள் மது குடிக்கும் அதை பற்றி கேள்விக்கூடாதுன்னா அங்கே ஒரு முரண் ஏற்படும் அவனுக்கு. என்ன அப்படி கடவுள் கடவுள் வந்து நல்லவராகத்தானே இருக்கணும், நல்ல ஒழுக்கமானத்தானே இருக்கணும், நல்ல பண்புகள் தானே இருக்கணும், அப்போ இங்கு வருவது கடவுள் இல்லை, மரபு வழிபாட்டில் ஏதோ ஒன்றாக கடவுள் என்று சொல்கின்றார்கள் அப்படின்னு. இதனால் நம்ம அவங்களை குறைச்சி பேசணும்னு சொல்கிற அந்த தெளிவு நமக்கு வேணுமா இல்லையா? அப்போ அந்த தெளிவு சரி, இப்போ கடவுள் நம்ம சொல்கிறோம், இந்த கடவுள் நம்ம சமய நெறிப்படி எது மூட நம்பிக்கை எது உண்மையான சமயம் என்று தெளிந்து கொள்ளணும்னா நாம் கண்டிப்பாக சமயம் படித்து தான் ஆக வேண்டும் இல்லைங்களா? இன்னும் பல செய்திகள் நம் சமயம் படித்தால்தான் அன்றாட வாழ்க்கையில் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு நாவுக்கரசன் சொன்ன மாதிரி, இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று சொல்லி வாழ்க்கை எதிர்நோக்குகின்ற திடம் நமக்கு வரும். அப்போ அந்த சமய கல்வி தான் அதை கொடுக்கும். அதனால சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகளுக்கு இந்த சமய கல்வியை முறையாக தொடக்கி வைத்து அந்த அறிவை பெறுவதற்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே நம்ம வருத்தப்படுற மாதிரி நம்ம பிள்ளைங்களை வருத்தப்பட வைக்கக்கூடாது.
0: சரிங்க ஐயா, இன்றைக்கு சமய கல்வி அப்படின்ற தலைப்பை ஒட்டி நம்ம பேசியிருந்தோம், பலருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு புதிய தலைப்போடு நம்ம சந்திக்கலாம்.
1: கண்டிப்பா சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கம்,
0: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். ஆழ்கடல் முக்குளிப்பு, கடல்சார் சுற்றுலாத்துறையின் நிலையான வளர்ச்சிக்கு பவள பாறைகளின் பாதுகாப்பு பராமரிப்பு முயற்சிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் தியோங்கிங் சிங் தெரிவித்தார். மலேசியாவை உலகத்தரம் வாய்ந்த ஆழ்கடல் முக்குளிப்பு தளமாக வலுப்படுத்தும் அதேவேளையில் கடல்சார் வளங்கள் நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் கடல்சார் சூழலின் நிலையான மேலாண்மை அவசியம் என்றார் அவர். ஜோஹோர் நகரி செம்பிலான் ஆகிய இரு மாநிலங்களின் சட்டமன்றங்களும் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து நடைபெறவுள்ள மாநில தேர்தல்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக அரச மலேசிய போலீஸ் படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவ்விரு தேர்தலும் இணக்கமான சூழலில் நடைபெறுவதை உறுதி செய்ய காவல்துறை பணியாளர்கள் தளவாடங்கள் தொடர்பான ஒதுக்கீட்டு தேவைகளை பரிசீலித்து வருவதாக புக்கிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு பொது ஒழுங்குத்துறை இயக்குநர் ஸ்ரீ முகமது யூஸ்ரீ ஹசன் பஸ்ரி தெரிவித்தார். இடர் நிறைந்த மலையேற்ற பகுதிகளில் டே ஹைக் என்று அழைக்கப்படும் ஒரே நாளில் ஏறி திரும்பும் நடவடிக்கையும் கொம்ப்ரஸ் ஹைக் குறுகிய கால அளவிலான மலையேற்ற நடவடிக்கைக்கும் பேரா மாநில வனத்துறை JPNP உடனடி தடை விதித்துள்ளது. மலை ஏறுபவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தற்போதைய இடர் மதிப்பீடு நிலப்பரப்பின் தன்மைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக JPNP அதன் முகநூலில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இரு இஸ்ரேலின் அமைச்சர்களுக்கு அயர்லாந்து அரசாங்கம் பயண தடை விதித்துள்ளதாக பிரதமர் மைக்கேல் மார்டின் உறுதிப்படுத்தினார். பாலஸ்தீன ஆர்வலர்கள் மீதான அவர்களின் நடத்தையை கடுமையாக சாடியதுடன் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தமர் பென் கிவிற்கும் நிதியமைச்சர் பெசில் சுமோட்ரிச்சுக்கும் அயர்லாந்துக்குள் நுழைய அத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹெய்டியில் குறைந்தது 1.47 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. அவர்களுள் பெரும்பாலானோர் பெண்களும் சிறுமிகளும் அடங்குவர் என்று அந்த உலக அமைப்பு கூறியது. 12 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட அமெரிக்க கண்டங்களிலேயே மிகவும் ஏழ்மையான நாடான ஹெய்டி கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், கொள்ளை, ஆட்கடத்தல் போன்ற நடவடிக்கைகள் பல ஆண்டுகளாக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

நாட்டின் மொழியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா நாங்க சொன்னது போல ஒரு பிரமுகரின் நேர்காணலை தான் நாம கேட்பி கேட்போம், அவங்கள நேர்காணல் செய்வோம், இதெல்லாம் செய்வோம் அனுப்போம் இல்லையா. இதோடு சேர்த்து அவங்களுடைய பிடிச்ச பாடல்களையும் நாம நிகழ்ச்சியில கேட்போம். அந்த மாதிரி இன்றைக்கு பாடல்களை கேட்க நீங்களும் 12 மணி வரையிலும் இணைந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்போ வாங்க நிகழ்ச்சியின் தொடக்க பாடலை கேட்டு வரலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகள் அங்கத்தில் இவ்வாறு பிரமுகர் அங்கத்துல நாம இணைந்திருக்கோம். நாங்க சொன்னது போல டாக்டர் காந்தராவ் அவர்களோடு தான் இன்றைக்கு நாம பேச போறோம். நம்மோட அழைப்புல இருக்காங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா சிறப்பா இருக்கோம். சரிங்க ஐயா, இன்றைக்கு உங்களோட நிறைய விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி நம்ம வந்து நிகழ்ச்சியில பயணம் செய்ய போறோம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க வந்து சின்ன வயசுல தெலுவின் தன்ல பிறந்திருந்தீங்க. பேருந்து ஓட்டுநரான அப்பா, இந்த மாதிரி ரொம்ப எளிய குடும்பத்தில் பிறந்து இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க. அந்த ஒரு பயணத்தை பத்தி சுருக்கமா எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: நான் பிறந்தது தலையின்தான், அதாவது முன்ன வந்துட்டு தலையின்ஸ்னு சொல்லுவாங்க, நியூஸ்கோஷியா எஸ்டேட்டு. அங்க பிறந்து வளர்ந்து எங்க அப்பா வந்துட்டு பேரு அக்கு நாயுடு. அவர் வந்துட்டு ஒரு பஸ் டிரைவர், லோ பேரா பஸ்ல. எனக்கு அம்மா பேர் வந்துட்டு சுப்பம்மா, அவங்க வந்துட்டு ஒரு ரப்பர் டைப்பு. அந்த வழக்கில் பத்தவனுக்கு என்னோட வாழ்க்கை வந்துட்டு ஆரம்பம் வந்துட்டு எஸ்டேட்ல இருந்து தான் ஆரம்பம். படிச்சு மேல் கல்வி படிக்கிறதுக்கு கோலம்பூருக்கு வந்து எங்க பாட்டி அவங்களும் சேர்ந்து எங்களுக்கு தான் பரிமாறி சாப்பாடு கொடுப்பாங்க.
0: இந்த உருண்ட சோறு எல்லாம் புடிச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரியா?
1: இந்த உருண்ட சோறு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு இந்த முட்டை வந்துட்டு பாதியா வெட்டி சாப்பிடுறது இருக்கு. மீன் வந்துட்டு பாதியா உடச்சு சாப்பிடுறது இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கை, அந்த பாதி பாதி எடுத்து சாப்பிடுறது வந்துட்டு, இது வந்துட்டு எங்க அப்பா எங்க அம்மா எங்க பாட்டி எங்களை வந்து நல்லா வளர்த்து நல்லா சாப்பாடு நல்லா கொடுத்தாங்க எங்களுக்கு. இந்த மாதிரி அந்த அந்த பகிர்ந்து சாப்பிடுறது, அந்த முட்டை இந்த மீன் எல்லாம் வந்துட்டு, அதாவது சகோதர சகோதரிகள் எப்படி ஒன்றா பகிர்ந்து கிடும், அந்த இது எங்களுக்கு வந்துட்டு அந்த பக்குவம் கிடைக்கும். குடும்பத்தோட பார்த்தோம்னா முக்கியமா வந்துட்டு எங்க தாய் மாமனும் எங்க மாமாங்களும் வந்துட்டு மறக்க கூடாது. அவங்க இன்னைக்கு மட்டும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கபலமா இருக்கிறாங்க குடும்பத்துக்கு. அதே மாதிரி எங்க வீட்டுல பிள்ளைங்க, என் சம்சாரம் எல்லாமே எல்லாம் இருக்கணும்ட்டு

0: இன்றைய மலரும் நினைவுகளில் தத்து காந்தரவ அவர்களோடு பேசிட்டு இருக்கோம். சரிங்கய்யா, நீங்க வந்து கடந்த 22 ஆண்டுகளாக வந்து இந்த சித்திரை புத்தாண்டு, ஒற்றுமை புத்தாண்டு அப்படின்ற நிகழ்ச்சி நடத்தி வரீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 22 ஆண்டுகள் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இதே நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னும் நேபாள் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் ஒருவிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன், இதை தொடங்கணும்னு உங்களுக்கு எப்படி தோன்றியது?
1: இது வந்துட்டு கேளுக்கு வந்த பிறகு நம்ம அந்த காலத்துல இருந்துட்டு ஒற்றுமையா எஸ்டேட்ல வந்துட்டு தமிழ் தெலுங்கு மலையாளி எல்லாமே கலந்துருப்போம், நேபாள் நம்ம கலந்துருப்போம். கேளுக்கு வந்த பிறகு வந்து பாக்குறேன் அந்த ஈடுபாடு ரொம்ப குறவா இருக்கு. மலேசிய இந்திய இளைஞர் மன்றத்துல வந்துட்டு அப்ப அங்க சேர்ந்து ஆரம்பிச்சிருந்த ப்ரோக்ராம் சித்திரப்பு தண்டனை ஆரம்பிச்சு அங்கிருந்து இப்போ வந்து நான் தொடர்ந்து செஞ்சிட்டு வரேன். இது என்னன்னாக்க இந்த சித்திர புத்தாண்டு வந்துட்டு சித்திர புத்தாண்டு ஒற்றுமை புத்தாண்டுன்னு வச்சு தமிழ்ல தெலுங்குல மலையாளியில பஞ்சாபில எல்லா மொழியில பாடல் போடுவோம். அதே மாதிரி சமூகத்துல யார சமூக சேவை செய்யிட்டு இருக்காங்களோ அவங்களும் வந்து கலந்துகிட்டு அந்த பாடல வந்து பாப்பாங்க. இது ஏன் வந்துட்டு எனக்கு அந்த இது வந்துச்சுனாக்கா மலேசியால இப்ப வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு எல்லாமே அன்பு பாசத்துக்கு ரொம்ப இருக்கிறோம். சோ அதனால வந்துட்டு வி மஸ்ட் ரிமெம்பர் தட் அந்த அன்பு பாசத்துல இதுவரை ஒரு குடும்பமா இருந்து அந்த ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருக்கோம்.
0: சரிங்க ஐயா. சரி, இப்போ கோவிட் 19 காலகட்டத்திலயும் நீங்க நிறைய நிகழ்வுகள் செய்திருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மிருக காட்சி சாலையில போய் உணவு கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் மஸ்ஜித் இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு பலருக்கும் வந்து மதிய உணவு, இரவு உணவு இந்த மாதிரி பல சேவைகளை செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. சேவைகள் செய்யணும் அப்படின்னும் போது அதற்கு பணம் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் தான். அந்த மனசு முதல்ல இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு சூழல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த உதவி செய்யறதோ, இல்ல உங்களுக்கு உறுதுணையா இருந்தவங்க இவங்கெல்லாம் பத்தி கொஞ்சம்
1: சொல்லுங்களேன். COVID-19 வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த நேரத்துல வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இதுனா ஒன்னு செய்யணும்ட்டு நாங்க எங்களோட ஃபவுண்டேஷன் மெம்பர் எல்லாமே ஒரு பேசி ஒரு ஐடியா எடுத்தாங்க. கொடுத்தோடனே அப்ப நம்ம என்ன செய்யணும்ட்டு மஸ்ஜித் இந்தியால, அதாவது லாக்டவுன் வந்துச்சு அப்ப மஸ்ஜித் இந்தியால வந்துட்டு லஞ்சும் டின்னரும் 2 வாரத்துக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்களே சொந்தமா பண்ணி என்னோட ஃப்ரெண்ட் அவர் வந்துட்டு அவர் வீட்டுல குக் பண்ணி அவர் பேரு முருகேசு, அவரை ரொம்ப உதவி பண்ணாரு எங்களுக்கு. நான் அப்ப என்னோட நத நண்பர் எங்களோட ட்ரெஜரர் ஸ்ரீ, என்னோட வைஸ் பிரசிடென்ட் ஜெகா, என்னோட செக்ரட்டரி பிரகாஷ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒற்றுமையா இருந்து அந்த நேரத்துல வந்துட்டு எல்லாமே லாக்டவுன் வீட்டுல இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு வீட்டை விட்டு எங்க கூட வந்துட்டு அந்த சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு மஜீண்டையில கொடுப்போம் நாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே போனல, கடவுள் தான் எங்களுக்கு வந்துட்டு பக்கபலமா இருந்தாரு. இது வந்துட்டு

ஏன் நாங்க செஞ்சோம்னாக்க, அந்த காலத்துல வந்துட்டு எஸ்டேட்ல இருக்கக்குள்ள எங்க பாட்டி வந்துட்டு பக்கத்துல யாரா வந்து அரிசி எதனா கேட்டாங்களோ அவங்க சும்மா எடுத்து கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க. வீட்டுல ஏதோ ஒரு சாடின் இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு அதெல்லாம் நாங்க பார்த்து கத்துக்கிட்டோம்.

0: மரணம்
1: மானது இங்கு உணவுக்கு கொண்டு செல்லும்
0: விலை
1: நியாயமான விலையில் கிடைத்திடும்.
2: உலகில் உள்ள உன்னதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதால் பாபாஸ் கொண்ட எந்த உணவு

0: இன்றைய மலரும் நினைவுகள் அங்கத்தில் பார்த்தீங்கன்னா ரத்து காந்தராவ் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்காங்க. சரிங்க ஐயா, நீங்க வந்து வணிகத்துறையில இந்த கட்டண அட்டை பரிவர்த்தனை சாதனங்களை வந்து நிறுவனம் இதெல்லாம் உருவாக்குற இந்த விற்பனை செய்யற நிறுவனத்தை வந்து நடத்தி வரீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு வியாபாரத்தில் இருக்கும் போது அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது? எப்படி இந்த வியாபாரத்தை பத்தி
1: தெரிஞ்சுக்கிட்டீங்க? மலேசியால படிச்சுட்டு பல்கலை முடிச்சுட்டு ஃபாரின் கண்ட்ரில போய் படிக்கக்குள்ள நான் வந்துட்டு அந்த காலத்துல டெலிகம்யூனிகேஷன்ல வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் படிச்சு அதுல தான் நமக்கு குவாலிஃபைட் வந்தேன். இப்ப நம்ம மலேசியால ஒர்க்கர்ல வந்துட்டு இது வந்துட்டு ஏறக்குறைய 1990 அந்த டைம்ல வந்துட்டு நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் நம்மகிட்ட இல்ல. இப்ப அடுத்த நம்ம யூரோப் கண்ட்ரில ஆஸ்திரேலியா பிரான்ஸ் எல்லாம் வந்துட்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சோ அதனால வந்துட்டு அந்த கான்செப்ட் வந்து இங்க டிசைன் பண்ணி எலக்ட்ரானிக்லி கிரெடிட் கார்டு பேமெண்ட் நாங்கள் செஞ்சோம். செஞ்சு நானும் என் நண்பர்கள்லாம் செஞ்சு ஒரு கம்பெனி செட் பண்ணி அதுல வந்துட்டு நம்ம முன்னுக்கு எடுத்துட்டு வந்தோம் அந்த கம்பெனியை. ஸோ இன்றைக்கு மட்டும் வந்துட்டு வி ஆர் டூயிங் அந்த சேம் பிஸ்னஸ். அண்ட் இப்போக்கு வந்துட்டு நாங்கள் மலேசியா, சிங்கப்பூர், கேம்போடியா, தாய்லாந்து அப்போ இந்த மாதிரி ஊர்லலாம் வந்துட்டு டூயிங் எஃபிலேஷன் பிஸ்னஸ். அதே மாதிரி வந்துட்டு வி ஆல்சோ ஸ்டார்ட்டட் இந்த மாதிரி லாயல்டி பாயிண்ட்ஸ் கார்ட்ஸ். அது கூட வந்துட்டு சொல்லுவாங்களா போனஸ் லிங்க் இருக்கு, ரியல் ரிவார்ட் கார்டு இந்த மாதிரிலாம் இருக்கு. சோ இந்த மாதிரி கார்டுல வந்து இந்த பாயிண்ட் கார்டு கூட நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். அது எப்படி நாங்க டிசைன் பண்ணோம்னாக்கா, அந்த காலத்துல பாருங்க நம்மள அப்பா அம்மா இல்லைன்னாக்கா தாத்தா பாட்டி வந்துட்டு சீன கடைக்கு போயிட்டு செலவு ஜாமா எடுப்பாங்க. செலவு ஜாமா எடுக்கக்குள்ள நம்ம தாத்தா உட்காந்துருப்பாரு, இல்லைன்னா பாட்டி எல்லாமே எடுத்து முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகக்குள்ள எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவங்க பிஸ்கட்லாம் கட்டி கொடுப்பாங்க, எடுத்துட்டு போய் பிள்ளைங்களுக்கு கொடுங்கன்ட்டு. அது வந்து ஒரு போனஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறாரு நம்மளுக்கு. அது வந்து நம்ம சாப்பிட்டு அன்னைக்கு மறந்துடுறோம். சோ அப்ப வந்து நாங்க என்ன பண்ண அந்த கான்செப்ட் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த லாயல்டி பாயிண்ட் கூட டிசைன் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, எனக்கும் எங்களுக்கு பார்ட்னருக்கு எல்லாத்துக்கும். அப்ப அதை இருந்து அதை வச்சுதான் வந்து லாயல்டி பாயிண்ட் கூட நாங்க 1996 கூட மலேசியா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த லாயல்டி பாயிண்ட்ஸ் எப்படி எனக்கு இந்த பிஸ்கட் கிடைக்காம பாயிண்ட் கடுத்து அந்த பாயிண்ட் வந்துட்டு
0: என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: வியாபாரம் வந்துட்டு அதுல வந்து இன்பமும் துன்பமும் இருக்கும். இன்பம் வரக்குள்ள சந்தோஷமா இருப்போம், துன்பம் வரக்குள்ள கடவுளை நினைச்சுட்டு இருப்போம். நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னாக்கா, முக்கியமா வந்துட்டு இன்பமும் துன்பம் இருந்தாலும் என்னைக்கும் வந்து நம்ம வந்துட்டு நடுத்தரமா இருந்ததற்கு நல்லது. நம்ம முன்னோர்களும் நம்ம மறக்க கூடாது. அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும், அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கணும். இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரு கஷ்டம்னு நினைச்சிருந்தாக்கா அவங்க நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு மனாமதி கிடைக்கும். வியாபாரம்னு பார்த்தோம்னாக்கா அத நம்ம சொன்ன மாதிரி இன்பமும் துன்பம் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த இதுல போவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச வியாபாரத்துல போய் கால் எடுத்து வைக்கணும். இப்ப வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு ஐடில இருக்கிறோம், ஐடி பிசினஸ் நல்லா கத்துக்கிட்டோம், போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தோம்னாக்கா அந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் நம்மளுக்கு தெரியாது.
0: தெரிஞ்சதுல கால வைக்கணும்ன்றீங்க.
1: தெரிஞ்சதுல கால வச்சோம்னாக்கா நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கணும். அது மானிட்டரிங் பிசினஸ் அப்பதான் வந்து அது நம்ம சக்சஸ் ஆகுறதுக்கு கண்டிப்பா சான்ஸ். அது வந்துட்டு பெருசா செய்யலன்னு கூட ஒரு சின்ன எஸ்எம்இ மாதிரி கூட நம்ம செய்யறது போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான்

0: இன்றைய மலரும் நினைவுகள் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சுங்க. நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய கேள்விகளை இன்றைக்கு டாக்டர் காந்தாராவ் அவர்களோடு நாம கேட்டிருந்தோம், பேசியிருந்தோம். சரிங்க ஐயா, இன்றைக்கு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருந்தீங்க, உங்க வியாபாரத்தை பற்றி பகிர்ந்திருந்தீங்க, குடும்பத்தினரை பற்றி பகிர்ந்திருந்தீங்க. நிறைவா நிகழ்ச்சியில என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா நேயர்களுக்கு?
1: நிறைவா வந்துட்டு சொன்ன மாதிரி இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மின்னலட்சம்க்கும் எல்லாம் அங்குள்ள ஸ்டாஃப்களுக்கும் என்ன அன்பான வாழ்த்து சொல்றேன். முக்கியமா என்ன சொல்றேனாக்கா, நம்மள முன்னோர்கள், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி எல்லாமே ஒற்றுமையா இருந்து ஐன்போன் பாய்க்காம அடிக்கடி போய் மீட் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து நல்லா இருக்கணும்ட்டு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன்.
0: கைபேசி ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்றீங்க. இந்த இந்த காலகட்டத்துல இவ்வளவு தவிர்க்கணும்னா எப்படி நீங்க சொல்லுங்க கைபேசிய?
1: கைபேசி தவிர்க்கணும்னு சொல்லல, எப்படி எனக்கா அந்த கைபேசி இருக்கு நல்லதுதான். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்ட்டு எல்லாமே சொல்றாங்க. பிஸி பிஸின்னு பிஸின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல நம்ம பிஸியா இருந்தா கூட பஸ் எடுத்து அந்த 5 hour 4 hour போயிட்டு முன்னோரு அப்பா அம்மா வேலை பார்த்துட்டு வரோம். இந்த காலத்துல நம்ம பஸ் எடுத்து போக தேவையில்ல, போன் இருக்கு, போன் பண்ணி சகோதர சகோதரிகள் கூட, அண்ணன் தம்பிகள் கூட, அத்தை மாருங்க, மாமா மாருங்க, அவங்கள போன் பண்ணி எப்படி நல்லா இருக்கீங்களான்னு அந்த வார்த்தையே போதும். அந்த டெக்னாலஜி இருக்கு. இப்ப அந்த டெக்னாலஜி வச்சுக்கிட்டு நம்ம பாய்க்காம வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிக்டாக்ல. மன்னிச்சிருங்க, இப்ப இதெல்லாம் தப்பா சொல்லி
0: இருந்தாங்க.
1: வந்துட்டு அந்த படம் பாத்துக்கிட்டு இதெல்லாம் பாருங்க. ஒரு அதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளோட கிடைக்குது. பட் ஒரு ஒரு வாரத்துல ஒரு தடவை நினைச்சோம் அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். சொந்தக்காரங்க கூட, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க
0: உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல வெற்றி அப்படின்றதற்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு நீங்க சொல்வீங்க?
1: வாழ்க்கை சந்தோஷமா தான் வெற்றி தான்.
0: ஆஹா, ரொம்ப ஒரே வார்த்தையில ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. சந்தோஷம் தான் வெற்றி, வேற என்ன இருக்கு அப்படின்றீங்க?
1: அதான், அதனால சந்தோஷம் தான் வந்து நம்மளுக்கு வந்து வெற்றி. அது வந்துட்டு நம்மளுக்கு அந்த வி மஸ்ட் பி பாசிட்டிவ்லி அண்ட் சந்தோஷம் கொடுக்கணும். சந்தோஷம் கொடுத்துச்சுனாக்க நம்மளுக்கு வந்து எப்பயும் வெற்றி இருக்கு. அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்தியர்கள் எக்ஸசைஸ் பண்றதுக்கு ரொம்ப குறவா இருக்கிறாங்க.
0: ஆமாம்,
1: அது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு முடிஞ்சாக்க நைத்துக்கள் நைத்துக்கள் ஒற்றுமையா குடும்பத்தோட போயிட்டு ஜோகிங்கெல்லாம் போயிட்டு அது ஒரு உடம்பு ஃபிட்டா இருந்துச்சுனாக்கா அது ஒரு வெற்றி தான் நம்மளுக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா, எதுவா இருந்தாலும் பணம் சம்பாதிக்க கூட நமக்கு ஆரோக்கியம் தான் முதல் நிலையில இருக்கணும் இல்லையா?
1: ஆமா,
0: சரிங்க ஐயா, ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா, இன்றைக்கு எங்களோட பேசியதற்கு. நிறைய தெளிவு, நிறைய புதிய விஷயங்களையும் எங்களுக்காக சொல்லி இருந்தீங்க. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு.
1: ரொம்ப நன்றி அம்மா. திரும்பி எல்லாத்துக்கும், நம்ம மலேசியாவில் இந்தியர்களுக்கும், நம்ம அடுத்த நண்பர்கள் மலாய்க்காரங்களும் சீனங்களும் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து இஸ்லாமா பட் டாமா
0: அமான். சரிங்க ஐயா, மிக்க நன்றி ஐயா.
1: ஒரு அவகாசம் வாஸ்தா சுகினோ பாவந்து.

0: தொடர்வது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு பெண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னை தங்களுக்கு அன்பளிப்பாக நான் வழங்குகிறேன், என்னை திருமணம் செய்து கொள்ளுங்க, அதுக்காக வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க அந்த பெண்ணை நோக்கி பார்வையை உயர்த்தி பிறகு தனது தலையை தொங்க போட்டுக் கொள்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய விஷயத்துல எந்த முடிவையும் சொல்லல என்பதை பார்த்த அந்த பெண்மணி அந்த இடத்திலேயே அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. அப்போது அங்கே இருந்த நபி தோழர்களில் ஒருவர் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு இந்த பெண்மணி தேவையில்லை என்று சொன்னா அவரை எனக்கு மனமுடித்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, இந்த பெண்ணை மனமுடிக்க உனக்கு மகராக செலுத்த ஏதாவது வச்சிருக்கியா, பொருள் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, அல்லாவின் மீதானையாக என்னிடத்துல எதுவுமே இல்லை அல்லாவின் தூதரே அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய குடும்பத்தார் இடத்துல போய் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து வா அப்படின்னு சொல்றாங்க. அவர் போய் பார்த்துட்டு வந்து சொல்றாரு, அல்லாவின் மீதானையாக எதுவும் கிடைக்கவில்லை அல்லாவின் தூதரே அப்படின்னு மீண்டும் சொல்றாங்க. திரும்பவும் சொல்றாங்க, நீ போய் ஒரு இரும்பாலான மோதிரமாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் அவர் போய்விட்டு வந்து சொல்றாரு, இரும்பாலான மோதிரம் கூட கிடைக்கல, யார சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இதோ என்னோட இந்த வேட்டி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, இந்த வேட்டியை நீ அணிந்து கொண்டா அவள் மீது எதுவும் இருக்காது, அவள் அணிந்து கொண்டா உன் மீது எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பிறகு அந்த மனிதர் வந்து நீண்ட நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு எழுந்துச்சு போறாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை மீண்டும் அழைத்து வரும்படி உத்தரவிட்டாங்க. அவர் வரவழைக்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உன்னிடத்துல ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஏதாவது மனப்பாடமா வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறாங்க. அவரு சொல்றாரு, இன்னென்ன இன்னென்ன அத்தியாயங்கள் வந்து என்னிடத்துல மனப்பாடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ அதை மனப்பாடமா ஓதுவியா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா ஓதுவேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உம்மிடத்துல இருக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய அத்தியாயங்களுக்காக இந்த பெண்ணை உனக்கு மகராக வைத்து திருமணம் முடித்து கொடுத்தேன், நீ போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி வந்து புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று நம்ம திருமணம் என்று சொல்லும் போதே அந்த வைபவத்தை அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டிய நெறிமுறையின் அடிப்படையில நம்ம செய்யும் போது மறுமையிலும் சரி இம்மையிலும் சரி அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக நம்ம ஆகிவிடுவோம். திருமணம் என்று சொல்லும் போதே வெறும் மகிழ்ச்சிக்கே உரிய நிகழ்ச்சி என்று நாம கருதிவிடக் கூடாது. கேளிக்கைகள்ல வீண் விரயங்களிலும் இறங்கி மார்க்க நெறிகளை மீறி சென்று இஸ்லாமிய வரையறைகளை தாண்டி செல்லும் அளவுக்கு நாம அந்த திருமண வைபவத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. நிக்கா என்று சொல்லும் போதே மார்க்க ரீதியாக ஆண் பெண் இருவருக்கிடையில ஒப்பந்தம் என்பதுதான் சொல்லப்படுகின்றது. அதன் குறிக்கோள் என்ன என்று சொன்னா, அந்த இருவருக்கும் ஒருவர் மற்றவரின் மூலமாக சுகம் அனுபவிப்பது, நல்லதொரு குடும்பத்தை அமைத்து சீரான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. திருமணம் ஏன் செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இதுக்கு விளக்கம் தராங்க. திருமணம் என்பது தீய பார்வைகளை விட்டும் பார்வையை தடுக்கிறது, தீய தொடர்புகள் போன்றவற்றிலிருந்து கற்பை காத்து நிற்கிறது. திருமணம் என்பது மனித வாழ்க்கையில் வழுக்கி விடாமல் தடுத்து நிறுத்தும் அரண் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கம் தந்திருக்கின்றார்கள். ஒரு திருமணம் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் மணமகன் மணமகள் வேண்டும், அடுத்து அவர்களுக்கு வழி பொறுப்பாளர் ஒருத்தர் வேண்டும், மணமக்களின் முழுமையான சம்மதம் இஜாப் கபூல் இருக்க வேண்டும், இரண்டு நீதமுள்ள சாட்சிகள் இருக்க வேண்டும், மணமக்களுக்கு உரிய மகர் இருக்க வேண்டும். இந்த ஐந்து விஷயங்கள் தான் மிகவும் எளிமையான முறையிலே நம்முடைய திருமணத்தை நடத்துவதற்கு போதுமானதாக இருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மகராக குர்ஆன் வசனங்களை கொண்டு திருமணம் முடித்து மிக எளிதாக்கி வைத்துள்ளதை நாம சற்று முன்பு அவங்களுடைய ஹதீஸின் மூலமாக நம்ம கேட்டோம். ஆக அதன் அடிப்படையில நாம நம்முடைய குடும்பத்தாருடைய திருமணங்களை நம்ம சிக்கனமான முறையிலே செலவு செய்ய வேண்டும். இன்று பார்த்தோம் என்று சொன்னால் வரதட்சணை ஆடம்பரமான விருந்துகள் போன்ற காரணங்களால நம்மை நாமே சிரமத்திற்குள்ளாக்குகின்றோம் என்பதை நாம விளங்கி அல்லாஹும் ரசூலும் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்று நமக்கு காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையிலே எளிமையான முறையிலே திருமண நிகழ்வுகளை நடத்துவோமாக. யா அல்லாஹ், எங்களை அனைத்து வழிகேடுகளிலிருந்தும் பாதுகாத்து இஸ்லாத்தின் போதனைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்த்து அருள்வாயாக.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
4: மின்னல் FM தான் உங்கள் முதல் தேர்வா?
0: இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
4: இன்றைய காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒலிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு உங்களுக்காகவே இடைவிடாத இசை, அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள்னு மினலா ஃபேமில 24 மணி நேரமும் உங்களுக்காக உங்களுக்கு துணையாக நாங்க இருக்கோம். அதனால நீங்க 24 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மற்றொரு நிகழ்ச்சியில் சீக்கிரமே சந்திக்கலாம்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்த்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: You mean seedless mango?
1: தண்டுகளாம் கிருகிருக்க தண்டுபடாம் சிலுசிலுக்க.
0: Yeah, right!
1: லச்சகட்ட கூட்டத்தில கச்சகட்டி வந்தவளே அடி கச்சகட்டி வந்தவளே சண்டை.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

dum-dum-dum.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
2: I don't.

0: டைகர் கா ஹோ அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

அன்னைக்கு 6 மணிக்கு ஒரு ஃபிளாஷ் மாவு, அதுக்கு முன்னாடி 1000 ஃபிளாஷை கண்ணில் அடிச்ச மாதிரி ஒரு வெளிச்சம். இந்த பீஸ் இல்லைங்க,

எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் அஃபர்.

0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
1: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: அண்ணா ஒரு தோசை எடுத்துருவா.
3: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
3: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
2: திருத்த முடியாது.
3: இப்படி ஆச்சு.
2: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
3: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
2: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
3: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
2: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
3: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
2: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்
4: மகரேனா மகரேனா மகரேனா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இவ்வாண்டு இறுதிக்குள் குறைந்தது 650,000 மாணவர்கள் நுட்ப திறன் கல்வி டிவெட் திட்டங்களில் இணைய அரசாங்கம் இலக்கிட்டுள்ளது. நாடு முழுவதும் செயல்படும் அனைத்து 1395 டிவெட் பயிற்சி கழகங்களையும் இது உள்ளடக்கியிருப்பதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமத் ஜயீத் ஹமிடி தெரிவித்தார். நாட்டிலுள்ள எந்தவொரு சுகாதார நிலையமும் மூடப்படாது என உறுதியளித்துள்ள அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமத் இவ்வேளையில் ஜோஹர் சிகாமத் மருத்துவமனை விவகாரம் குறித்து தெளிவுபடுத்தினார். அம்மருத்துவமனையில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் நெருக்கடி மேலாண்மை முறையை சுகாதார அமைச்சு செயல்படுத்தியுள்ளதாக அவர் விவரித்தார். ஜோஹர் நெக்ரிசம்பிலான் மாநில தேர்தல்களுக்கு பிறகு மலாக்கா சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் என மாநில முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ரவுப் யூசு கோடி காட்டியுள்ளார். அவர் மாநிலங்களின் சூழல் மலாக்காவின் நிலையிலிருந்து மாறுபட்டது என குறிப்பிட்ட அவர், அதனால் மிக விரைவில் சட்டமன்றத்தை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். மலேசிய கார்பந்து சங்கம் FAM 2016 முதல் தணிக்கை செய்யப்பட்ட நிதி அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. அக்கூறுகள் தவறானவை என தெளிவுபடுத்தியுள்ள அச்சங்கம் அவை திசை திருப்பும் தன்மை கொண்டவை என்றும் விவரித்துள்ளது. ஜப்பான் நாடாளுமன்றம் 3.11 trillion என் கூடுதல் வரவு செலவு திட்டத்தை அங்கீகரித்துள்ளது. 2026 நிதியாண்டில் உலகளாவிய எரிபொருள் விலையேற்ற தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் இதன் சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 2 நாட்களுக்குள் அது நிறைவேற்றப்பட்டது. விளையாட்டு. 2026 பிரெஞ்சு பொது டென்னிஸ் போட்டி. ரோலன் காரோஸில் நடைபெற்ற ஆடவர் அரையிறுதியில் இத்தாலியின் மேட்டியோ அனால்டி போட்டியிலிருந்து வெளியேறியதால் சக நாட்டின் ஃப்ளாவியோ கோபோலி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறினார். ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெஃப்ரெவ் செக் குடியரசின் ஜேக் மென்சிக்கை 7-5, 6-2, 3-6, 6-3 எனும் செட்களில் வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன்ஸ் வை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ்ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை.
1: சதகல்லாஹுல் அஸீம்.

0: நேர்களே, இன்று சிந்தனை துளிகள் வழங்குகிறார் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
1: அன்பான நேயர்களே, அல்லாஹ் மனிதனுக்குள் ஏற்படுத்திய பண்புகளில் சிரிப்பு என்பதும் மிக முக்கியமான ஒன்று. இரக்கம், கோபம், வெக்கம், பயம் போன்ற எத்தனையோ குணங்கள் மனிதன் குறிப்பிட்ட பருவத்தை அடைந்த பிறகுதான் தோன்றுகின்றன. ஆனால் சிரிப்பை பொறுத்தவரை மனிதன் பிறந்த உடனேயே இந்த தன்மை குழந்தைகளுக்கும் தொற்றிக்கொள்கின்றது. பிறப்பு, மரணம், அழுதல் போன்ற பண்புகள் இயற்கையாகவே மனிதனிடத்தில் குடிகொண்டிருப்பதைப் போல சிரிப்பும் மனிதனுடன் பின்னி பிணைந்துள்ளது. இந்த தன்மையை இறைவன் மனிதனுக்கு மட்டும் பிரத்யேகமாக வழங்கியுள்ளான். மனிதனை தவிர்த்து ஆடு, மாடு, யானை, பூனை போன்ற ஏனைய உயிரினங்கள் சிரித்து நாம் பார்த்ததில்லை. எனவேதான் மனிதனுக்கு வரை விளக்கணம் சொல்லும் போது சிரிக்கும் உயிரினம் என்று விளக்கம் கொடுப்பார்கள். வாழ்வில் சிரமங்களையும் துயரங்களையும் சந்திக்கும் மனிதன் சிரிப்பின் மூலம் எளிதில் மறந்து விடுகின்றான். அவனது மனதிற்கு சிரிப்பு பிணி நீக்கும் சிறப்பாக திகழ்கின்றது.

அல்லாஹு அருள்மறையில் அன்றியும் நிச்சயமாக அவனே சிரிக்க வைக்கின்றான், அவனே அள வைக்கவும் செய்கின்றான். அந்நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியில் செழுமையாக இருக்கும் என்றும் இறை தூதர் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்பு பேசியதை கேட்டு சிரித்தார்கள் என்றும் அல் குர்ஆன் கூறுகின்றது. இறுதியாக எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது ஓர் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி, எறும்புகளே, நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கி விடாதிருக்க அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறியது. அப்போது அதன் சொல்லை கேட்டு அவர் புன்னகை கொண்டு சிரித்தார். இன்னும் இறைவா, நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள உன் அருள்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்தவும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. இன்னும் உன் கிருபையை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்து வைப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் என்று அல் குர்ஆன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள் என்ற சிரிப்பை பற்றி விவரிக்கின்றது.

அன்புள்ளவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நடந்த பல சம்பவங்கள் சிரிக்க வைத்துள்ளன. எப்போதும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே இருப்பவர்கள் செல்லும் இடமெல்லாம் நண்பர்களையும் அன்பர்களையும் சம்பாதித்துக் கொள்கின்றார்கள். இவர்களுடைய மகிழ்ச்சி இவர்களோடு மாத்திரம் நின்று விடாமல் பிறரையும் மகிழ்விக்க உதவுவதால் இவர்களை கண்டாலே மக்களுக்கு குதூகலம் வந்து விடுகின்றது. ஏனென்றால் சிரிப்பு என்பது ஒரு தொற்று நோயைப் போல ஒரு சபையே சிரிப்பதற்கு ஒருவரது சிரிப்பு காரணமாகி விடுகின்றது. சிரிப்பு என்பது ஆன்மீகத்திற்கு எதிர் என்று கணிசமான மக்கள் கருதி கொண்டிருக்கின்றார்கள். அது தவறு. எனவே நன்மையான நல்ல விஷயத்திற்காக வேண்டி மகிழ்விப்பதும் நாம் சந்தோஷமாக சிரித்து நம்மளுடைய உள்ளத்தை நாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்திக் கொள்வதும் இது நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். அந்த விஷயத்தை நாம் பயின்று நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், பிறரையும் சிரித்து மகிழ்விப்போம். வல்ல நாயன் என்றும் நமது வாழ்வில் மகிழ்ச்சியையும் சந்தோஷமான ஆகுமாக்கப்பட்ட அந்த சிரிப்பையும் நமக்கு தந்து நல்வழியில் வாழ்வதற்கு நற்கிருபை புரிவானாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான ஜாக்கிம்.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
3: மின்னல் FM, இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேயர்களே, விடியும் பொழுதின் வெளிச்சம் போல விழிக்கும் மனதில் நம்பிக்கை பிறக்கட்டுங்க. காற்றின் இசை போல இன்றைய நாள் இனிமையாய் நம்ம எல்லாருக்குமே நகரட்டும். வணக்கம் மின்னலில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் தான் ட்ரீசா லாசாரு. இன்று 6வது மாதம் 6வது நாள் 2026, அதாவது ஆண்டின் 6வது மாதத்தின் 6வது நாள்ல காலடி எடுத்து வைத்திருக்கோம். வாழ்க்கையில சில தேதிகள் எண்களால் மட்டுமல்லங்க, நினைவுகளாலும் சிறப்பாகின்றன. அந்த வகையில் இந்த 6 நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு காலையிலேயே நம்ம மனதில் நல்ல எண்ணங்களை விதைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான நாளில் தான் உங்களோடு இணைக்கின்றது வணக்கம் மின்னல். நேற்றைய கவலைகளை எல்லாம் மறந்து இன்றைய வாய்ப்புகளை வரவேற்போம். ஒரு சிறிய புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அன்பான செயல், இவை மூன்றுமே இன்று ஒருவரின் நாளை அழகாக்கலாம். மறந்துடாதீங்க, சிறிய புன்னகை, நல்ல வார்த்தை, ஒரு அன்பான செயல். ஆமாங்க, திருவள்ளுவர் ஆண்டு 2050

0: காலம்
1: அவ்வளவுதான் அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் வாழ்க்கையில எல்லாமே. சில தருணங்களை சோர்வு வரலாம், என்னடா இது இப்படி போதெல்லாம் தோணலாம். அதுக்குன்னு நம்ம வந்து மகிழ்ச்சியை கைவிட்டக்கூடாது. மகிழ்ச்சியை ஒரு சிலர் இன்னமும் வெளியே தேடிட்டு இருக்காங்க, ஆனா உண்மைக்கும் எங்க இருக்கு சொல்லுங்க? நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்முள் தான் இருக்கு, அதுதான் நம்ம தேடணும். சரி, வாங்க தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை நாம பார்த்தரலாம். தொடக்கமாக மலேசிய நண்பன் நாளிதழில் இடம்பெற்ற செய்தி, பிரதமர் சொல்லியிருக்கிறாரு நகரிய ஆட்சியாளர் துவாங்கோ முக்ரிஸுக்கு மத்திய அரசாங்கத்தின் ஆதரவு என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. நிக்ரிஸ் மில்லானின் நடப்பு ஆட்சியாளர் துவாங்கோ முக்ரிஸ் மூனாவிற்கு பக்க பலமாக மத்திய அரசாங்கம் விளங்கும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு. அவருக்கே அரசாங்கம் ஆதரவு தரும் என்று அவர் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் மாநில மலாய் ஆட்சியாளருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு நெருக்குதல்களும் மிரட்டல்களும் தேசிய பாதுகாப்பையும் பொது ஒழுங்கையும் சீர்குலைக்கும் என மாநில மந்திரபசா டத்துஸ்ரீ அமீனுடின் ஹருன் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார். இதை பற்றிய முழு செய்தி வெளிவந்திருக்கின்றது. மற்றும் ஒரு செய்தி முதல் பக்கத்தில் தாங்க, இந்திய சமூகத்தின் எதிர்காலத்திற்கு மாற்றத்தின் பாதையில் கல்வி என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது. மலேசியாவில் இந்திய சமூகத்தின் எதிர்காலத்தை கல்வி வழியாக உயர்த்தும் நோக்கில் அறிமுகப்படுத்த பட்டிருக்கும் டியூஷன் மடானி, அதாவது கல்வி மடானி 2026 திட்டம் சமூகத்தின் தரப்பினரிடம், அதாவது பல்வேறு தரப்பினரிடம் உற்சாகமான வரவேற்பை பெற்றிருக்கின்றது. மலேசிய இந்திய சமூக பொருளாதார உருமாற்று பிரிவான மித்ரா தலைவர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தலைமையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நாடு முழுவதும் B40 பிரிவினருக்காக கொண்டுவரப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக மக்கள் ஓசையில் பேரரசர் சொல்லியிருக்கிறார், தம்முடைய கடமைகளை உச்சபட்ச உயர் நெறியுடன் மேற்கொள்ளும்படி ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் MCMC புதிய ஆணையர் டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் அமானுக்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் ஆலோசனை தந்திருக்கின்றார். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும், அதனை உறுதியாகவும் அச்சமின்றியும் தயவு தாட்சணம் இன்றியும் மேற்கொள்ள வேண்டும் என்று பேரரசர் வலியுறுத்தியிருக்கின்றார். அடுத்ததாக இணைய பத்திரிகை இலக்கவியல் சேவைகளின் மேம்பாட்டை உள்நாட்டிலேயே நிர்வகிக்க அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதோடு சேர்த்து நிறைய செய்திகள் நாளிதழ்களிலும் இணைய பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கின்றன. வாங்கி படித்து பயன்பெற மறந்துடாது. இடையே முக்கியமான செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இது வணக்கம் மின்னல்.

இன்று கால குட்டி கதை இதுதாங்க. மித்தோன் அப்படின்ற ஒரு சிறுவன் ஒரு கிராமத்துல இருந்தான். அவன் எப்போதும் சிரித்தால் அதுல ஒரு மற்றவர்களோட வலி தெரியும். ஏன் அப்படின்னா, மற்றவர்களின் தோல்வியை கிண்டல் செய்து அவர்களை காயப்படுத்தி அந்த தோல்வியை கொண்டாடுறதுக்கு தான் மித்தோன் அப்படின்ற இந்த சிறுவன் வந்து சிரித்து கொண்டு வரான். ஒரு நாள் அவன் வகுப்புல புதிய மாணவி ஒருவர் வந்தான். அவள் அமைதியானவள், அதிகம் பேச மாட்டான். ஆனா அவள் பேச்சுல சற்று திக்கி திக்கி இருக்கிற மாதிரி இருந்தது. அதை கவனிச்ச மித்தோன் என்ன செய்திருக்கான், நண்பர்களுடன் சேர்ந்து அவளை கிண்டலும் கேலியும் செய்தான். அவள் வாசிக்கும் போது சிரிக்கிறது, பேசும்போது சத்தம் போடுறது. அந்த மாணவி இதை பார்த்தோன்னு மனசு கஷ்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா பேசுறத அப்படியே நிறுத்திட்டான். ஒரு நாள் பள்ளி மேடையில பேச்சு போட்டி நடந்தது. அனைவரும் தைரியமாக பேசினாங்க. மிதுனும் அந்த பேச்சு போட்டியில கலந்து கொண்டு பேச முயன்றான். ஆனா பாருங்க, மிதுன் வந்து பேச ஆரம்பித்த நிமிடமே அவனுடைய குரல் திடீரென்று தடைப்பட்டது. வார்த்தைகள் வரல, குரல் நடுங்கியது. கிண்டல் செய்த அதே நிலை அவனுக்கே வந்தது. எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவனது நண்பர்கள்லாம் கிண்டலும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் நிமிர்ந்து நிற்க கூட முடியல. என்ன செய்துட்டானா, அந்த மேடையிலேருந்து கீழே இறங்கி வேகமாக வெளியே ஓடிட்டான். அந்த இரவு வீட்டுக்கு வந்து கண்ணாடி முன் நின்று எனக்கே அப்படி நடந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறப்ப தான் அவன் ஒரு விஷயத்த உணர்ந்திருக்கான். என்னன்னு கேட்குறீங்களா, நான் ஏன் மற்றவர்களை இப்படி காயப்படுத்தினேன், அதனால தான் இன்றைக்கு என் மனசு காயப்பட்டிருக்கு. அடுத்த நாள் மித்தோன் என்ன செய்திருக்கான், அந்த மாணவி இருக்கிறாங்களே புதுசாக வந்தாங்க, அந்த மாணவிகிட்ட சென்று குரலை தாழ்த்தி, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை வந்து காயப்படுத்துறதுக்காக சிரிச்சு, ஆனால் இன்றைக்கி எனக்கே அந்த நிலைமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த மாணவி பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. அன்று முதல் மிதுன் முற்றிலுமாக மாறினான். இந்த குட்டி கதை நமக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க, நாம ஒருவரின் குரலை நிறுத்தினால் ஒரு நாள் நம்முடைய குரலும் நிறுத்தப்படும். அதனால நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு திரும்பி வரும் அப்படின்ற ஒரு அந்த செயலோட பிரதிபலன் நமக்கு தெரிந்து புரிந்து நடந்தோம் அப்படின்னா யாரையும் எப்போதும் காயப்படுத்தவே மாட்டோம். நம்மை நாம எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி மற்றவர்களை பார்த்து கொண்டா வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கு சொல்லுங்க.

0: மனசு எதையும் தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: ஒரு குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: இவ்வாண்டு இறுதிக்குள் 650,000 மாணவர்கள் நுட்ப திறன் கல்வி திட்டங்களில் இணைய அரசாங்கம் இலக்கு. நாட்டில் செயல்படும் எந்தவொரு சுகாதார நிலையமும் மூடப்படாது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இவ்வாண்டு இறுதிக்குள் குறைந்தது 650,000 மாணவர்கள் நுட்ப திறன் கல்வி டிவெட் திட்டங்களில் இணைய அரசாங்கம் இலக்கிட்டுள்ளது. நாடு முழுவதும் செயல்படும் அனைத்து 1,395 டிவெட் பயிற்சி கழகங்களையும் இது உள்ளடக்கியிருப்பதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் ஹமீடி தெரிவித்தார். அத்துறையில் மாணவர்களின் பங்கேற்பு கணிசமாக அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். டிவெட் பெற்றோர் மாணவர்களின் விருப்ப தேர்வாக மாறி வருவதையும் அவர் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். இதனிடையே தேசிய டிவெட் மன்றம் முதன் முதலில் நிறுவப்பட்ட போது அத்துறையை தேர்ந்தெடுத்திருந்த மாணவர் எண்ணிக்கை 121,000 இருந்ததாக அம்மன்றத்தின் தலைவருமான டத்துஸ்ரீ அஹமத் ஜஹீத் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு அவ்வெண்ணிக்கை 587,000 பதிவாகியது. நாட்டிலுள்ள எந்தவொரு சுகாதார நிலையமும் மூடப்படாது என உறுதியளித்துள்ள அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் இவ்வேளையில் ஜோஹர் சிகாமட் மருத்துவமனை விவகாரம் குறித்து தெளிவுபடுத்தினார். அம்மருத்துவமனையின் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் நெருக்கடி மேலாண்மை முறையை சுகாதார அமைச்சு செயல்படுத்தியுள்ளதாக அவர் விவரித்தார். இதன் அடிப்படையில் உள் நோயாளிகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படும் வேளை வெளி நோயாளிகள் அருகிலுள்ள பிற சுகாதார நிலையங்களுக்கு செல்ல பரிந்துரைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே நோயாளிகளின் பராமரிப்பில் எந்த சமரசமும் செய்து கொள்ளப்படாது என்ற உறுதியையும் அவர் வழங்கினார். ஜோஹர் நெகிரிசிம்பிலான் மாநில தேர்தல்களுக்கு பிறகு மலாக்கா சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் என மாநில முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ரவுப் யூசோ கோடி காட்டியுள்ளார். அவ்விரு மாநிலங்களின் சூழல் மலாக்காவின் நிலையிலிருந்து மாறுபட்டது என குறிப்பிட்ட அவர், அதனால் மிக விரைவில் சட்டமன்றத்தை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். இவ்வேளையில் ஜோஹர் நெகிரிசிம்பிலான் மாநில தேர்தல்கள் சீராக நடைபெற அவற்றின் மாநில தேர்தல் இயந்திரங்களையும் வலுப்படுத்த பணியாற்றவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மலாக்கா சட்டமன்றத்தின் தற்போதைய தவணை டிசம்பர் 30 நிறைவடைகிறது. இடர் மிகுந்த மலையேறும் பகுதிகளில் நடைப்பயணம் அல்லது பல நாள் நீடிக்கும் கடினமான மலையேற்ற நடவடிக்கைகளுக்கு பேரா மாநில வனத்துறை JPNP உடனடி தடை விதித்துள்ளது. அத்தடை நேற்று தொடங்கி நடப்புக்கு வந்துள்ளது. தற்போதைய இடர் மதிப்பீடு அப்பகுதி நிலப்பரப்பின் பொருத்தத்தை கருத்தில் கொண்ட பின்னரே இந்த முடிவெடுக்கப்பட்டதாக JPNP அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலையேறுபவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இத்தடையின் முதன்மை நோக்கம் எனவும் அது குறிப்பிட்டது. தடை விதிக்கப்பட்டுள்ள தொடர்புடைய தடங்கள் குறித்த விவரங்கள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அது கூறியது. மலேசிய கார்பந்து சங்கம் FAM 2016 முதல் தணிக்கை செய்யப்பட்ட நிதி அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. அக்கூறுகள் தவறானவை என தெளிவுபடுத்தியுள்ள அச்சங்கம் அவை திசை திருப்பும் தன்மை கொண்டவை என்றும் விவரித்துள்ளது. இதனிடையே நேற்று முன்தினம் நடைபெற்ற FAM சிறப்பு கூட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 31 நிறைவடைந்த 2025 நிதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை அது சுட்டிக்காட்டியது. அனைத்து தணிக்கை செய்யப்பட்ட நிதி அறிக்கைகளும் அதன் ஆண்டு கூட்டத்தில் தொடர்ந்து சமர்ப்பிக்கப்பட்டு வந்துள்ளதாக அது வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் லுஃப்டான்சா போயிங் 787-9 விமானத்தின் முன்பகுதி தரையிறங்கும் சக்கரத்தில் கோளாறு ஏற்பட்டதில் மலேசியர்கள் பாதிக்கப்படவில்லை என்று பெர்லினில் செயல்படும் மலேசிய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஜூன் 4 லாஸ் ஏஞ்சலஸுக்கு திட்டமிடப்பட்டிருந்த பயணத்திற்காக புறப்பாட்டு வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த போது அவ்விமானத்தின் முன்பகுதி தரையிறங்கும் சக்கரம் செயல் இழந்தது. பயணிகள் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நிகழ்விடத்தில் லுஃப்டன்சா விமான பணியாளர்களும் பிற உதவி பணியாளர்களும் மட்டுமே இருந்ததாகவும் அவ்விமான நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பினாங்கு சுகாதாரத்துறை JKNPP ஜார்ஜ் டவுன் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்திற்குள் புகைப்பிடித்ததற்காக 597 குற்ற அறிக்கைகளை வழங்கியுள்ளது. 2022 முதல் மேற்கொள்ளப்பட்ட 114 செயலாக்க நடவடிக்கைகளின் வழி அந்த அறிக்கைகள் வழங்கப்பட்டன. இந்த உலக பாரம்பரிய தலம் 2015 முதல் புகைப்பிடிக்க தடை செய்யப்பட்ட பகுதியாக அரசீட்டில் இடம்பெற்றுள்ளதாக மாநில இளைஞர் விளையாட்டு சுகாதார செயற்குழு தலைவர் டேனியல் கோசென் தெரிவித்தார். 2024 பொது சுகாதாரத்துக்கான புகைப்பொருள் கட்டுப்பாட்டு சட்டம் அல்லது 852 சட்டத்திற்கேற்பவும் அது அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
6: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
7: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஜப்பான் நாடாளுமன்றம் 3.11 trillion yen கூடுதல் வரவு செலவு திட்டத்தை அங்கீகரித்துள்ளது. 2026 நிதியாண்டில் உலகளாவிய எரிபொருள் விலையேற்ற தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் சட்டவரைவு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 2 நாட்களுக்குள் அது நிறைவேற்றப்பட்டது. நாட்டின் இவ்வாண்டிற்கான வரவு செலவு திட்டம் ஏப்ரலில் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் கூடுதல் ஒதுக்கீடுகளுக்கான சட்டவரைவு 2 மாதங்களுக்கு பின் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக அங்கீகரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் மேற்காசிய மோதலின் தாக்கத்தை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறாததால் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து துணை வரவு செலவு திட்டத்தை வரைய அழைப்பு விடுத்தன. செயற்கை நுண்ணறிவு AI நிறுவனங்களை சந்திக்கவிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அந்நிறுவனங்களில் அரசாங்கம் பங்கு பெறுவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து விவாதிப்பதற்காக இச்சந்திப்பு நடைபெறவிருக்கிறது. AI மீதான பொதுமக்களின் ஐயங்களை தீர்க்கும் வகையில் அடுத்த வாரமே வெள்ளை மாளிகையில் அத்துறை சார்ந்த அனைத்து நிறுவனங்களையும் சந்திக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். முன்னதாக இந்த விவகாரம் குறித்து அண்மையில் ஓபன் AI தலைமை செயல் அதிகாரி சேம் ஹால்ட்மேன் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு பரிந்துரைத்ததாகவும் கடந்த ஆண்டு அதனை நேரடியாக அதிபரிடம் முன்வைத்ததாகவும் கூறப்படுகிறது. பேரெளி நச்சில் ஹண்டா வைரஸை பரப்பும் கொறித்துண்ணிகளை அடையாளம் காணும் பணியை அர்ஜென்டினா மேற்கு மெண்டோசா மாவட்டத்திற்கு விரிவுபடுத்தும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் MV ஹோண்டியஸ் சொகுசு கப்பலில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு காரணமான தொற்று பரவல் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது. அந்த விரிவாக்க நடவடிக்கை June 8 தொடங்கி 12 வரை மேற்கொள்ளப்படும். MV ஹோண்டியஸில் ஹண்டா வைரஸ் பரவலை தொடர்ந்து 3 உயிரிழந்ததால் அர்ஜென்டினா உஷுவாயாவில் இருந்து கேப் வெடிவுக்கு சென்று கொண்டிருந்த அக்கப்பல் பயணம் தடைப்பட்டது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து அப்போட்டியில் ஈரானிய கார்பந்து அணி பங்கு கொள்வதற்கு ஏதுவாக விசா வழங்கப்பட்டுள்ளதாக துருக்கிக்கான அமெரிக்க தூதர் டாம் பராக் உறுதிப்படுத்தியுள்ளார். அங்காராவில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஈரான் கார்பந்து அணியின் விசா ஒப்புதலுக்காக மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளையும் அவர் பாராட்டினார். அந்த அணியினர் இனி அமெரிக்காவில் நுழைய அனுமதிக்கப்படுவர் என்றார் அவர். இதனிடையே விளையாட்டு எல்லைகளை கடந்தது என குறிப்பிட்ட அவர் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் போட்டியாளர்களையும் ரசிகர்களையும் வரவேற்க ஆவலுடன் காத்திருப்பதாக கூறினார். ஈரானிய அணி சனிக்கிழமை துருக்கியிலிருந்து ஸ்பெயின் புறப்படும். இவ்வாண்டு இறுதிக்குள் 650,000 மாணவர்கள் நுட்ப திறன் கல்வி திட்டங்களில் இணைய அரசாங்கம் இலக்கு. நாட்டில் செயல்படும் எந்தவொரு சுகாதார நிலையமும் மூடப்படாது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.
8: வரலாற்றில் இன்று 1997 இன்றைய நாளில் பர்மத்தாங் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோசரி டாக்டர் அபு ஹசன் ஒமார் கிள்ளான் அலாம் ஷா அரண்மனையில் ஸ்லாங்கூர் மந்திரி பசாராக பொறுப்பேற்றார். மாநில ஆட்சியாளர் சுல்தான் சலாஹுடீன் அப்துல் அசீஸ் ஷா முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்ட 10 பேரில் 9 பேர் அன்று பதவியேற்றனர். பத்தாங்காலி சட்டமன்ற உறுப்பினர் தான் ஸ்ரீ டத்தோ முகமது 1997 April 14 பதவி விலகியதைத் தொடர்ந்து தத்தோசரி டாக்டர் அபு ஹசன் இப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார்.
9: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

அப்படி ஒரு நாளாக இன்றைய நாள், அதாவது ஜூன் 6 நாள், இந்த சனிக்கிழமை 6/6 ஒரு தாளாட்டக்குரிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைய மின்னலின் வாழ்த்துங்க. நம்பிக்கை இருக்கும் வரை ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கம் தான். அந்த மாதிரி அந்த நம்பிக்கையை மட்டும் எந்த தருணத்திலும் கைவிடாமல் நம்ம பயணிக்கும் பொழுது இந்த நாள் இன்னும் இன்னும் புதியது ஒரு நாளாய் புதிய புதிய வாய்ப்புகளை கொண்டு புதிய அற்புதமான தருணங்களை கொண்டு நமக்காக காத்திருக்கும். நாம் செய்ய வேண்டியதில் என்னென்னா புதிய நம்பிக்கையோடு அதை பார்க்கணும், அவ்வளோதான். அதற்கான வாசல் தானாகவே திறந்துடும்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
4: வானொலி நாடகம்
5: எழுத்து KS மணியம்.
4: ஞாயிற்றுக்கிழமை 20:30
6: சிவபெருமானுக்கு ராஜராஜேஸ்வரம் என்னும் பெயரில் உலகை வியக்கும் வண்ணம் ஒரு பெரிய கோயிலை எழுப்ப வேண்டும் என்பதே அப்பணி அக்கா.
7: தாகம்
8: தீர்ப்பது சிவகாமி.
9: சிகர கும்ப கல்லுக்கு இடைச்சி கல் என்று பெயரிட்டு இவருக்கு புகழ் சேர்ப்பதில் சோழ நாடு பெருமை கொள்கிறது. இடைச்சிக்கல்
4: கேட்டு மறந்த பாடல்களுக்கும், கேட்க மறந்த பாடல்களுக்கும்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

சரி, உங்ககிட்ட நாங்க சொல்லியிருந்தோம் ஆறு ஆறு ஆறாவது மாதத்தின் ஆறாவது நாள். பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் இந்த ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு ஐந்து ஐந்து ஆறு ஆறு எல்லாம் வருது இல்லையா. இதனால வந்துட்டு யாருக்கு வந்து மிகப்பெரிய லாபமும் கொண்டாட்டமும் இருக்கும்னு சொல்லுங்க. ஒருவேளை அன்று அவங்களுக்கு பிறந்த நாளோ அல்லது திருமண நாளோ இருந்தா அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இந்த சமூக ஊடகங்கள்ல வியாபாரம் செய்யறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த மெகா சேல்ஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க ஆறு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார காலம் முன்கூட்டியே நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. ஆமா, இப்போ சமூக ஊடகங்கள் முழுவதுமே ஆறு ஆறு மெகா விற்பனை பற்றிய பரபரப்பு தான் எங்க பார்த்தாலுமே நீங்க பார்க்க முடியும். அதாவது தள்ளுபடி விளம்பரங்கள், கவர்ச்சியான சலுகைகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கணும், என்னன்னா நாம வாங்குற பொருட்கள் அதை கவனமா நாம முதல்ல தேர்வு செய்யணும். இரண்டாவது, தள்ளுபடி இருக்குது அப்படின்றதுக்காக அந்த பொருள் நமக்கு தேவையான பொருளா இல்லாவிடலாம் சரி பரவாயில்ல, இது இவ்வளவு விலை மலிவா கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி அடுக்கி வைத்து பணத்தை வீணாக்க கூடாது. அடுத்ததா, சிந்தித்து வாங்குவதுதான் சிறந்த பயனீட்டாளர்களுக்கான அழகு புத்திசாலிதனமும் கூட. உண்மையில் தேவையானது மட்டும்தான் நம்ம வாங்கணும். ஒருவேளை இன்றைக்கு ஆறு ஆறுல இந்த மெகா மலிவு விற்பனையில உங்களுக்கு அந்த பொருள் தேவைன்னா நீங்க தாராளமா வாங்கலாம். விலையை வந்து ஒப்பிட்டு பார்க்கணும், இதற்கு முன்னதா இந்த விலை எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கு. சில தருணங்கள்ல சிலர் என்ன செய்வாங்கன்னா இன்றைக்கு வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் கூடுதலா கூட விலை இருக்கலாம். அதனாலதான் உன்னிப்பா நீங்க கவனிக்கணும். அடுத்து, திடீர் ஆசையில் வாங்குவதை தவிர்த்துருந்தா நல்லதுங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்ச்சிகரமான விளம்பரத்தை பார்க்கும்போது மனசு சொல்லும் வாங்கு வாங்கு. ஆனாலுமே நம்மளுடைய பொருளாதாரம், நம்ம தேவை, அடிப்படை இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாம தான் சரியா தேர்ந்தெடுக்கணும். ஒரு சின்ன நினைவு ஊட்டல் தான், சலுகை எவ்வளவு பெரியதாக இருந்தாலுமே கூட பணத்தின் மதிப்பு அதை விட முக்கியம். அதுவும் நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமாச்சு. அதனால யோசிப்போம், புத்திசாலித்தனமா வாங்குவோம். நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான விளம்பரத்தை பார்த்தா நீங்க உடனே வாங்குவீங்களா இல்ல உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவீங்களா?

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.
2: தமிழுக்கு மனம் என்று இன்ப தமிழ் வாழ்வுக்கு நிரூபித்த
1: இலக்கியம் பேசுவோம்.
0: அமுதே தமிழே
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டுக்கறி சமைக்கிறதே இல்ல.
1: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டுக்கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டுக்கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
0: பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
3: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ்.
4: வானொலி, நாடகம், எழுத்து, கே.எஸ். மணியன்.
5: ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30
6: சிவபெருமானுக்கு ராஜராஜேஸ்வரம் என்னும் பெயரில் உலகை வியக்கும் வண்ணம் ஒரு பெரிய கோயிலை எழுப்ப வேண்டும் என்பதே அப்பணி அக்கா.
7: தாகம் தீர்ப்பது சிவகாமி.
8: சிகர கும்ப கல்லுக்கு இடைச்சிக்கல் என்று பெயரிட்டு இவருக்கு புகழ் சேர்ப்பதில் சோழ நாடு பெருமை கொள்கிறது. இடைச்சிக்கல்
5: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
9: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
10: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
9: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ.
10: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
5: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
10: நினைத்தாலே இனிக்கும்.
11: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
10: கேளுங்க, ரசிங்க,
5: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்க மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாம் வர்றது ரொம்ப சகஜங்க. ஆனா அதற்கான பதில் கிடைக்குதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மட்டும்தான் சில நேரங்கள்ல கிடைக்கும், சில நேரங்கள்ல கிடைக்காது. அதுக்குதான் சொல்லி வச்சிருக்காங்க, இந்த கேள்வி கேட்கறது அப்படின்றது சுலபம், ஆனா அதற்கான பதில தேடி கொடுக்கறது இருக்கு தெரியுங்களா, அது அவ்வளவு சுலபம் எல்லாம் கிடையாது. இவருக்கு பாருங்க, இன்றைய காலை பொழுது, அதுவும் இந்த சனிக்கிழமை பொழுது காலையில இப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்ன சந்தேகம்னு முதல்ல நம்ம கேக்கலாம்.
1: பாட்டுலாம் போடுறீங்களே, உட்காந்து ஆடுவீங்களா? இப்படி எனக்கு ஆட்டம் வருது உட்காந்துட்டு.
0: வானொலி நிலையங்கள்ல அறிவிப்பாளர்கள் பாடலுக்கு நடனம் ஆடுறாங்களா இல்லையன்றதுதான் உங்களோட சந்தேகமா?
1: ஆமாங்கம்மா. இல்ல நீங்க வந்து ஒளிபரப்பு பண்ணும்போது கண்டிப்பா வந்து கை வந்து மாதிரியா இது பண்ணும் தெரியுங்களா, இருக்குங்களா இல்லையா?
0: பாடலோட மெட்டுக்கு ஏற்றாற் போலதானே நம்மளுடைய அசைவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அழைச்சாரு, சந்தேகத்தை கேட்டாரு, அப்புறம் சரிங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. பதில் கிடைக்குதா இல்லையான்னு இல்ல, ஆனா அவருக்கு ரொம்ப நாளா அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்துக்கு, பல பேர்கிட்ட கேட்டிருக்காரு. உண்மையில எப்படிதான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்குன்னு தனியா ஒரு பட்டிமன்றம் வைக்கணும். உண்மையிலே இந்த பாடலை அறிவிப்பாளர்கள் ஒலிபரப்பு செய்யும் போது கூடவே சேர்ந்து அறிவிப்பறையில நடனம் ஆடுறாங்களா இல்லையான்னு அப்படின்னு அவருடைய கற்பனை ஆற்றலை பாருங்களேன், நிறைய விஷயங்களை யோசிக்கிறாங்கல்ல. நீங்க என்னங்க யோசிக்கிறீங்க? உண்மையிலே என்னதான் நடக்குது? அது சொன்ன தொழில் ரகசியம் தெரிஞ்சிடும் இல்லையா?

0: நிறைய இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். புத்ராஜய சதுக்கத்தில் நேற்று தொடங்கி நாளை வரை நடைபெறும் 2026 டிவெட் நாள் கொண்டாட்டம் நாடு முழுவதும் உள்ள தொழில்துறை கழகங்களின் மாணவர்கள் உட்பட அதில் கல்வி கற்க ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு உயர்தர தொழில் கல்வியை அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வேலை சந்தையின் முதன்மை தேர்வு டிவெட் எனும் கருப்பொருளில் இந்நாள் அனுசரிக்கப்படுவதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் ஹமிடி கூறினார். தரவு பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க அரசாங்கத்தின் இலக்கவியல் சேவை மேம்பாட்டு கூறுகள் அனைத்தும் அரசாங்கத்துக்குள்ளேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் முடிவெடுத்துள்ளார். நேற்று நடத்தப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் இம்முடிவை எடுத்ததாக தொடர்பு அமைச்சரும் மடானி அரசாங்க பேச்சாளருமான டத்து ஃபமி ஃபடேல் கூறினார். சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கிசோவின் வேலை பேரிடர் அல்லாத விபத்து அல்லது 24 மணி நேர பாதுகாப்பு. தொழிலாளர் விபத்தில் சிக்கினாரோ மரணித்தாரோ அவருக்கும் அவரின் குடும்பத்தினருக்கும் வருமானம் அல்லது இழப்பீடு இருப்பதை உறுதி செய்கிறது. தற்போதுள்ள வேலை விபத்திலிருந்து பாதுகாக்கும் திட்டத்தின் கீழ் பலன்களை பெற தகுதியில்லாத ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை பாதுகாக்க இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. அண்மைய இபோலா பரவலுக்கு எதிராக வலுவான பொது சுகாதார தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு நிறுவனம் CDC வலியுறுத்தியுள்ளது. இல்லையெனில் 2014 மேற்கு ஆப்பிரிக்காவில் ஏற்பட்ட நிலை